நேரம் 5:51. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வாணி ஜெயராம் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 5:53:48. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நேரம் 5:54. தொடர்வது வந்தே மாதரம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.
2: சின்ன வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்களுக்கு எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழ் செய்திச் சுருக்கம்.
1: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை

அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். ஈரான் நாட்டின் முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனியின் இறுதி சடங்கில் அரசின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா அஸ்னைன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் பங்கேற்றனர். கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நேற்று டெலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 6:03. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பக்திமயமான இந்த காலை பொழுதில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சியில் முதலில் கேட்கவிருக்கும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் இது. உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை டி.பி. ராமச்சந்திரன். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அண்டமாக கருதப்படும் விநாயகரை போற்றி வரும் பாடல்.

நேரம் 6:07. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பிரியா சகோதரிகள் பாடியது. ரங்கம் என்றால் அவை அல்லது அரங்கம், நாதன் என்றால் தலைவர். உலகத்தையே ஒரு நாடக மேடையாக கொண்டு அதை வழிநடத்தும் ரங்கநாதரை போற்றி வரும் பாடல்.

நேரம் 6:11. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பி. சுசீலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். பற்றின்றி கடமையை செய்வது, நேர்மை, அன்பு மற்றும் பிற உயிர்களிடம் இரக்கம் காட்டுவது ஆகியவை கிருஷ்ணரின் தத்துவங்கள்.

நேரம் 6:16. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பி சுசீலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். நாம் இப்பொழுது கேட்ட இந்த பாடல் பிருந்தாவனம் என்ற பாடலை பாடியவர் பி சுசீலா. நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் KJ யேசுதாஸ் பாடியது. செம்பனார் கோவில் சண்முகம் ஏற்றிய இந்த பாடலுக்கு TC ராதாகிருஷ்ணாஜி இசையமைத்துள்ளார். பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருளாக கருதப்படும் சிவனை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:22. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ஸ்வர்ணலதா பாடிய பாடல். இது அழகு முருகனை போற்றி புகழ்ந்து வரும் பாடல்.

நேரம் 6:27. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பக்திமயமான இந்த காலை பொழுதில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் வி. கிருஷ்ணமூர்த்தி பாடியது. கேசதாசிவத்தின் வரிகளுக்கு இசை எல். கிருஷ்ணன். பலம், புத்தி மற்றும் இணையற்ற ராமபக்தியின் சின்னமாக கருதப்படும் ஹனுமனை போற்றி வரும் பாடல்.

நேரம் 6:31. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் டி.கே. கலா பாடியது ஐயப்பன் அருள் பல புரிபவன், புலியை வாகனமாக கொண்டவன், தவகோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அருள்கடலை போற்றி வரும் பாடல்.

நேரம் 6:35. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ஜிக்கி பாடியது. பாடலுக்கு இசை டி ஏ கல்யாணம். கடவுளின் வல்லமையால் மனித குலத்தை மீட்க வந்தவராக கருதப்படும் இயேசு பெருமானது பாடல் இது.

0: பொள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.
1: நேரம் 6:39. அருள்மணி மாலை நிகழ்ச்சிகள் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் கோவை ஜலீல் பாடியது. எஸ் எம் முராவத்தலியின் வரிகளுக்கு இசை நியாஸ் அகமத். அகில உலகத்தையும் படித்த இறைவனது புகழ் பாடும் பாடல் இது.

பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் மயிலை பட்டாபி அவர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தினருடன் கண்ணன், சங்கரி, ரவி, மலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவங்க எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சரவணன், ராமலிங்கம் அவங்களும் வந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரபாகரன் அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேகால ஜெயக்குமார் அவங்களும் வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க. மந்திரமூர்த்தி அவர்கள் நாகர்கோவிலிருந்தும் வந்து அவருக்கு நம்மளுடைய விநாயகர் பாடல் மற்றும் ஹனுமன் பாடல் எல்லாமே வந்து கேட்டபோது ரொம்பவே மகிமை அடைந்தீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழேரி ஜாமனோகரன் அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மணலி பெரிய சேகால ஜெயக்குமார் அவங்க வந்து ஒவ்வொரு பாடலும் பக்தி பரவசமடைய செய்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்துகள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இனி தொடர்வது காலை 6:45 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின்போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார்.

0: மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின்

0: ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தாளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும் அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற இருக்கு. இதில் வந்து சர்வதேச கூட்டுறவு தினம் இந்த தினத்தை குறித்த தகவல்களும் வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கு. ஸோ 8 மணி வரைக்கும் நம்ம வந்து வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி வந்து கேட்போம். அதனைத் தொடர்ந்து 8-9 மணி வரைக்கும் உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் உங்களது பெயர்களுடன் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். இன்று காலை 9-10 மணி வரைக்கும் கலக்கல் அரங்கம், 10:00-11 மணி வரைக்கும் கதையும் கானமும், அதனைத் தொடர்ந்து 11:00-12 மணி வரை என்றும் இனியவை, 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. இன்று 12:00-12:01 மணி வரைக்கும் வந்து நம்ம ரெட்ரோ நேரம் கேட்போம். ஸோ நடுவில் வந்து நம்ம செய்திகளும் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ரெட்ரோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1980 மற்றும் 90களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு இடம்பெறும். 1-2 மணி வரைக்கும் பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியும், 2:15 வரை எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சி

வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. 2:55 to 3 வரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டம். இந்த திட்டத்தை குறித்த தகவல்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்று 3 to 4 வரை ஒளி சித்திரம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இந்த திரைப்படத்தோட ஒளி சித்திரம் தான் வந்து இடம்பெற இருக்கு. நடிப்பு கே பாக்யராஜ், மீனா விஜயகுமார், நிர்மலா அம்மாள், ஜனகராஜ், சி ஆர் சரஸ்வதி, சுரபி, லிவிங்ஸ்டன், சார்லி, குமரி முத்து, நளினிகாந்த் ஆகியோர். இசை இளையராஜா, கதை இயக்கம் கே பாக்யராஜ், வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன். இன்று மாலை 4:00 to 5:00 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாடு நிகழ்ச்சி, தொடர்ந்து 5:10 to 5:45 வரை பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். தொடர்ந்து 6:00 வரைக்கும் பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சி வந்து கேட்போம். அதனைத் தொடர்ந்து 6:00 to 6:30 வரை பக்தி மாலை, திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்களோட தொகுப்பு. தொடர்ந்து 6:40 to 7:00 வரை என் விருப்பம் இந்த நிகழ்ச்சியும், 7:00 to 7:15 வரை திரைகாணம் நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். தொடர்ந்து 7:25 to 7:30 வரைக்கும் வந்து நம்ம பாடல்கள் கேட்டுட்டு 7:30 to 7:35 வரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 to 7:55 வரை பாட்டும் பயணமும், 7:55 to 8:00 வரை இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 8:05 to 9:00 வரை எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு பத்மஸ்ரீ விருது பெற்ற திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள். உடன் உரையாடுபவர் செண்பக காசி. தொகுப்பு ஜெயலட்சுமி. இன்று 9:00 to 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:00 to 10:00 வரை என் இனிய பொன்னிலாவே, 10:00 to 11:00 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 to நள்ளிரவு 12:00 வரை மனசு மயங்கும். மனதிற்கு இதமான பாடல்கள் எல்லாம் வந்து ஒளிவுலா வரை காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு இணைந்திருங்கள். 102.3 விவத் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: நேரம் 7:01. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் அர்ஜய் மரியம் பேசிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம் என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு இன்று

நமது நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிடலாம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நேயர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. சந்தோஷ் நாராயணன் இசமைத்து பாடிய பாடல், பாடலுக்கு வரிகள் விவேக்.

நேரம் 7:06. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு சர்வதேச கூட்டுறவு தினம். சர்வதேச கூட்டுறவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுது. கூட்டுறவுகள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதும் சர்வதேச ஒற்றுமை, பொருளாதார திறன், சமத்துவம் மற்றும் உலக அமைதி ஆகிய இயக்கத்தோட வெற்றிகளையும் லட்சியங்களையும் ஊக்குவிப்பதுதான் இதோட நோக்கம். உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச மாவட்டங்களில் சர்வதேச கூட்டுறவு இயக்கத்திற்கும் அரசாங்கங்கள் உள்ளிட்ட பிற தரப்பினருக்கும் இடையிலான கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதை

0: விரிவுபடுத்துவதையும் தான் இந்த சர்வதேச தினம் வந்து நோக்கமாக கொண்டிருக்கிறது. 1994 இந்த கூட்டமைப்பு உறுப்பினராக உள்ள கூட்டுறவுகளை வந்து மேம்படுத்துவதற்காகவும் முன்னேற்றுவதற்கும் குழுவோட அந்த பரப்புரை முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார வளர்ச்சியில் கூட்டுறவுகளுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்றத வந்து ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்து மீண்டும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த கூட்டமைப்பு நிறுவப்பட்டதன் 100 விழாவை குறிக்கிற வகையில் 1995 முதன்முறையாக கொண்டாடப்பட உள்ள அந்த ஐநா சர்வதேச கூட்டுறவு தினத்தையும் வந்து அது பிரகடனப்படுத்திச்சு. இந்த நாளை கொண்டாடுவதற்காக அந்த உறுப்பு நாடுகளோட அரசாங்கங்கள் அனைத்தும் தங்களுடைய கூட்டுறவு இயக்கங்களோட இணையுமாறு ஐநா வந்து கேட்டுக்கொண்டாங்க. அதே மாதிரி கூட்டணியோட இணைந்த ஒரு சர்வதேச தினத்தை வந்து கொண்டாடியிருக்காங்க. 1995 இந்த கூட்டணியும் ஐக்கிய நாடுகள் சபையும் COPAC மூலம் இணைந்த சர்வதேச தின கொண்டாட்டத்திற்கான கருப்பொருளை வந்து நிர்ணயிக்கிறாங்க. இந்த கூட்டமைப்பு முதன் முதல்ல 1923 தான் வந்து சர்வதேச தினத்தை வந்து கொண்டாடியிருக்கு. 1995 ஐநா சபை வந்து இதை அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்கு. 2026 சர்வதேச கூட்டுறவு தினத்தோட கருப்பொருள் அமைதியான உலகத்திற்கான கூட்டுறவு அப்படின்றது தான். இந்த தகவல்களை எழுதியவர் கஜராஜன்.
1: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கு என்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கென்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
5: செவியோரம் சுகராகம். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திர சமைத்து பாடியிருந்த பாடலை கேட்டோம். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்ற க்வெஸ்டின் தான் வந்து விவத் பாரதி தமிழ் எஃப்எம் இந்த பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் பதில் தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து அந்த பேஜு கீழே அந்த க்வெஸ்டினுக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நிலோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்திய செமிகண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் 4 திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும்.

0: இது இயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்படவுள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்தநிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின் போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29ஆம் தேதி வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது.

0: அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த கனமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ள நீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜம்மு தாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்த்தி அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. இன்று காலை 7 கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டமும், 12:30 கனடா, மொராக்கோ இடையிலான ஆட்டமும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? அதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் தெரியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்களும் வந்து விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியில் வந்து நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத் இந்த திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. கென் கார்னாஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கு என்றே ஒரு பதிகம் பாடி இருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கு என்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வன மகோத்சவம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை கொண்டாடப்படுகிறது. 2026 ஆண்டிற்கான கருப்பொருள், பசுமையான முயற்சிகள் மூலம் பூமியை குணப்படுத்துதல், ஹீலிங் தி எர்த் த்ரோ கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ் என்பதாகும். மரங்களை நடுதல், காட்டழிப்பை தடுத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மேம்படுத்துதல் ஆகியவை இதன் முக்கிய நோக்கங்களாகும். மகோத்சவ் என்றால் மரங்களின் திருவிழா அல்லது காடுகளின் திருவிழா என்று பொருள்படும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தை தடுக்கவும் இந்த ஒருவார காலத்தில் நாடு முழுவதும் மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. மரம் வளர்ப்போம், மண்ணை காப்போம்.
1: வீட்டை கட்டி காப்பது போல் காட்டை உருவாக்கிட நாட்டம் கொள்வோமே, நல்ல நோக்கம் கொள்வோமே. மரம் வளர்ப்பது மனித கடமையே ஆகுமே. மரம்

வளர்வதால் நாட்டின் வளமும் பெருகுமே. நெட்டை பசு மரங்களும் மேகத்துடன் கைகுலுக்கி மழையை பொழியதே, நற்பயிரும் விளையுமே. சீரிப்பாயும் சிங்காரப் பறவையும் தாவர விலங்குகளை கரிசனமாய்க் காக்குதே. காட்டு யானை தந்தமும் கானகத்து செல்வமும் எண்ணிலா விலை மதிப்பாகுமே. மானிடர்கள் மறைந்தாலும் அவர் வளர்த்த காடுகள் வழிவழியாய் தலைமுறையை காக்குமே. ஐந்தறிவு வனங்களே பலவிதமாய் உதவுதே. ஆறறிவு மனிதரே காட்டை மிக நேசித்து கானகத்தை காப்பீரே. உதிரும் இலைகள் கூட நம்மிடம் கதைகள் பேசும். துளிரும் துளிர்கள் கூட நம்மிடம் கவிகள் பாடும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

வன மகோத்சவ வாரம் பற்றிய தகவல்களை எழுதி வழங்கியவர் ராதா. நேரம் 7:32. நம்ம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசைமைத்து பாடிய பாடல். இது பாடலுக்கு வரிகள் மஷூக் ரஹ்மான்.

0: ரஜினிஷ்குமே திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். நேரம் சரியாக 7:38. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வந்து நம்ம நேர்களுடைய பதிவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சோழி ரீஜா மனோகரன், மணலி பெரியசை கடை ஜெயக்குமார் இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராஜமாணிக்கம், கோபி இவங்களும் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்வை வந்து அவளுடன் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்களும் பிரபாகரன் அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரமா அவர்கள் டி நகர்லேருந்து வந்து இனிய சுவையான காலை வணக்கம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் அவர்கள் வந்து தித்திக்கும் பாடல்கள் அனைத்து மருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அலிநகர மகாதேவன், சேகர் அவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி அவங்களும் நமக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்களும் வந்து இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிரபாகரன் அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூர்லிருந்தும், அடுத்து பொன்னியம்மன் வீடு வன்னி கணேசன் அவர்களும் வந்து நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உயரத்தை அடைய தன்னம்பிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கை வரிகள் காலை நேரத்தில் மனதை உற்சாகப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசிவக்கம் சவுந்தரராஜன் அவர்களும், என்எம்பி நச்சுப்பிள்ளி இவங்களும், ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் அவர்களும், மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்கள், பர்வதவர்த்தனி, சாமுண்டி மற்றும் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்திலிருந்தும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கமலாவர்தன், ஞானம்பிகா, ரஞ்சன், மேலப்பெருதயாளன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், கமலா, அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டி கண்ணன், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் இவங்க எல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செந்தில் அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நேரம் சரியாக 7:40.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம் இந்த திரைப்படத்திலிருந்து நம்ம பாடல் கேட்டோம். தனுஷ் மற்றும் ஜுனிதா காந்தி பாடியது. விவேக்கின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.
1: கலக்கு போவது யாரு? நீதான்.
2: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
2: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
3: உங்கள் விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: இட்லி கடை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டும் புஷ்பவனம் குப்புசாமி பாடிய பாடல் இது. ராஜமுருகனின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
2: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கத்தான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
3: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
3: அது சரி.
0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்?

அப்படின்ற கேள்வி தான் வந்து நான் கேட்டிருந்தேன். அதுக்காக நிறைய பேர்கள் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து இந்த பதில்களை வந்து அனுப்பியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். முதல்ல என்ன பதில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து ஜிபி ஹர்ஷவர்தன். சென்னையை சேர்ந்த இவர் வந்து சென்னையில் நடைபெற்ற சூடர் செஸ் போட்டியில் தன்னுடைய இறுதி தகுதியை பெற்று இந்த வரலாற்று சாதனையை வந்து நிகழ்த்தியிருக்காரு. செஸ் விளையாட்டில் வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றது வந்து ஒரு செஸ் வீரர் வந்து அடையக்கூடிய ஒரு மிக உயர்ந்த பட்டம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் தான் வந்து முதல் கிராண்ட் மாஸ்டர் அந்த பட்டத்தை வந்து வென்றிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு சிறப்பு உங்களுக்கான ஒரு குறிப்பு. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். கமலாவர்தன், அன்புராணி, வீரதுரை, பிரபாகரன் இவங்கெல்லாம் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ரங்கராஜன் டிநகர்லேருந்தும், மாலினி தேவி அருணாச்சலம் அவர்களும், சிவன் அருண் அவர்களும், ரமா ரவி அவர்கள் டிநகர்லேருந்தும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாலேருந்தும், மதுரை சண்முக சுந்தரம், ராஜமாணிக்கம், கோபி இவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் ஜிபி ஹர்ஷவர்தன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. கீதா ராஜகோபாலன், ஜூலை ரீஜா, மனோகரன் மற்றும் ஹேமலதா, அல்லிநகரம், மகாதேவன் இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பொன்னியம்மன் மீடு, வன்னி கணேசன், ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், ஞானம்பிகா ரஞ்சன், குணாலன் அண்ணாமலை இவங்களும் வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து தேனி மாவட்டத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் அவர்களும், புலுவபாளையம் ஆனந்த முருகன் அவர்களும், ஓம் பிரகாஷ் அவர்கள், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், என்எம்பி நச்சுப்பிள்ளை இவங்க எல்லாருமே வந்து காரைக்காலிலிருந்தும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, அடுத்து ஜெயராம் திருநின்ற ஊர்ல இருந்தும், மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஆரணி பாவம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மேலப்பிடதயாளன், சென்னை பழையவனார்பட்டை, சோமசுந்தர பிரபு, மணலி பெரியசைக்காடு, ஜெயக்குமார், பூந்தனலம், புண்ணியக்கோட்டி, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, செந்தில், கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலிருந்தும் வந்து அனுப்பியிருக்காங்க. கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், புதுகேசாவரம் வஜ்ரவேலு, பூந்தடலம் ரக்ஷனா ஹரிபாலன், திருமணசை அஸ்வினி நாகராஜ், சோமங்கலம் சடகோப்பன், மேலாவதம் நட்சத்திரா தருண், மயிலை பட்டாபி, செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, ஆசிரியர் நகர்லேருந்து டீனா, ஸ்ரீ புகழினி இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. இவங்க அனைவருக்கும் வந்து நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் ஒன்று கொடுத்துடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கலாம். அதோட நம்மளுடைய நிகழ்ச்சியில், அதாவது இந்த வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நிறைவாக நம்ம கேட்க போகிற பாடல் ஏஆர் ரஹ்மான் மற்றும் தீபாடிய பாடல். பாடலுக்கு வரிகள் விவேக், இசை ஏஆர் ரஹ்மான். காதலிக்கு நேரமில்லை திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இதற்கு அடுத்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். ஸோ உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் உங்களது பேர்களுடன் இந்த நிகழ்ச்சியில் வந்து இடம்பெறும். ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்காக இணைந்திருங்கள். 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதே கொண்டாட்டத்தோட தொடர்ந்து 10 மணிலிருந்து அடுத்து 12 மணி வரை நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே மரியம்.

0: இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம்.
1: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்ட மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வெர்தே அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற

நாக்அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜிலியாவை வென்றது. கொலம்பியா கானா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் கானா 1 அடித்து முன்னணியில் உள்ளது. 12:30 கனடா மொராக்கோ இடையிலான ஆட்டம் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிமையான காலை வணக்கம் எல்லாருக்கும் சொல்லிட்டு நிகழ்ச்சியை நான் ஆரம்பிச்சுக்கிறேன். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ், ரொம்பவே ஒரு அழகான காலை பொழுதுன்னு தான் சொல்லணும். வெளியில் வந்து சென்னையில் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே சில இடங்களில் லேசாக தூறிக்கிட்டு ரொம்ப அப்படியே மழை வரா மாதிரி இருட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதம் முதல் வீக்கெண்டே ரொம்ப சூப்பரான வீக்கெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் வெளியெல்லாம் போகணுன்னு நினச்சிருப்பீங்க, அழகாக போயிட்டு வரலாம். எந்த வெயில் இல்லை, ஜம்முன்னு நீங்கள் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடியவங்க விவத் பாரதி கேட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீக்கெண்டை ரொம்ப அழகாக கொண்டு போகலாம். எஸ், அதுக்கு அதுக்காகத்தான் சூப்பரான பாடல்களோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நேர்களுடைய விருப்ப பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நேர்கள் வந்து போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பின சாங் ரிக்வெஸ்ட் தான் நம்ம ஒன்று ஒன்றா கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதலாக யாருடைய பாடல் விருப்ப பாடல் வருதுன்னு பார்த்துடலாம். மதுரை குமரன் காலனியிலிருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூரியநாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலக்ஷ்மி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா மற்றும் மந்தாகினி, ஜோலார்பேட்டையிலிருந்து நிரஞ்சில் குமார், கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த் மற்றும் மன்வித், இவங்க எல்லாரும் மெஹந்தி சர்க்கஸ்லேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கு என்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கு என்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:11 ஆயிட்டுருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர்லேருந்து பட்டாபி ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி மற்றும் ஆத்மநாதன், ஒக்கியம் துறைப்பாக்கம் கண்ணகி நகர்லேருந்து ஷாஜஹான், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொர்க்காத்தூர்லேருந்து பாரிவள்ளல் மற்றும் மாலதி, இவங்க எல்லாரும் ஜகமே தந்திரம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட ஃபேஸ்புக் பக்கம், அதாவது www.facebook.com/vivadbharathi தமிழ் எஃப்எம்

102.3 இந்த இணைய பக்கத்தில் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களோட பொன்னான கருத்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கலாம். எஸ் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் கேட்ட மாதிரி ஜெகமே தந்திரம் பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள் அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில்

0: மட்டுமே எழுதி அனுப்பவும்.
1: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
0: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
1: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
0: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:18 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ், நீங்களும் வந்து உங்களுடைய விருப்ப பாடலை எப்படி கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் இப்போ தான் வந்து ப்ரோமோவில் கேட்டிருப்பீங்க. போஸ்ட் கார்டு எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல், உங்கள் குடும்பத்தினரோட பேர் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர், நீங்கள் யாரெல்லாம் பாடல் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத சேர்த்து எழுதி நம்ம நிலையத்துக்கு, நம்ம அட்ரஸ்க்கு நீங்கள் எழுதி அனுப்பணும். அனுப்பிச்சா உங்களுடைய பாடல் நம்ம பண்பலையில் வரும். உங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்க போகிறோம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் டைரக்டர், ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற விருப்ப பாடல் யாருடையதுன்னு பார்த்துடலாம். தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல்லேருந்து சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், ஆவடி பாடலாசிரியர் ரவிச்சந்திரன், போரூர் மௌலிவாக்கம்லேருந்து ஆர் முருகவதி, பெரிய வளையம்லேருந்து ரவிச்சந்திரன், சாந்தி, பிரபாகரன், தங்கசாமி, சரவணன், இவங்க எல்லாரும் தானாக சேர்ந்த கூட்டம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:25 ஆயிட்டுருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற விருப்ப பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்காதி வாக்கம் கேசவன், மருதம் ஜெயபால் ருக்கு, குணகரம்பாக்கம்லேருந்து கண்ணையன் மகேஸ்வரி, அமரம்பேடுலேருந்து ஆண்டியப்பன், காற்றம்பாக்கம்லேருந்து காளியப்பன், கோவூர்லேருந்து கோவிந்தப்பன், நெமிலியிலிருந்து அரசன் ஆண்டாள், புளியமங்கலம்லேருந்து சித்திரை மற்றும் பெருமாள், இளையான்குடியிலிருந்து இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மசீது, ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, வில்லிவாக்கம்லேருந்து குபேந்திரன் மகேஸ்வரி, மயிலாப்பூர் வெற்றி செல்வி மற்றும் சத்யநாராயணன், ஐயப்பாக்கம்லேருந்து கோடீஸ்வரன் மற்றும் இந்துமதி, திருநின்றவூர்லேருந்து தீனதயாளன் மற்றும் கலையரசி, திருவள்ளிக்கேணியிலிருந்து நாராயணன் மற்றும் தமிழரசி, இவங்க எல்லாரும் சர்க்கார் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் என்ன அப்படின்ட்டு நீங்களும் கேட்டு வந்துடுங்க. இது விவத் பாரதியின் தமிழ் FM 102.3. Oh,

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:31 ஆயிட்டிருக்கு. இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்குறது நான் அர்ஜே சாய்லக்ஷ்மி. நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகான பாடல்களாக கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா அப்படியே மெலடி சாங்கில் ஆரம்பித்து நல்ல வைபான சாங்கு, அதாவது மார்னிங்கே நம்மளை அப்படியே பிரிஸ்க் ஆக்குற மாதிரி நல்ல வைபான சாங்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்து நேயர் விருப்பமில் வந்துட்டுருக்கு. உங்கள் விருப்பமில் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடலாம் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக அந்த வரிசையில் வரக்கூடிய பாடல் வந்து புஷ்பா 2 திரைப்படத்துக்காக. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க வந்து குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா மற்றும் பிரசன்னா, பெங்களூர்லேருந்து ஹேமப்ரியா, துர்வா மற்றும் ரவிக்குமார், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத்

விஜய்சங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ் மற்றும் சுஷ்மிதா ஸ்ரீ, வெண்கரும்பூர்லேருந்து நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பொன்னாடம்லேருந்து சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ் மற்றும் இந்திராணி, இவங்க எல்லாருக்காகவும் இவங்க கேட்ட மாதிரி புஷ்பா 2 திரைப்படத்துலேருந்து இந்த பாடல். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் வந்து 8:36 ஆயிட்டுருக்கு. எஸ் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நேர்கள்

நேர்களுடைய விருப்ப பாடல் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது போஸ்ட் கார்டில் நேர்களுடைய விருப்ப பாடல் சாங் ரிக்வெஸ்ட்லாம் அவங்க எழுதி அனுப்பி, அவங்க குடும்பத்தினர், அவங்க நண்பர்கள், அவங்க பேர்களோடு சேர்த்து எழுதி அனுப்பி நம்ம நிலையத்துக்கு அனுப்பியிருக்க ரிக்வெஸ்ட்லேருந்து தான் பாடல்கள் தேர்ந்தெடுத்து நம்ம வழங்கிட்டுருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஃபேஸ்புக் நேர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம நிகழ்ச்சியோடு இருக்காங்கன்றத எப்போவுமே அவங்க வந்து கமெண்ட்ஸ் மூலமாகவும் அவங்களோட கருத்துக்கள் மூலமாக நம்மளுக்கு தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. எஸ், யார் யார் எங்கிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு டக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, நமக்கு ரொம்ப நேரம் இல்லாததுனால நம்ம எல்லாருடைய பேர்கள் மட்டும் வாசிடலாம். பிரகாஷ், டிபிஎஸ், சூலை, ரீஜா, மனோகரன், முகமது, மியான், திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், உடையார் தோட்டம், ஜமுனா, ஏகாந்தம், மதுரை, சோ, சண்முக சுந்தரம், மணலி, பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், ஹேமலதா, ஞானாம்பிகா, ரஞ்சன், நாகராஜ், ஆறுமுகசாமி, ரங்கராஜன், சூலை, ரீஜா, மனோகரன், காஞ்சிபுரம், ராணி ஆனந்தன், பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், அடையாளம்பட்டு, ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, ஊரப்பாக்கம், பார்த்திபன், தீட்டாளம், டி சி ராஜேஷ், உடையார் தோட்டம், ஜமுனாயகாந்தம், மறுபடியும் ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள், தேவமணி, பர்வதவர்த்தினி மற்றும் பாபு, முள்ளக்காடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பிரபு, இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க, மற்றும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிகழ்ச்சியோட இணைந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு, அடுத்த சாங் என்னன்ட்டு நம்ம பார்த்துடலாம். மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. யாருன்னா திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ, பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், நிர்மல்குமார். திருச்சி கருமண்டபம்லேருந்து வேலாயுதன், திரவிய மலர், சந்துரு, துர்காதேவி, தன்விக் மற்றும் விஸ்வா, கண்ணகி நகர், கஸ்தூரி, அடையார்லேருந்து சரஸ்வதி, துறைப்பாக்கம்லேருந்து ஹேமாவதி, திருமழிசையிலேருந்து தீபா, மயிலாப்பூர்லேருந்து சரோஜம்மாள், புளியந்தோப்புலேருந்து பூசம்மாள், லாயிட்ஸ் ரோட்லேருந்து கிருஷ்ணாம்மாள், ஸ்ரீபெரம்புத்தூர்லேருந்து ஓவியாஸ்ரீ, அச்சரப்பாக்கம்லேருந்து ஜமுனாஸ்ரீ மற்றும் இலக்கியா, இவங்க எல்லாரும் மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆட் பிரேக் வந்துட்டு இருக்கு. ஆட் பிரேக்கை தொடர்ந்து நீங்கள் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:45 நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. வழங்கிட்டு இருக்கேன் நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த பாடல் எனக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாங்கு தான் சொல்லணும். பாகுபலி 2 திரைப்படத்துக்காக வந்துட்டுருக்கு. இதை வந்து விரும்பி கேட்டிருக்கவங்க பார்த்திங்கன்னா, மாதவரம் திருவள்ளூர் தெருவுலேருந்து டெய்லர் விநாயகம், மதனகுமாரி மற்றும் அஜித், சங்கவி, அஸ்வித், ரோஷன், தர்ஷன், சாய் தருண் மற்றும் சாய் பிரீத்திகா, கோவிலாம்பூண்டியிலருந்து செல்வகுமார், சந்தியா, வர்ஷினி, யாமினி, மாதவரம், ஏகாந்தம், எழிலரசன், எழிலவன், எழிலோவியம், திருமழிசையிலிருந்து ராஜசேகர், தனசேகர், குணசேகர், ஞானசேகர், அமுதாசேகர், கொடுங்கையூர்லேருந்து ராமு, விஜயா, விஜயகுமார், நந்தினி, விஷால் மற்றும் நதியா. இவங்க எல்லாருக்காகவும் மற்றும் எனக்காகவும் இந்த பாடல் வந்துட்டுருக்கு பாகுபலி 2 திரைப்படத்துக்காக. ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம். ஒரு கடிதம்
3: உங்கள் வீட்டுக்கு சொந்த வாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:51 ஆகிடுச்சு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இறுதி ஒரு 10 நிமிடங்களில் இன்னும் ஓரிரு விருப்ப பாடல்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன்குடி, நூர்தீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், அயுனி, ஷிஃபா, கரூர், தான் தோன்றி மலை, ஜீவா நகர், அங்கேருந்து வந்து செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோஷிகா ஸ்ரீ, கிறிஷ், ஜெயதேவ், ரமேஷ் மற்றும் காயத்ரி, சென்னை திருவொற்றியூர் காமதேவன் நகர்லேருந்து செல்வி, சுப்பிரமணி மற்றும் சூர்யா, சென்னை சூளைமேடுலேருந்து பழனிவேல், தலை ஞாயிறிலிருந்து ராஜா முகமது, அறக்கண்ட நல்லூர் நாராயணன், நாமக்கல்லிருந்து மணி, மணலி பெரிய சீக்காடிலிருந்து ஜெயக்குமார், புவனா, சூளையிலிருந்து மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத் மற்றும் விவேக். இவங்க எல்லாரும் தொடரி திரைப்படத்துக்காக ஒரு பியூட்டிஃபுல் சாங் கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:55 ஆயிடுச்சு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதி பாடல், விருப்ப பாடல் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு சரஸ்வதி பாலமுருகன் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன் மற்றும் தாஜ் நிஷா. ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம்லேருந்து ஜோதி, ஈசன் முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன் மற்றும் கங்காதரன். ஆவடியிலிருந்து பிரேமா, ஸ்வேதா, மானஸ்வி, தீபக், ஆதித்யா. ஈ மந்தவெளியிலிருந்து புவனா, தேவி, சாருமதி, மீனா. இவங்க எல்லாருக்காக மெர்சல் திரைப்படத்துலேருந்து அட்டகாசமான ஒரு சாங் வந்துட்டுருக்கு. இந்த சாங்கோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது. மீண்டும் 9:02 நான் உங்களை வந்து கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். திருக்குறள் இன்றைக்கி வந்து குரல் அது கண்டுபிடியோடு நான் வந்திருக்கேன். ஸோ திருக்குறள் தெரிஞ்சவங்களாம் ரெடியாக இருங்க, அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

சலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். விவத் பாரதி தமிழகம் நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கங்கள். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். எஸ் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேம் ஷோ தான் விளையாடுவோம் நாங்கள் நம்ம நிகழ்ச்சியில். அண்ட் குறிப்பாக என்னோடய ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ திருக்குறள் கேம் ஷோ வந்து ஆரம்பிச்சிருக்கோம். என்னென்னா, நான் ஒரு திருக்குறள் சொல்லுவேன், அந்த திருக்குறளில் விடுபட்ட ஓரிரு வார்த்தைகளில் நீங்கள் கண்டுபிடிச்சி முழு திருக்குறளையும் கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து அந்த திருக்குறளுடைய அர்த்தமும் சொல்லலாம். எஸ் என்ன என்னம்மா நீங்கள் ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்த சொல்லி கேட்டால் எப்படி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. பட் எஸ் இருந்தாலும் நம்ம வள்ளுவர் நமக்கு கொடுத்த திருக்குறளை நம்ம அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு அதன்படி வாழ ட்ரை பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம திருக்குறள் கேம் ஷோ விளையாடிட்டுருக்கோம். முதல் திருக்குறள் என்ன அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, போக்கிரி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. நேயர்கள் வந்து 0444-295-2-0853 அப்படி இல்லைனா 0444-288-9871 இந்த இரண்டு எண்களுக்கு பாடல் முடிகிற டைமில் வந்து ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸோ என்ன திருக்குறள் கேட்க போகிறேன்னு ஆர்வமாக இருக்கவங்கலாம் ஃபோன் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க, பாடல் முடிகிற டைமில் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக லைன் கிடைக்கும். ஸ்டே டியூன்ட். இது பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

0: மக்கள் அரங்கம் கலக்கல் அரங்கம் சபாஷே
1: 102.3 FM. எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: சொல்லுங்க.
4: Web 102.3.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:11 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ் கலக்கல் அரங்கம்ல இன்னைக்கு என்ன கேம் ஷோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். திருக்குறள் சொல்ல போறேன், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடிச்சி முழுமையான திருக்குறளாக நீங்கள் சொல்லணும். ஓகே, நம்ம நேயர்கள் வந்து ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே திருக்குறள் புக்கெலாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. கால் வந்துட்டே இருக்கு. எஸ் முதல் லக்கி காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? முனிரத்னம் சார், எப்படி இருக்கீங்க? நகையும் உவகையும் கொல்லும் டேஷ் பகையும் உளவோ பிற. சொன்ன உடனே சாரின்ட்டீங்க. ஓகே, ட்ரை பண்ணதுக்கு நன்றி. நன்றி.

0: அடடா. வணக்கம் விவித் பாரதி.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
1: கார்த்திக் பேசுமா?
0: கார்த்திக், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: சூப்பர். இன்னைக்கு குரல் சொல்ற ரெடியா இருக்கீங்களா?
1: கேளுங்க மேம்.
0: நகையும் உவகையும் கொல்லும் டேஷ் பகையும் உளவோ பிற.
1: நான் சொல்றேன்,
0: நகையும் உவகையும் கொல்லும் டேஷ் பகையும் உளவோ பிற. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது வந்து நம்ம நவரசம் சொல்லுவோம், ஐ மீன் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல.
1: ஆமா.
0: சோ அந்த எக்ஸ்பிரஷன் நவரசம்ல இது ஒண்ணு.
1: நடனமா? நடனம்
0: இல்ல இல்ல. ஓகே, நான் ட்ரை பண்ணதுக்கு நன்றி. வணக்கம் விவித் பாரதி. வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க. வணக்கம் சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
1: மேடம், கள்ளக்குறிச்சி ராஜேஷ் பேசுறேன்.
0: ராஜேஷ் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். திருக்குறள் கேட்டிங்களா? ஓகே, சரி. திருக்குறள் என்னன்னா, நகையும் உவகையும் கொல்லும் டேஷ் பகையும் உளவோ பிற. இந்த திருக்குறள்ல அந்த விடுபட்ட வார்த்தை என்ன? ஒரு க்ளூ கூட கொடுத்தேன் இப்போதான் போன காலம் இருக்கு. அதாவது நவரசத்தில் இது ஒரு ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். தெரியலைங்களா? சரி, ஓகே, நன்றி நன்றி. ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமான திருக்குறளாக போயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திருக்குறள் தான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக. நகையும் உவகையும் கொள்ளும் டேஷ் பகையும் உளவோ பிற, இதுதான் திருக்குறள். அடுத்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காலருக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம், அப்படி இல்லைன்னா நானே ஆன்சர் சொல்லிடுறேன். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்.
2: மகிழ்ச்சி.
0: கண்டிப்பா அட்டெண்டன்ஸ் போட்டுட்டீங்க நிகழ்ச்சியில. ஓகே.
2: நகையும் உவகையும் அதேவா?
0: ஆமா ஆமா.
2: நீங்க நவரசத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்றீங்க, வேற ஏதாவது மேம் குறிப்பு?
0: குறிப்பு வந்து இது வந்து வெகுளாமை அதிகாரத்துல இருக்கு.
2: நகையும் உவகையும்
0: சொல்லிடுறேன். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. அதாவது சினம் தான் நான் சொன்னேன், அந்த நவரசத்தில் ஒன்று வந்து சினம், கோபம் இருக்கு இல்லையா, அதுதான் சினம். இதோட அர்த்தம் என்ன? நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற அப்படின்னா, முக மலர்ச்சியையும் அக மகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கோவப்படுறப்போ நம்மளோட முக மலர்ச்சியும் நம்ம சோர்ந்து போயிடுவோம், டக்குன்னு வாடி போயிடும் அவங்க முகம். அக மகிழ்ச்சி, அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு ஹாப்பியாக ஒரு நார்மலான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, ஸோ அதுவும் நம்மளுக்கு அப்படி டக்குன்னு டவுன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி முக மலர்ச்சியும் அக மகிழ்ச்சியும் கொள்கின்ற சின்னத்தை விட ஒருத்தனுக்கு பகை வந்து வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற திருவள்ளுவர் கேட்குறாரு. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வைப்போம், மகிழ் வைப்போம், ஹாப்பியாக வச்சுப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தோட அடுத்ததாக 4 Students திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. ஸ்டேட்யூன், இது விவித் பாரதியின் தமிழ் FM.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:21 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. இது கலக்கலரங்கம் நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. ஓகே, ஸோ குரல் அது கண்டுபிடி விளையாட்டு தான் நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் குரலை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம், அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் மேடம். ரெடியா திருக்குறள் ஆன்சர் சொல்லுங்க.
1: அடுத்தவங்களும் சொல்லுவது தெரியும், அவங்களும் தெளிவா தான் முழிப்போம்.
0: க்ளூ கொடுக்கறப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: எப்பொருள்
0: எத்தனை

0: எளிமையாயினும் டேஷ் காண்பது அறிவு.
1: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
0: சூப்பர் சூப்பர். சோ இதோட அர்த்தம் என்ன?
1: இல்ல, என்ன பொருளை வந்து யார்கிட்டயும் கேட்டா கூட அத சொன்னபடியே நம்பிடாம குடுத்துடணுமா? என்னத்தை
0: அதாவது எந்த பொருளா இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு அதோட வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து நம்ம நம்பிடாம உண்மையான உள்ள மெய்ப்பொருள் என்னன்றது, உள்ள ஆழமா உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது நல்லது.
1: பண்றது ஆமா.
0: சோ கரெக்டா ஆன்சர் சொன்ன உங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஓகே ஓகே மேடம், நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. ஓகே, மாலினி தேவி மேடம்க்கு வந்து ஈஸியான பொருள் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன், குரல் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த திருக்குறள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்டு வந்துருங்க, ஆறு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கென்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கென்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:27 ஆயிட்டுருக்கு. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளோட நான் ரெடியாக இருக்கேன். ஆன்சர் சொல்கிறதுக்கு நேயர் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நேரமாக கஷ்டமான திருக்குறளை கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கலாம், கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம்மா, நான் திருவிட்டூர் பத்மாவதிம்மா.
0: பத்மாவதி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேம்மா, நீ நல்லா இருக்கிறியா?
0: சூப்பரா இருக்கேம்மா. திருக்குறள் சொல்ல

0: பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். ரொம்ப ஈஸியான திருக்குறள், கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி.
1: காலை வணக்கம் சாய்லட்சுமி மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வீரராகவன் மாதவத்தில் இருந்து.
0: வீரராகவன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், உங்க நிகழ்ச்சி போல.
0: நன்றி நன்றி, சூப்பர் சார். ரெடியா இருக்கீங்களா திருக்குறளுக்கு பதில் சொல்ல?
1: சொல்லுங்க.
0: டேஷ், பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். ஈஸியா கொடுத்துருக்கேன்.
1: நான் சொல்றேன், இறை முதல்ல பொருள் சொல்லிடுறேன். இறைவன் திருவடியை பின்பற்றுவோர் வாழ்க்கை கடலை கலந்துவோர், மற்றவர் கடவார்.
0: நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமா கொடுக்கற ஃபீல் பண்றாங்க, ரெண்டும் கலந்து கொடுப்போம் சரிங்களா?
1: பாமர மக்கள் தான், அதாவது எல்லாருமே கற்றது கல்லளவு, கல்லாதது கடல் அளவுன்னு சொல்ற மாதிரி. ஆனா இந்த பண்பலையால தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம், புரியாதவங்களும்
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி சார். வீரராகவன் சார் சூப்பராக ஆன்சர் கண்டுபிடிச்சி விளக்கமும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் திருக்குறள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444-295-2-0853, அப்படி இல்லைன்னா 0444-283-8-9871, இந்த ரெண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் சூப்பரான இன்னொரு திருக்குறள் எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா லாஸ்ட் ரெண்டு காலர் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமான குரலோட நான் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாடல் முடிகிறப்போ நீங்கள் வந்து இணைப்புக்கு ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். அடுத்ததாக நிகழ்ச்சியில் INR திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டுருக்கு. பாடல் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
4: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
3: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
4: सच?
3: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
4: समझ गया।

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:35 ஆயிடுச்சு. கலக்கல்லரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிட்டு இருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. இன்னைக்கு கலக்கல்லரங்கம் நிகழ்ச்சியில குரல் அது கண்டுபிடி, அதாவது நான் சொல்லக்கூடிய திருக்குறள்ல விடுபட்ட வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிச்சு திருக்குறளோட பொருளோட வந்து நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இந்த மாதிரி ஒரு கைத்தட்டல் தான் கொடுப்பேன். இதனால் நம்ம நேயர்கள் கேட்டு அவங்களும் திருக்குறள் தெரிஞ்சு பயனடைவாங்க இல்லையா? அதை விட பெரிய விஷயம் வேறு என்ன இருக்குது? ஓகே, ரொம்ப பேசாமல் அடுத்து திருக்குறளுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: காஞ்சிபுரம் தேனம்பாக்கம் கோவிந்தராஜன்.
0: கோவிந்தராஜன் சார், சூப்பரா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சோ திருக்குறள் வந்து நம்ம கேட்டறலாமா?
1: நல்ல ஒரு திருக்குறள், பழைய இது எப்படி சொல்றதுன்னா புரியாத திருக்குறள் சொல்றீங்க. அது பார்த்தா புக்கு அடி எத்தனாவது அடின்னு சொன்னா கூட அதை எடுத்து கூட நம்ம புக்கு கையில
0: எப்படி, நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான், அதாவது தெரியாத திருக்குறளும் தெரிஞ்சுக்கணும்ங்கிறது தான் நம்ம கேமோட பர்பஸ் இல்லையா?
1: ஒரு கைத்தட்டல் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான்.
0: சரி, உங்களுக்கு நான் கைத்தட்டல் கொடுக்கற மாதிரி ஒரு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கொடுக்கறேன், சரிங்களா?
1: சரி.
0: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் டேஷ் பூசல் தரும். ரொம்ப ஈஸி.
1: உண்டோ அடைக்கும் தாள் பண்பு என்ன வருமே நல்லா தெரியும் எனக்கு. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் இங்கோ நெஞ்சில இது வரல. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள்
0: கொஞ்சம் யோசிங்க.
1: அன்பிற்கு உண்டு அடக்கும் தாழ்
0: ஞாபகம் வரலையா?

0: சரி, அடுத்த
1: எனக்கு
0: அடுத்த
1: தெரியாது.
0: நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நீங்க திருப்பி மீண்டும் முயற்சி கைத்தட்டல் வாங்க ட்ரை பண்ணுங்க அடுத்த முயற்சியில,
1: நன்றி
0: சரிங்களா?
1: மேம், நன்றி மேம்,
0: நன்றி,
1: நன்றி
0: நன்றி.
1: மேம்.
0: வணக்கம் விவித் பாரதி.
2: நான் மடிப்பாக்கத்துல இருந்து லதா சிவஞானம் பேசுறேன்.
0: லதா மேடம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், சூப்பரா இருக்கேன்.
0: திருக்குறள் கேட்டீங்களா?
2: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் புன்கணீர் பூசல் தரும்.
0: ஒரு வார்த்தை விட்டீங்களே.
2: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்
0: ஆர்வலர் புன்கணீர்
2: புன்கணீர் பூசல் தரும்.
0: ஓகே, நீங்க வந்து கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒரு கைத்தட்டல். ஓகே, இது கூட விளக்கம் சொல்றீங்களா மேடம்?
2: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். நான் காலேஜ் எல்லாம் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மேடம்.
0: சரி, ஓகே ஓகே, நல்லா ட்ரை பண்ணீங்க. நன்றி நன்றி.
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
0: ஓகே, ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களா தான் மேடம்? இருந்தாலும் ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்கு வந்து அன்பை கட்டுப்படுத்தி வைக்கிற ஒரு அடைக்கும் தாள் இருக்கா உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு வள்ளுவர். ஸோ அன்புடையவருடைய சிறு கண்ணீரே அவங்க உள்ளே இருக்க அன்பை வெளிப்படுத்துகிறோம், எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி வெளிப்படுத்துகிறோம். அந்த சிறு கண்ணீரில் கூட அவங்களோட அன்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்திடும். அதனால் அன்பை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கவே முடியாது, ஒரு அடைக்கும் தாழ் போட்டு வைக்கவே முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. எஸ், இந்த ஒரு அழகான திருக்குறளோட சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு கழுகு திரைப்படத்துலேருந்து. இந்த பாடலை தொடர்ந்து அடுத்த திருக்குறளோட நான் ரெடியாக இருக்கேன். ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:45 ஆயிட்டிருக்க ஸ்டுடியோ கிளாக்ல. இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம், உங்க விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. எஸ் நிகழ்ச்சி சூப்பராக போயிட்டுருக்கு. அதாவது நேர்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு இன்றைக்கி திருக்குறள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஈஸியாக கொடுத்துட்டேனான்னு தெரியல. சரி, இருந்தாலும் அடுத்த திருக்குறள் எப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் கும்டிப்பட்டிலேருந்து அஸ்வினி பேசுகிறேன் மேம்.
0: அஸ்வினி, என்ன பண்ணுறீங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம்.
0: சூப்பர் சூப்பர். ஓகே, நிகழ்ச்சி கேட்டிங்களா? ரெடியாக இருக்கீங்களா? படிச்சிருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞாபகம் வரலையா? நன்றி நன்றி.
1: அடுத்த
0: சரி, அடுத்த அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுங்க நிச்சயமா.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் விவத் பாரதி.
2: வணக்கம், வாழ்த்துக்கள். ரேவதி ஸ்ரீராம நம்பத்தூர்ல இருந்து.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: விளக்கமும்
0: கொடுத்ததுனால உங்களுக்கு ஒரு கை தட்டல். நன்றி நன்றி சார், தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கு பெறுங்க.
2: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. ஓகே, நேர் அழகாக கண்டுபிடிச்சிட்டாரு சார். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது சார் ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துருந்தாங்க கடந்த நேயர். இருந்தாலும் சொல்கிறேன், நம்மளுக்கு அடுத்தவங்க செய்கிற தீமை என்ன தான் இருந்தாலும் அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொறுத்துக்கணும். பொறுத்துட்டு அதை வந்து நம்ம நினைவில் வச்சுக்காம அதை மறந்துடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த திருக்குறளோட அடுத்ததாக சிகரம் தொடுலேருந்து அழகான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட்.

மக்கள் அரங்கம் கலக்கல் அரங்கம்

0: பேக் டு த ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல 9:53 ஆயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் உங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி வந்து கலக்கலாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். திருக்குறள், அதாவது குரல் அது கண்டுபிடி கேம் ஷோ தான் நம்ம இப்போ ஷோவில் போய்கிட்டு இருக்கு. அதாவது திருக்குறள், நான் சொல்லக்கூடிய திருக்குறளில் விடுபட்ட ஓரிரு வார்த்தைகளை வந்து நேயர்கள் கண்டுபிடிச்சி கைத்தட்டல் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததா யார் கண்டுபிடிக்கிறாங்க திருக்குறள்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் விவத் பாரதி. மாதவரத்துலேருந்து நித்யா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: சூப்பர். உங்களுக்கான திருக்குறளை கேட்டுடலாமா? ஈஸியா கேக்கவா? சரி. ஈதல் இசைப்பட வாழ்தல் டேஷ் இல்லை உயிருக்கு. ஈஸியா கொடுத்துட்டேன். நீங்க நான் கஷ்டமானதான் எடுத்து வச்சிருந்தேன். நீங்க கேட்டதுனால உங்களுக்கு ஈஸியா
1: கொடுத்துட்டேன். கேள்விப்பட்டிருக்கேன் ஈதல் இசைப்பட வாழ்தல்.
0: அப்படி தொண்டை வரைக்கும் இருக்க நான் வரமாட்டேங்குது. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். நன்றி நன்றி. வணக்கம் விவத் பாரதி. ஹலோ வணக்கம். ஹரி சார் சொல்லுங்க, திருக்குறள் கேட்டீங்களா? சூப்பர் சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கு விளக்கம் சொல்லிடலாமா?
2: ஆமா
0: சொல்லுங்க.
2: கொடுக்கறது வந்து ஈதல், அதாவது மனம் உணர்ந்து கொடுக்கலாம். எது கொடுத்தாலும்
0: சரி,
2: ஒரு பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, ஹரி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அதாவது இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஈதல் பண்ணணும். அதனால் உண்டாகிற புகழ் வந்து அந்த புகழோட வாழ வேண்டும். அந்த மாதிரி ஒரு புகழ் இல்லாமல் நம்ம உயிர் வாழ்ந்து அர்த்தமே இல்லை அப்படின்றத திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. எஸ், இந்த திருக்குறளோட இந்த கேம் ஷோ வந்து முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்குது நிகழ்ச்சி முடிவடைகிறதுக்கு. எஸ், அடுத்து 10 மணிக்கு கதையும் கானமும் நிகழ்ச்சி வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்கு ஆர்ஜே மரியம் அவர்கள் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்து 12 மணிக்கு வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஆடுக்களம் திரைப்படத்துக்காக இந்த பாடல் இறுதி பாடலாக வந்துட்டு இருக்க. ஸ்டே டியூன்ட்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்னினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். அமோனியா வாயு கசிவால் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து திருவள்ளூர் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் 167,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு மாநிலம் முழுவதும் 222 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் முத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:02. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி வந்து கேட்க ஆவலுடன் காத்துட்டு இருக்க நேர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் சொல்றது நான் உங்க அர்ஜி மரியம். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து கதைகள்னா ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம கதைகள் வந்து கேட்டு ரசிச்சிருப்போம். கதைகள் அப்படின்னா வந்து நம்ம தாத்தா பாட்டிகள் சொல்லியும் நம்ம அப்பா அம்மா சொல்லியும் இல்லை ஆசிரியர்கள் சொல்லியும் வந்து நம்ம கேட்டு ரசித்தது ஒரு காலம். புத்தகங்களில் படித்தும்

பத்திரிகைகளில் படித்தும் கேட்டதும் போக வானொலி தொலைக்காட்சின்னு போய் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கதைகள் நம்ம கைபேசியிலேயே வந்துடுது. சில பேர் வந்து ஆழ்ந்து கைபேசியை பார்த்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வந்து நான் கதை படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்டுட்டு சிரிக்கிறதா கவலைப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கடந்து போயிடுவோம் நம்ம சிலர். நம்ம கேட்டு ரசித்த கதைகள், நம்ம எப்பவுமே ரசிச்சுட்டு இருக்க கதைகளை வந்து நம்ம வானொலி மூலமாக கேட்டால் கூடவே உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு கேட்போமா? இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற கதை வந்து நான் வந்து கேட்டது இல்லை, ஒரு பத்திரிகையில் வந்து படித்து ரசித்த ஒரு கதை, அது வந்து உங்களோட நான் பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன். ஸோ அந்த கதை கேட்குறதுக்கு அவரோட காத்துட்ருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல், ஹரிச்சரன் பாடிய பாடல் இது. நான் முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். அங்காடி தெரு திரைப்படத்திற்காக

சரியா 10:10. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்பா, ஒரு அந்த ஒரு மகள், அந்த மகளுடைய கணவன், ஓகேங்களா. இதுதான் வந்து கதை மாந்தர்கள் சொல்லுவாங்களே அப்படிப்பட்டவங்க. இந்த அம்மாவுக்கு வந்து நம்ம எத்தனை வாட்டி தான் கால் பண்ணுறது, ஃபோனே எடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகள் வந்து ரொம்பவே தவிக்கிறான். அப்போ அவங்களுடைய கணவன் வந்து சொல்கிறாங்களாம், சரி விடு, 8 மணிக்கு தான் வந்து ட்ரெயின் வந்துடும்ல, நம்ம போய் பார்க்கலாம் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவன் வந்து சொல்கிறாங்க. பார்த்து போய் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு, அவங்க கணவன், அப்புறம் அவளுடைய குழந்தையும் வந்து கூட்டிகிட்டு 3 பேரும் வந்து ஒரு காரில் அம்மா வந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போகிற வழியெலாம் வந்து இவங்க கால் பண்ணிகிட்டே போகிறாங்க. போனாலும் வந்து அவங்க அம்மா வந்து கால் அட்டன் பண்ணவே மாட்டுறாங்க. அப்போ வந்து ரொம்பவே பரிதவிப்பாக அந்த பொண்ணு வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா ரயில்வே ஸ்டேஷனும் வந்துருச்சு, கரெக்டாக டைமுக்கு வந்து ட்ரெயினும் வந்து வந்துருச்சு. அப்போ வந்து அவங்க அம்மா இறங்கி வராங்க. இறங்கி வந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த பொண்ணு கேட்குறா ரொம்பவே கோமா, ஏம்மா வந்து நீ இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்க மாட்டேற, நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே பதறிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபமும் பாசமும் கலந்து அவள் வந்து பேசிகிட்ருக்கா. இல்லைம்மா, நான் வந்து பேக்கில் வச்சிட்டேன், அதனால தான் வந்து நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. சரி வீடு வா போகலாம், எப்படிமா இருக்க, அப்புறம் வந்து உன்னுடைய அந்த பயணம்லாம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து விசாரிச்சுக்கிட்டே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு காரில் வந்து 3 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சாதனா சர்க்கம் பாடிய பாடல் இது. நாம் முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. பானாகா தடி திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு.

நேரம் சரியா 10:17. நம்ம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கதை கேட்டுட்ருக்கோம். அதாவது ஒரு அம்மா வந்து அவளுடைய மகள் அவன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய கணவனை தான் முதல்ல போய் விசாரிச்சுருக்காங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களா, அதாவது மாத்திரை போட்டுக்கிட்டிங்களா, அதாவது டெய்லி கால் பண்ணி கேட்பாங்க. ஆனால் வந்து ட்ரெயினில் வந்தாங்க இல்லையா, ஃபோனும் அட்டன் பண்ணல. அதனால் வந்து அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அப்புறம் அம்மா பொண்ணு அதாவது அவங்க அப்பா அப்புறமா வந்து அந்த பொண்ணோட கணவன் இவங்க எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிடுறதுக்காக வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்துட்டு அப்போ பொண்ணு வந்து கேட்குறா, சரிம்மா ட்ரெயின் பயணம் வந்து எப்படி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது வந்து எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையம்மா, நான் வந்து அடிக்கடி ட்ரெயினில் போகிறவங்க தானே,

இப்போ வந்து எனக்கு வயசாயிடுச்சு, அதனால் வந்து உன் தம்பியை பார்க்கணுன்னா நீ என்ன பண்ணுற, உன்னோட காரில் கொண்டு போய் விட்டுடுற. தம்பி வந்து உன்னை பார்க்கணுன்னு நான் நினச்சேன்னா தம்பி கொண்டு வந்து காரில் விட்டுடுறாங்க. ஆனால் நான் வந்து முன்னாடிலாம் வந்து ட்ரெயினில் தான் போயிட்டுருந்தேன், அதனால எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாததுனால அப்பா என் கூட வரல, நான் போய் தம்பியை போய் பார்த்துட்டு வந்தேன், இதில் என்னமா இருக்குது, நல்ல வசதியாக தான் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணி கொடுத்துருக்கீங்க, சந்தோஷமாக தான் நான் வந்து வந்தேன், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த வாட்டி வந்து அப்பா வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து கேட்குது, சரிம்மா உன்னோட பயண அனுபவம் வந்து எப்படி இருந்தது சொல்லு, ட்ரெயினில் வந்து நீ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருப்பிய, ஏன்னா வந்து உனக்கு வந்து ட்ரெயினில் யார்கிட்டையும் வந்து நீ கடகடன்ட்டு சீக்கிரமாக மிங்கிள் ஆகிடுவே, போய் பேசுவே, அதனால் வந்து நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிறது ஒன்றும் சுலபம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து அப்பாவையும் இப்படி தானேம்மா வந்து ட்ரெயினில் தானே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிக்குது. அதற்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல், தாமரையின் வரிகளுக்கு இசை ஜேம்ஸ் வசந்தன், திரைப்படம் நாணயம் இந்த திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:25. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகளிடையும் தன்னுடைய குடும்பத்தார்கிட்டையும் வந்து தன்னுடைய ரயில் பயண அனுபவத்தை, அதாவது அப்போ போயிட்டு வந்த அந்த ரயில் பயண அனுபவத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னம்மாச்சு உன்னோட ட்ரெயின் பயண அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, அது ஏமா கேட்குற, என் பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்களாம், ஏதோ வந்து ஒரு பெரிய வேலையில் இருக்கிறா போல், ஒரு ஃபோன் பண்ணி எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே ஃபோன் பண்ணிட்டு தன்னுடைய பசங்கக்கிட்டேயும் வீட்லேயும் எல்லாருக்கிட்டையும் சாப்பிட்டீங்களா, ஹோம்ஒர்க் பண்ணிங்களா, மாத்திரை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கேட்டுகிட்டே இருக்காம்மா. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய, அதாவது ஆஃபீஸ்லேருந்தும் அவளுக்கு வந்து தொடர்ந்து கால் வந்துட்டுருக்கு, அந்த சார்கிட்டையும் மேம்கிட்டையும் வந்து மாறி மாறி பேசிகிட்ருக்கா, தன்னுடைய வேலைகள் பற்றியும் வந்து சொல்லிகிட்ருக்கா. பாவம் அவளை பார்க்கவே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஒரு நிமிஷம் கூட வந்து ஓயலை. பாவம்மா, இந்த மாதிரி வீட்டையும் ஆஃபீஸையும் வந்து பார்த்துட்டு வீட்லேயும் வெளிலேயும் வேலை செய்கிற அந்த பெண்களை நினச்சாலே வந்து எனக்கு ரொம்பவே மரியாதை கூடுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, என்னுடைய பக்கத்தில் வந்து இன்னும் 2 பேர் வந்து வயசானவங்க வந்து இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா 2 பசங்க போல், 6 ஒரு பெரிய பையன்ட்டையும் 6 சின்ன பையன்ட்டையும் வந்து இருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பையன் சரியில்லையாம், இன்னொரு வீட்டில் வந்து தன்னுடைய மருமக சரியில்லையாம் சொல்லிட்டு புலம்பிகிட்டே வராங்க. அவங்கள பார்க்கவும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து அந்த பொண்ணு வந்து கேட்குறா, சரிம்மா எப்படியும் வந்து நீ அவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்ருப்ப, அவங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு இருப்பியே, அதனால் வந்து உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டும் வந்து அதிகமாகிடுமேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம், அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல், இந்த திரைப்படம் துளி துளி துளி மழையாய் வந்தாலே அப்படின்ற பாட்டு தான் வரப்போகுது. பையா திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் மற்றும் தன்வி பாடியது, நாமுத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய

0: அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் சரியா 10:33. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்னைக்கு வந்து நம்ம என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. அவங்க இப்போ போயிட்டு வந்த ரீசண்டாக போயிட்டு வந்த ஒரு ரயில் பயணத்தை பற்றி, அந்த பயணத்தில் தன் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வந்து பழகினத்தை பற்றி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெண், வேலைக்கு போகிற பெண் வந்து எப்படி குடும்பத்தையும் தன்னுடைய வீட்டையும் வந்து சமாளித்து பார்த்துக்கிறாங்க அப்படின்றத பற்றியும், ஒரு 2 வயதான தாய் தந்தையர்கள் அவங்களுடைய நிலைமை பற்றியும் வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சொன்னவொடனே அந்த பொண்ணு வந்து கேட்குறா, நீ வந்து நம்பர் வாங்கிடுவியம்மா அவங்கக்கிட்ட, வந்து உடனே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணிடுவியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்க நம்பரா, அவங்க எங்கே என்கிட்ட பேசுனாங்க அப்படின்றாங்க. அப்போ உன்கிட்ட பேசலையா, அப்போ இவ்வளோ விஷயம் வந்து நீ அவங்கள பற்றி சொல்லிட்டுருக்கியே, இதெல்லாம் வந்து நீ எங்கேருந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களுக்கெல்லாம் வந்து எங்கே என் கூட பேச டைமு, ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஃபோனில் வந்து பேசிட்டு வந்தாங்கம்மா, இப்போல்லாம் எங்கம்மா பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து நம்பி பேசுகிறாங்க, அதெல்லாம் எங்கள் காலத்தோடு போச்சு, யாராச்சும் பேசுனா அவங்கள சந்தேக கண் கொண்டு பார்க்குறதே நமக்கு வந்து வழக்கமாயிடுச்சு, என்னத்த சொல்கிறது எல்லாம் கலிகாலம், சரி போம்மா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்ன அம்மாவை வந்து தன்னுடைய இமை கூட கொஞ்சம் கூட இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த மகள்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஞானசம்பந்தரும் தமிழ் வார்த்தைகளுக்கு என்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு விளகாரத்திற்காக ஒரு பாடலிலே 23 விளகாரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கென்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
1: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
0: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
1: सच?
0: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
1: समझ गया।
2: நேரம் 10:42. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி சொன்ன கதை வந்து, இப்போ இருக்கிற எந்திரத்தனமான வாழ்க்கையில் வந்து யார் யார்கிட்டையும் வந்து பேசுறதுக்கு டைமும் இல்லை, மனமும் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ மொபைலில் பேசுகிற நாம பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து சிரிக்கிறதுக்கு கூட நமக்கு வந்து என்ன சொல்கிறது, மனசு வரல அப்படின்றத விட அந்த மாதிரியான வாழ்க்கையாக வந்து நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம். பொருளாதார தேடல், சுயநல தேவைக்காக உணர்வுகளை தொடர்ந்து மனிதனை வந்து இயந்திரமாக மாற்றி மன அழுத்தத்திற்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து உள்ளாக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதிலேருந்து விடுபடுறதுக்காக வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன இந்த மாலை நேரங்களில் நடைப்பயிற்சி, பூங்காக்களுக்கு வந்து செல்கிறது, அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து கொஞ்சம் பேசி சிரிக்கிறது, அலைபேசியை வந்து பயன்படுத்துகிற நேரத்தை மேக்ஸிமம் வந்து இதுதான் வந்து நம்ம குறைக்கணும். குறைச்சி குடும்பத்தினர் நண்பர்கள்னு வந்து நம்ம நேரத்தை வந்து கண்டிப்பாக செலவிடணும். அது மட்டும் இல்லாமல் பிடித்த புத்தகங்களை வாசிக்கிறது, கலைகளில் ஆர்வம் காட்டுறது, யோகா தியானம், இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன மாறுதல்களை வந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு அனைவருக்கிட்டையும் வந்து நம்ம எளிதாக வந்து பழக முடியும். மனிதர்களை நேசிப்போம், மனிதம் வளரட்டும் அப்படின்றத வந்து உணர்த்தியது

இந்த கதை. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தென்காசி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து எப்போவும் சிந்தனையை தூண்டுற மாதிரியான ஒரு கதை ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நகைச்சுவையாக வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு வந்து டெய்லி நம்மளோட விபத் பாரதி தமிழ ஃபேமிலியும் வந்து போயிட்டுருக்கு இந்த ப்ரோக்ராம். 7:55 8 மணி வரைக்கும் வந்து நம்ம டெய்லி கேட்டுட்ருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு விவசாயி அவர் வந்து அவருடைய வயலில் வந்து நல்ல விளைச்சல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து மழை வந்துடுது. மழை வந்து அந்த பயிரெல்லாம் வந்து வீணாயிடுது. வீணானவனா அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து ஒரு கடிதம் வந்து ஒன்று எழுதுறாரு. நான் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறேன், எனக்கு

எழுதுறாரு, நான் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது தெரியல, என்கிட்ட வந்து 1 ரூபாய் கூட இல்லை, எனக்கு தயவு செஞ்சு 5000 ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி அனுப்புகிறாரு. அதில் வந்து அனுப்புனர் பெறுநர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அனுப்புனர் அப்படின்ற இடத்துல வந்து அவருடைய பேர் எழுதிட்டு, பெறுநர் இந்த இடத்துல வந்து கார்டன் மட்டும் போட்டுறாரு, கடவுள்னு போட்டுறாரு, அவ்வளோதான், வேறு ஒரு அட்ரஸும் வந்து அவர் வந்து எழுதலை அதில். அப்போ வந்து அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும் இல்லையா, அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறவங்க அதை வந்து எடுத்து பிரித்து பார்த்து அனுப்புவாங்களே எந்தெந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது, அங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஓப்பன் பண்ணல, அந்த அட்ரஸ்லாம் படித்து பார்க்குறாங்க, இதில் வந்து பெறுநர் அந்த அட்ரஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி திருப்பி அனுப்பிடலாம், அனுப்புனர் அட்ரஸ்க்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற அதிகாரி ஒருவர் வந்து, சரி இருங்க, அதில் வந்து கடவுள்னு போட்டிருக்கு, நம்ம வந்து என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரித்து பார்க்குறாரு. பிரித்து பார்க்கும்போது அதில் வந்து இந்த விஷயம்லாம் அவர் எழுதியிருக்காரு, அதை படித்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஆனால் அந்த சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு, இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாரு போல், அவருக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அவரால் முடிஞ்ச அளவு வந்து காசெல்லாம் சேர்த்து அந்த அனுப்புனர் அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து மணி ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை வந்துடுது, அவர் வந்து அதை பிரித்து பார்த்து வந்து எப்படி சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து போகிறாங்க. போயிட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 5000 ரூபாய் கேட்டிருந்தார், இவங்க கிட்டலாம் வந்து ஒரு 4000 ரூபாய் தான் வந்து கலெக்ட் ஆகிருந்துருக்கு. ஸோ அந்த 4000 ரூபாய் வந்து இவங்க அதில் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அட்ரஸ்க்கும் வந்து போயிடுச்சு. போனவொடனே அவர் வந்து பிரித்து பார்க்குறாரு. பிரித்து பார்க்குற பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க, அந்த விவசாயி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு பார்க்கும்போது, அவர் தொடர்ந்து அந்த லெட்டரை வந்து திறந்துட்டு அந்த காசை எடுத்து வந்து அவரோட பேக்கெட்டில் வச்சுட்டு திரும்ப இன்னொரு லெட்டர் வந்து எழுதுறாரு. இன்னொரு லெட்டர் எழுதிட்டு அந்த அட்ரஸ்க்கே வந்து திரும்ப வந்து போஸ்ட் பண்ணிடுறாரு. போஸ்ட் பண்ணவுடனே இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது, என்னடா இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் அதை போய் படித்து பார்க்குறாங்க. படித்து பார்க்கும்போது அதில் வந்து அவர் கடவுள்கிட்ட எழுதியிருக்காரு, அடுத்த வாட்டி நீங்கள் காசு கொடுக்கும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அந்த இடத்துல வந்து நான் நேராக வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து உங்ககிட்ட 5000 ரூபாய் தான் கேட்டேன், அது 4000 ரூபாய் தான் வந்திருக்கு, இன்னொரு 1000 ரூபாவை காணும், அது நடுவில் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த உதவி பண்ணவங்களாம் வந்து யோசிக்கிறாங்க, என்னடா இது, நம்ம வந்து உதவி பண்ணால் அது கடைசியில் நமக்கே உபத்திரவமாக ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து யோசனை பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கென்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கென்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. நேரம் 10:53. கதையும் கானமும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேர்கள் பதிவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். மேலப்பட தயலன் அவர்கள் வந்து கதையும் கானமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்க வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவர்களும் வந்து கதையும் கானமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தி அவங்களுக்கு வந்து அங்காடி திரைப்படத்தில் உள்ளிட்ட பாடல் வந்து ரொம்பவே பிடித்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த கதையும் கானமும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம், வாழ்த்துக்கள் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து புரசைவாக்கம் சௌந்தரராஜன் அவர்களும் வந்து நமக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமூல

அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி கேட்க இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவர்கள் வந்து பிரியமிகு காலை வணக்கம், தொகுப்பு என் இணக்கம், கதையும் கானமும் இனிமை இருக்கும், களைப்பு தீரும், சுவையும் நிலைக்கும், கானங்கள் யாவும் பண்பலை சிறக்கும், கருத்தை கவரும் ராகங்கள் செழிக்கும், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மாதவரத்திலிருந்து தெரிவிச்சிருக்காரு வீரராகவன். ஆண்டனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்தும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் இவங்களும் வந்து கதையும் கானமும் நிகழ்ச்சி அருமை, கதை தங்கம், கானம் வெள்ளிக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு டிநகர்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன் அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திரைப்பட பாடல்களும் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களும் வந்து நம்ம நிகழ்ச்சி இனிமையாக இருக்கின்றது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட நிறைவாக என்ன பாடல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. விஜய் பிரகாஷ் சைந்தவி பாடிய பாடல், பிரியனின் வரிகளுக்கு இசை விஜய் ஆண்டனி. இந்த பாடலை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்து 11 மணிக்கு என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சி வந்து கேட்க ஆவலாக காத்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இனி தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இளையோருக்கு இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை முதலில் பேட் செய்து வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.
2: நேரம் 11:03. 1950 மற்றும் 60-70s வெளிவந்த பாடல்களோட தொகுப்பை இப்ப நம்ம கேட்க போறோம். நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம கேட்க போகிற பாடல் கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல். இது மாலையின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன், நாளை நம்முடைய திரைப்படத்திற்காக. இந்த திரைப்படம் 1975 வந்து வெளிவந்திருக்கிறது. கே எஸ் சேதுமாதவன் இயக்கத்தில் MGR, லதா மற்றும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே வந்து ஒரு பெரிய வசூல் சாதனை படைத்த ஒரு கிளாசிக் திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்திலிருந்து இப்போ வரும் முதல் பாடல்.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி.
1: நான் உங்கள் மக்களிசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்ட விசிட் பண்ணுங்க.
3: ஏற்பாடாயிடுச்சு.
4: எதுக்கு?
3: குட்டியோட ஃபீஸுக்கு.
4: காட்டு.
3: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
4: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
3: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
4: அதுவும் சரி பார்த்து வாங்க.
3: ஏற்பாடாயிடுச்சு.
4: சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்ட விசிட் பண்ணுங்க.
7: நேரம் 11:11. என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950, 1960 மற்றும் 1970களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ஆலயமணி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த திரைப்படம் 1962 வந்து வெளிவந்திருக்கிறது. மனிதனோட அதீத தியாகத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சிவாஜி கணேசன், சரோஜாதேவி, எஸ்எஸ் ராஜேந்திரன், சிஆர் விஜயகுமாரி, எம் ஆர் ராதா இவங்க எல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து திரையரங்குகளில் 100 நாட்களை கடந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். இப்போ இதிலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 11:17. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சி அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பி சுசிலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை பி சுதர்ஷனம். அன்னை திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த திரைப்படம் 1962 வந்து வெளிவந்திருக்கிறது. ஒரு வளர்ப்பு தாயோட அன்பு பெற்ற தாயோட அன்பை விட ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். நம்ம வந்து அதை எதுவுமே சொல்ல முடியாது. அது வந்து எத்தகையது அப்படின்ற ஒரு போராட்டத்தை வந்து இந்த திரைப்படம் வந்து சொல்லியிருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா 100 நாட்களுக்கு மேலே வந்து ஓடி பெரும் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறது. இது வந்து பெங்காலி மொழியில் ஒரு நாடக திரைப்படமான மாயா மிருகா அப்படின்ற படத்தோட அதிகாரப்பூர்வ மறு ஆக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது தேசிய திரைப்பட விருதுகளில் 2வது சிறந்த திரைப்படத்திற்கான தகுதி சான்றிதழை வந்து இது வந்து பெற்றிருக்கிறது. சிறந்த நடிகைக்கான திரைப்பட ரசிகர்கள் சங்க விருது வந்து பானுமதி அவங்க வந்து

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: நேரம் 11:23. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். அன்பே ஆறுயிரே திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படம் வந்து 1975 வெளிவந்த ஒரு நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏசி திருலோகச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் சிவாஜி கணேசன், மஞ்சுளா இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து நெருங்கிய நண்பர்களாக இருந்து அப்புறமா தொழில்முறை போட்டிகளால் வந்து எதிரிகளாக மாறும் இரண்டு பேரை வந்து மையப்படுத்தி இந்த படம் வந்து நகைச்சுவையுடன் திரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இசையமைப்பாளர் எம்

விஸ்வநாதன் வந்து இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களையும் வந்து இசையமைச்சிருந்திருக்கிறாரு. அதே மாதிரி கவிஞர் வாலி அவர்கள் வந்து பாடல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. இப்போ இந்த படத்திலிருந்து நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம்.

நேரம் 11:27. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பி சுசிலா குழுவினரோடு பாடியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். கவிதா திரைப்படத்திற்காக 1962 வெளிவந்திருக்கிறது இந்த படம். எம் ஆர் ராதா, ராஜசலோஷனா, எம் என் நம்பியார் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. இந்த படத்திற்கு வந்து கே வி மகாதேவன் அவர் வந்து இசையமைத்திருக்கிறாரு. இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு பாடல்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கு என்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கு என்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நேரம் 11:31 என்று மினிவே நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் மனிதன் மாறவில்லை. இந்த படத்துல இருந்து பி. சுசீலா பாடியது. 1962 வந்து வெளிவந்திருக்கிறது. இதுவும் இது ஒரு நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு தாய் அவங்க வந்து தன்னுடைய 2 மகளாம், அதில் வந்து ஒரு மகளை வந்து பணக்கார வீட்டுக்கும் ஒரு மகளை வந்து 7 குடும்பத்திற்கும், அதாவது வளர்ப்பு மகளை 7 குடும்பத்திற்கும் சொந்த மகளை பணக்கார குடும்பத்துக்கும் வந்து திருமணம் செய்து வைக்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஒரு வசதியான 2 இளைஞர்கள் மாறுவிடத்தில் வந்து அந்த தாயோட போக்கை எப்படி மாற்றுறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட கதையோட மையக்கரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த 2 இளைஞர்களாக வந்து ஜெமினி கணேசனும் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் இவங்களும் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த 2 பெண்களாக வளர்ப்பு மகளாக வந்து சாவித்ரி அவர்களும் சொந்த மகளாக ஜமுனா அவங்களும் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்திற்கு வந்து இசையமைச்சிருந்திருக்கிறாங்க கண்டசாலா அவர்கள். கண்ணதாசன் மற்றும் தஞ்சை நா ராமையா தாஸ் இவங்க எல்லாம் வந்து பாடல் வரிகள் வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரே நேரத்தில் தெலுங்கிலும் எடுத்திருந்திருக்கிறாங்க குண்டம்மா கதா அப்படின்ற பெயரில். ஆனால் 1958 வெளிவந்த ஒரு கன்னட திரைப்படம் மணி தும்பிட ஹெண்ணு அப்படின்ற ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு அந்த படத்தோட தழுவல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நேரம் சரியாக 11:33 என்று மினிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம்.

நேரம் 11:36. என்றும் இனவே நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களுடைய பதிவுகள். ஜூலை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து என்றும் இனவே நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கும் சகோதரி அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பாடலே அசத்தல் நீல நயனங்களில் அந்த பாடல் வந்து அதை கேட்டு நான் வந்து துள்ளி எழுந்தேன். அதாவது நான் வந்து உறக்கம் கண்மூட நினைத்த நேரத்தில் என்னுடைய கனவுகளில் வந்து இந்த பாடல் கேட்டு துள்ளி எழுந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவு இல்லை சார், நிஜமாக தான் வந்திருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களும் வந்து நீல நயனங்களில் அந்த பாடல் ஒரு நீண்ட கனவு வந்தது, அந்த பாடலோட வரிகளை வந்து எழுதியிருக்காங்க ஐயா. நன்றி நன்றி, அருமையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மணி நேரம் இனிமையான நினைவுகளுடன் மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நன்றி. பர்வதவர்த்தினி அவங்களும் வந்து முற்பகல் வணக்கம், காலத்தால் அழியாத காவிய பாடல்களை வந்து கேட்டுட்டு வரோம். நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் அந்த நீல நயனங்களில் நீண்ட கனவு வந்தது அந்த பாடல் வந்து ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அந்த பாடலை வந்து கேட்டேன். நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. வீரராகவன் அவர்கள் வந்து அருமையான துவக்கம், ஆரம்ப பாடல் வளமை இனிமை தந்த நாளை நமதே, ஈர்க்கும் நேர்கள் மனதை உவகை தருவது என்றும் இனியவை, ஊக்கமளிக்கும் பண்பலை நிகழ்வு வீரராகவன் மாதவரம் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வந்து அருமையான கவிதைகளை வந்து எழுதி அனுப்பிட்டுருக்காங்க வீரராகவன் ஐயா. அதே மாதிரி முரளிதரன் விழுப்புரத்துலேருந்தும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படின்ற பாடல் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலப்பேட தயாளன் அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் அதே பாடல் தான், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா பாடலும் பக் பக் பக் மாடப்புறாத பாடல் வந்து எனக்கு ரொம்பவே பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முரளிதரன் விழுப்புரத்துலேருந்தும் பக் பக் மாடப்புறா அந்த பாடல் தான் வந்து பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளங்கோ அவர்கள் வந்து பாடல்கள் இனிமே சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்களும் வந்து அந்த பாடல் தான் வந்து பிடிச்சிருக்கு, பக் பக் மாடப்புறா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் வந்து என்றும் நினைவு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஆரம்ப பாடலே அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிநகர மகாதேவன் அவர்களும் நமக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது அவங்க வந்து பொன்னேரியிலிருந்து நன்றி ஐயா, நன்றி, வாழ்த்து

அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. புஷ்பா அவர்களும் வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் அருமை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பம்மல் காமராஜபுரத்திலிருந்து சரவணன் நாம் ராமலிங்கம் அவர்களும் வந்து கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து, சரவணன் அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் நாங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நன்றி. கேளுங்க. அன்புராணி அவர்களும் வந்து பக் பக் பக் மாடப்புறா, பார்க்க பார்க்க அந்த பாடல் வந்து எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்து, என்றென்றும் இனிமையாக பழமையின் இனிமையாக பாடல்கள் ஒவ்வொன்றும் அற்புதம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இனிமையாக தொகுக்கும் அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நன்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் இதய கனி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவின் குரல்களில், புலமைப்பித்தனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். 1975 வந்து வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படம். எம்ஜிஆர் மற்றும் ராதா சலுஜா இவங்க ரெண்டு பேரும் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து ஒரு விஞ்ஞானியோட கொலையோட வந்து தொடர்புடையவள் அப்படின்னு சொல்கிறத வந்து கண்டுபிடிக்கும் ஒரு இரக்கமுள்ள காவல்துறை அதிகாரியோட கதையை தான் வந்து இந்த படம் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இசையமைச்சிருந்துருக்கிறாங்க. புலமை பித்தன் வாலி மற்றும் நா காமராசன் இவங்க வந்து இந்த படத்தில் பாடல்களை வந்து எழுதியிருக்காங்க. 1975 வெளியான இந்த திரைப்படம் வந்து வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றிருந்திருக்கிறது. 1978 வந்து தாஷ்கண்ட் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட ஒரே இந்திய திரைப்படம் அப்படின்ற பெருமையும் வந்து இதயக்கனி இந்த திரைப்படம் வந்து பெற்றிருக்கிறது. இப்போது அதிலிருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 11:46 என்ற மணி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 1950, 60 மற்றும் 70 வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் 1962 வெளியான அழகு நிலா அந்த திரைப்படத்தில் வந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே.வி. மகாதேவன், எஸ். ராகவன் அவர்கள் வந்து இயக்கி தயாரித்த இந்த திரைப்படம் வந்து கல்யாண்குமார், மாலினி இவங்கெல்லாம் வந்து முதன்மை கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. முத்துராமன், கே. தங்கவேலு மற்றும் வசந்தி இவங்களும் வந்து துணை கதாபாத்திரங்களில் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்பவே பிரபலமான பாடல்கள் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. பி.பி. ஸ்ரீனிவாஸ், சீர்காழி கோவிந்தராஜன், ஏ.எல். ராகவன், சுசீலா, ஜமுனா ராணி இவங்க எல்லாம் வந்து பாடல்களை வந்து இந்த திரைப்படத்தில் பாடியிருக்காங்க. இது வந்து குடும்ப கதையாக வந்து அன்றைய காலகட்டத்தில் நிறைய பார்வையாளர்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட திரைப்படத்தில் அந்த ஒரு பாடல்,
1: சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா, அண்ணன் நடை நடந்து அழகாய் ஆடி வரும் ரோஜா, சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா, அண்ணன்

அடுத்து நம்ம கேட்க போகிறது பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாசியம் சௌந்தரராஜன் ஜமுனா ராணி பி சுசீலா பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. 1962 ஆண்டு வந்து வெளிவந்திருக்கிறது. பி ஆர் பந்துலு அவருடைய இயக்கத்தில் வெளியான ஒரு தமிழ் நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சிவாஜி கணேசன் மற்றும் எம் ஆர் ராதா முதன்முறையாக பல வேடங்களில் நடித்து அசத்தியிருந்திருக்கிறாங்க. தமிழ் திரையுலகோட மைல்கல் திரைப்படங்களில் ஒன்றாக வந்து கருதப்படுது இன்றளவும். பாண்டியன், மருது மற்றும் சபாபதி அப்படின்னு மூணு கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் நடித்திருந்திருக்கிறாங்க. எம் ஆர் ராதா அதே மாதிரி கபாலி, அமிர்தலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கதாபாத்திரங்களில் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. அடுத்து தேவிகா அவர்கள் வந்து கீதா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்திலையும், பாலாஜி மற்றும் வாசந்தி இவங்க வந்து துணை கதாபாத்திரங்களையும் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்களில் வந்து மூன்று வேடங்களில் நடித்த முதல் தமிழ் திரைப்படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எம் ஆர் ராதா அவர்கள் வந்து தன்னுடைய நகைச்சுவை கலந்த ஒரு வில்லத்தனமான நடிப்பு இந்த படத்திற்கு வந்து பெரும் பலமாக வந்து அந்த நடிப்பு வந்து அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு பாடல்.

நேரம் 11:55 என்று வினிவி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். மீரா வெங்கட்ராமன் அவர்கள் வந்து அன்னை பட பாடல் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரிலிருந்து வந்து டைம் போனதே தெரில, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, பாடல்கள் ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் அவர்கள் வந்து இனிய முற்பகல் வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, என்றும் இனிவை எப்போதும் இனியவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரவி அவர்களும் வந்து வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பாலசண்முகம் சுப்பிரமணியம் அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்கள் வந்து என்றும் இனியவையில் அதிகம் கேட்க முடியாத அந்த கால பாடல்களை கேட்க முடிகின்றது, கண்கள் மூடி நான் உன்னை கண்டேன், மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நிலையத்தார்களே அப்படின்னு சொல்லிட்டு தோழி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரொம்பவே நன்றி ஐயா. அதே மாதிரி நம்மளை வந்து ஓகே பாடல்களை அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கொடுங்கையூர் குருசாமி முனியாண்டி வனஜா பெரும்பாக்கத்திலிருந்தும் காலை வணக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பர்வதவர்த்தினி அவர்களும் வந்து உந்தன் பெயர் வல்லல்லோ அப்படின்ற பாடல் வந்து ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கொடுங்கையூர் குருசாமி முனியாண்டி அவங்களும் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ அந்த பாடல் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ராஜ் காட்டு பக்கத்திலிருந்து தேனிசை கானங்களை வழங்கி வரும் என்ற மினிவே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் அவங்க வந்து நிகழ்ச்சிகள் மனதை விட்டு மறவா பாடல்களை வந்து கேட்டு ரசிச்சுட்டு வரும், வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் வந்து இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ பாடலை குடும்பத்தோடு கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம், அழகிய விபத் பாரதிக்கும் நம்மளுடைய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நெஞ்ச அந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா அவர்கள் வந்து சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா அந்த பாடல் அருமை, கண்ணாடி போட்டிருக்கும் கண்ணழகே பொன்னழகே அந்த பாடலும் அருமை, தொகுத்து வழங்கும் நம்மளுடைய விபத் பாரதிக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கிறாங்க. ஓகே, பதிவுகள் போட்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். ஸோ இப்போ நம்ம கேட்க போகிற நிறைவான பாடல் ஓடம் நதியினிலே அப்படின்ற ஒரு பாடல் தான். என்ன திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலேருந்து வந்துட்டுருக்கு. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த பாடலோட நான் உங்கள் மரியம் கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜி சாய்லட்சுமி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் சரியா 12:01 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் அர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 90s, 80s மற்றும் 90s சாங்ஸ் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். ஸோ அதாவது 90s பாடல்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஸோ எல்லா ஜென்ரேஷனும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடல், ஒரு காலத்துடைய பாடல் அப்படின்னு பார்த்தா 80s 90s சாங் தான். அதுக்கு முந்தின ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை 2K kids 90 kids அதுக்கப்புறம் வந்தவங்களும் சரி, எல்லாருக்கும் பிடித்த பாடல் அந்த ரசனை வந்து கரெக்டாக அந்த 80s 90s உள்ள பாடல் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல்களில் அழகாக நீங்கள் ரசிக்கக்கூடிய பாடல், நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி கேட்கக்கூடிய பாடல்களாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு பாட்டும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்ட், அது ரொம்ப நல்ல அழகான பாடல்களாக விவத் பாரதியில் கேட்டுக்கிட்டே அப்படியே ரிலாக்ஸ்டாக எடுத்துகிட்டு போவோம். எஸ், நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்துட்டுருக்கு லவ் டுடே திரைப்படத்துக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், சிவா சி அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த இந்த பாடல் உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட், விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102.3 பாட்டுக்கு இதான்
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 12:12 ஆயிடுச்சு. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ செம டைமிங்கில் 12:12. ஓகே, எஸ் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 1980s and 90s வெளிவந்த மனம் நிறைந்த மறக்க முடியாத ஹிட் சாங்ஸ் தான் வந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டுருக்கோம். ஸோ ஆரம்ப பாடல்களே அசத்தலாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். எஸ், ஆஹா திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு, உள்ளத்தை அல்லிதா திரைப்படத்துலேருந்து. இந்த பாடலை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள்லாம் விட்டுற முடியாதுல்ல. ஃபேஸ்புக் நேயர்கள் எப்போவுமே ஸ்பெஷல். அதாவது நிகழ்ச்சியில் அவங்களோட இணைந்திருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கும், அவங்க சப்போர்ட்டை வெளிப்படுத்துறதுக்கும், அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கும், வாழ்த்துக்களை சொல்கிறதுக்கும் எப்போவுமே ஃபேஸ்புக்கில் நம்மளோட இணைந்திருக்க நம்ம ஃபேஸ்புக் நண்பர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சட்டுன்னு பார்த்துடலாம். மேலப்பீடு தயாளன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சாந்தி ரமேஷ் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி பாடல் தேர்வு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜேக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் ஆர்ஜே சாயலட்சுமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். விவித் பாரதிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து நெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து. அமுதா கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகர் நாங்களும் வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து என்ன அழகு பாடல், முதன் முதலில் பாடல் எல்லாமே சூப்பராக இருக்குது, இனிய வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க அப்படின்னு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா www.facebook.com/vivadbharathi-tamil-fm102.3 இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கும், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கும். அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம்.

எஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளத்தை அல்லித்தா திரைப்படத்துலேருந்து ஒரு செம ஹிட்டான பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட், இது பாரதியின் தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:27 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. டூ இட் திரைப்படத்துலேருந்து மெட்டு போடு அப்படிங்கிற சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நீங்களும் அப்படியே மெட்டு போட்டுகிட்டே கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்துக்காக வந்துட்டுருக்கு. இந்த பாடலை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் நேயர்களுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லிப்போமா. எஸ் அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஆரம்பமே அமர்க்கலமான பாடல் சூப்பர் மேடம்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லி போஸ்டர்லாம் அடிச்சிட்டாங்க நமக்கு. சூலை ரீஜா மனோகரன், என்ன அழகு, முதன் முதலில் போன்ற பாடல்கள் மனதை வருடி சென்றது, வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து இனிய மதிய வணக்கம் மேடம் சொல்லியிருக்காங்க. நெட்ரோ நேரம் பாடல்கள் அருமை தேர்வு, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வனிதா வி, ரெட்ரோ நேரம் பாடல்கள் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி நகர்லேருந்து நடராஜன் சுப்பையா, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள், இணைந்து உள்ளோம், நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சொல்லியிருக்காங்க. கமலா வரதனி, வணக்கம் மேடம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி ஏதோ டைப்போ எரர் ஆகிடுச்சு போல் அவங்களுக்கு. கமலா வரதன், வணக்கம் மேடம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா, பாடல்கள் எல்லாமே சூப்பர், வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் வந்து அறிவிப்பாளர் சாய்லட்சுமி அவர்களுக்கு இனிய பொன்னான பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க, நண்பகல் வணக்கம். வேல்முருகன், ஜடேரி வேல்முருகன், ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் தேர்வு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. சோம சுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒழித்த அழகிய லைலா பாடல் அருமை, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளர் சகோதரி சாயலட்சுமி அவர்களுக்கு நிகழ்ச்சி சிறப்பாக தொகுத்து வழங்குகிறார், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி தேசிய பலாப்பழ தினம்னு சொல்லியிருக்காங்க.

வணக்கம், ரெட்ரோ நேரம் வேலை செய்து கொண்டு கேட்பது மகிழ்ச்சி அப்படின்னு ஹரிக்குமார் சொல்லியிருக்காரு. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து அன்பு சகோதரிக்கு இனிய முற்பகல் வணக்கம். இடைக்கால பாடல்கள் தொகுப்பு தேர்வு அருமை ரசிக்கும்படி இருக்கிறது, சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னி அப்பன் கவுந்தம்பாடியிலிருந்து ரெட்ரோ பாடல்கள் சூப்பர், சாயலட்சுமி மேடமுக்கு நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மீடு வண்ணை கணேசன் மீண்டும் என்ன சொல்லியிருக்காங்க, பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இந்த பாடல்கள் மட்டுமல்ல, நமது விவித் பாரதியின் அழகுமிகு வார்த்தைகள் தங்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் எம்ஜி கேஎம் கார்டன்லேருந்து இனிய பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. தமிழரசு தங்கவேலு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி வளம் வரும், பாடல்கள் அனைத்தும் அருமையும் சொல்லியிருக்காங்க. துள்ளல் இசையை அள்ளித்தரும் நிகழ்ச்சியாக உள்ளது இன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீர ராகவன் வழக்கம் போல் அவர் ஸ்டைலில் ஒரு ரைமிங் அதை போட்டிருக்காரு. மதிய வணக்கம், மகிழ்ச்சி நிறைய இனிய பாடல்கள், மறைந்து இனிமை தரும் நல்லிசை, மனதில் உறையும் மெல்லிசை, மங்காமல் நிறையும் இன்னிசை, அழகிய லைலா வந்த அருகில் உலா, தேன் சுவை பலா மனதிலா, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தந்ததிலா, மயக்கம் நெஞ்சில் நின்றதிலா அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து ரெட்ரோ நேரம் பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹைதா மஹி புதுப்பட்டி பொன்னமராவத்திலேருந்து வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் தாயார் குளம் தெருவிலருந்து. ஓகே, இன்னும் ஃபேஸ்புக் நேயர்கள் மற்றும் பலர் நிறைய சொல்லியிருக்காங்க. என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக எதிரும் புதிரும் படத்துலேருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் சாங் உங்களெல்லாம் அப்படியே ஆட்டம் போட வைக்க போகுது அந்த பாடல் வந்துட்டே இருக்கு நிகழ்ச்சியில். ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கு என்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கென்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உதான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இன்று திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப் பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு ஊடகப் பிரிவு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு

0: மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும் 72 கிலோ எடைப்பிரிவில் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: 102.3 FM.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 12:50 ஆகிடுச்சு. செய்தி அறிக்கை கேட்டு முடிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சுன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு பாடலும் வந்து ரொம்பவே ரசிக்கும் வகையில் தான் நான் வழங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்ட்டு உங்கள் கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியுது. ஸோ நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் மீதி பேரோட கமெண்ட்ஸும் வாசிச்சுட்டு அடுத்து ரெண்டு சூப்பரான சாங்ஸோட உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது. எஸ் ஃபேஸ்புக் நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரலாம். காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் வந்து நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் சரவணன் காஞ்சிபுரம்லேருந்து பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் மதியம் வணக்கம் சொல்லிட்டு இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில்குமார் குமரன் சுண்ணாம்புக்குளம்லேருந்து 90s பாடல்கள் கலெக்ஷன் சூப்பர், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சண்முகம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உத்தரவே இன்றி உள்ளே வந்துவிட்டோம், பாடல்கள் அருமை சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரி தாம்பரத்துலேருந்து சாங் செலெக்ஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் மதிய வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பவுனேஸ்வரி ஆறுமுகம் ரெட்ரோ நேரம் பாடலாம் அருமையாக உள்ளது, காலையிலிருந்து இதுக்கு தான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலேசியாவிலேருந்து மேலப்பேடு தயாளன் வந்து அருமையான பாடல்கள் சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பாடல் வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அதனை தொடர்ந்து ஒழித்த பாடல் வந்து சூப்பராக அட்டகாசமான பாடல், வழங்கிய நிலையத்துக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இதே மாதிரி தான் அடுத்த ரெண்டு பாடல்களும் வந்துகிட்ருக்கு, கேட்க தயாராக இருங்க. மீண்டும் 1 மணிக்கே உங்களை வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து என்னோட சாய்ஸ் பாடல் கேட்டுட்டு இருந்தீங்களே, அடுத்து வந்து உங்களோட சாய்ஸ் பாடல் தான் கேட்க போகிறீங்க. ஸோ ஃபோன் பண்ண ரெடியாக இருங்க. 1 மணியிலிருந்து மீண்டும் இணையலாம். இது விவத் பாரதியின் தமிழ் FM 102.3.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கு என்றே ஒரு பதிகம் பாடி இருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம், இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கு என்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

பாற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம், சூப்பரான மதிய வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்க இருக்க இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ், பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ச்சி முதல் முறையாக கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை எங்களுக்கு கிட்ட கேட்க போகிறீங்க. நாங்கள் அதை வழங்கி உங்களோட சேர்ந்து மற்ற நேயர்களோடு சேர்ந்து எல்லாரும் கேட்டு ரசிக்க போகிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்த ஒரு மணி நேரம் ஃபுல்லாக உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் தான் நம்ம கேட்க போகிறோம். ஓகே, எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0444-295-2-0853, அப்படி இல்லைனா 0444-283-8-9871, இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட சாங் ரிக்வெஸ்ட்டை தெரிவிக்கலாம். எஸ், நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் சாங் ரிக்வெஸ்ட்டை கேட்குறதுக்கு முன்னாடி முதல் பாடலாக ஒரு மிருதன் திரைப்படத்துலேருந்து அழகான பாடல் வந்துட்டுருக்கு. பாடல் முடிகிற தருவாயில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். எஸ், பாடல் முடிஞ்ச அப்புறம் எந்த காலர் எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:06 ஆகிடுச்சு. மிருதன் திரைப்படத்திலிருந்து மிருதா மிருதா பாடல் கேட்டு முடிக்கிற இந்த நேரம் பார்த்திங்கன்னா, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர்களோட விருப்ப பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு லக்கி காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: பாடல் வந்து ஒருவர் மீது ஒருவர் சார்ந்த அந்த பாடல் மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா வழங்கிடலாம். ஏன் இந்த பாடல் பிடிக்கும் உங்களுக்கு?
1: அந்த வரிகள் நல்லா இருக்கு மேடம், இசையா அதெல்லாம் நல்லா இருக்கு.
0: அப்பத்துல இருந்தே பிடிக்கும் உங்களுக்கு? நிச்சயமா நிச்சயமா வழங்கிடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. ஓகே, கமலா மேடம் கேட்ட மாதிரி நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்துக்காக ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்துன்ற பாடல் வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலும் நீங்களும் கேட்கணும் எஃப்எம்ல அப்படின்னு நினைச்சிங்கன்னா 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838 9871, இந்த ரெண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்கள் கால்க்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM. ஓகே, நேரம் 1:11 ஆயிட்டு இருக்க. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. வழங்குறது நான் அர்ஜே சாய்லட்சுமி. நிகழ்ச்சியில அடுத்ததா நேயர் யார் பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கறாங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம் வித் பாரதி. வணக்கம். வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் சார் உங்களுக்கு? நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். ஓகே சார், கேட்ட மாதிரி திருவனந்தபுரத்துல இருந்து கேட்டிருக்காரு, அவருக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஒரு தாய் மக்கள் திரைப்படத்துக்காக கண்ணன் எந்தன் காதலன்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:16 ஆயிடுச்சு ஸ்டுடியோ கிளாக்ல. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நான் உங்க ஆர்ஜே சாய்லட்சுமி. இஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து கால் பண்ணி அவங்களோட ஃபேவரட் சாங்லாம் கேட்டு எஃப்எம்லேயும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனை எடுங்க 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838 9871, இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட பேசலாம். ஆல்ரைட், நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்த்துருவோம். வணக்கம் விவத் பாரதி.
1: என்னோட
0: வாய்ஸ்ங்களா? ஆமா ஆமா, கோல்லா இருக்கு. நன்றி நன்றி, கேட்டதுக்கு நன்றி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: செம்பந்தி படம்.
0: பாடல எல்லாரும் கேட்டு இப்ப ரசிக்க போறோம். சரிங்களா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி நன்றி. ஓகே, கமலா மேடம் வந்து எனக்கு கோல்டு இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்காக செம்மீனே செம்மீனே பாடல் வந்துட்டுருக்கு செவ்வந்தி திரைப்படத்துக்காக. இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கு என்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான நான் 3 சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கு என்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:25 ஆயிட்டு இருக்கு. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வித் மீ ஆர் ஜே சாய் லக்ஷ்மி. எஸ், நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்களோட விருப்ப பாடல் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருக்கிற நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம்.

0: விவித் பாரதி.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: கோயம்புத்தூர்ல இருந்து? கோயம்புத்தூர் எப்படி இருக்கு? சென்னை எல்லாம் இங்க செம கூலா இருக்கு இன்னைக்கு. கோயம்புத்தூர் ஊட்டி கிளைமேட் மாதிரி நல்லா நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: கேட்கும்போது மகிழ்ச்சியா
0: இருக்கு. நன்றி சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வண்ணக்கிளி பாடல் வந்து சித்தாடை கட்டிக்கிட்டு.
0: சித்தாடை கட்டிக்கிட்டு கண்டிப்பா அந்த பாடல் வழங்கிடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நன்றி. ஓகே, வண்ணக்கிளி திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடல் முடிகிற டைமில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 0444-295-2085-3 இல்லைனா 0444-238-9871 இந்த இரண்டு எண்களுக்கு கால் பண்ணி உங்களோட பிடித்த பாடலை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எஸ், ஸ்டே டியூன்ட். இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
1: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
0: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
1: सच?
0: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
1: समझ गया।
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:31 ஆயிட்டு இருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்த லக்கி நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம் விவித் பாரதி.
4: வணக்கம் மேடம், நான் அம்பத்தூர்ல இருந்து ஞானாம்பிகா பேசுறேன்.
3: ஞானாம்பிகா மேடம் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன். என்ன பாடல் வேணும் மேடம் உங்களுக்கு?
4: எனக்கு மேடம் தரிசனம் ஒரு படத்துல இது மாலை நேரத்து மயக்கம்ன்ற பாட்டு மேம்.
3: தரிசனம் அப்படிங்கிற படங்களா?
4: ஆமா ஆமா.
3: ஓகே, எதனால இந்த பாடல் பிடிக்கும் உங்களுக்கு?
4: அது என்னன்னா எல்லா ரீசரி மேம் அந்த ஹம்மிங் ரொம்ப நல்லா இருக்கும். மத்தது அந்த இவங்க காதல சொல்ல அவர் அத அதுக்கு மறுத்து சொல்ற மாதிரி நல்லா இருக்கும் மேம். அது மியூசிக் வந்து சூலமங்கலம் சகோதரிகள்.
3: ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்காக இந்த இது மாலை நேரத்து மயக்கம் தரிசனம் திரைப்படம் வந்துட்டே இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு நன்றி மேம்.
4: ரொம்ப நன்றி மேம்.
3: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:36 ஆயிட்ருக்கு. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்ந்து கால் பண்ணி அவங்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக வரப்போகிற காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் வித் பாரதி.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: உடன்குடி நூர்தீன்.
0: நூர்தீன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து பானை பிடித்தவள் பாக்கியசாலி.
0: ஓகே.
1: அதுல வந்து புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணேன்னு ஒரு அருமையான பாடல்.
0: நிச்சயமா நிச்சயமா, அந்த பாடல் உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு ரசிக்க தயாரா இருக்கோம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றிமா.
0: நன்றி. ஓகே, நூர்தீன் சார் கேட்ட மாதிரி பானை பிடித்தவள் பாக்கியசாலி அப்படின்னு நானே புதுசாக கேள்விப்படுறேன். இந்த படம் பேரை புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணின்ற பாடல் கேட்டிருக்காங்க. அவருக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிப்போம். இணைந்திரங்கள், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:41 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்கள் கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்திபன் அப்படிங்கிற நேயர் வந்து பசும்பொன் திரைப்படத்திலிருந்து தாமரை போக்கும் அப்படின்ற பாடல் கேட்டிருந்தாங்க. அவங்களோட இணைப்பு வந்து சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டால் துண்டிச்சிட்டதுனால நம்ம அவருக்காக இந்த பாடல் வழங்கலாம். பாடலை தொடர்ந்து பாடல் முடிகிற டைமில் நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங் கேட்கலாம். 0444-295-2083 அப்படி இல்லைனா 0444-283-8987 இந்த இரண்டு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிடிச்ச பாடலை நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் அதை ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டே டியூன்ட். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102.3 பாட்டுக்கு இதான்
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:47 ஆயிட்டுருக்கு. இன்னும் 10-12 நிமிடங்களுக்கு தான் நம்ம ஷோ இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே ஓரிரு லக்கி காலர்ஸ் யார் பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
3: செங்கோட்டை அடுத்து கோணிமேட்டில் குமார் பேசுகிறேன் மேடம்.
2: குமார் சார், என்ன பண்ணுறீங்க?
3: என்ன
2: பாடல் வேணும் உங்களுக்கு?
3: சின்ன பசங்க நாங்க, அதுல இருந்து பாத்தீங்கன்னா மானம் பொண்ணு, என்ன அந்த பாடல் போடுங்க மேடம்.
2: அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிச்சயமா வழங்கிடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
3: வாய்ப்பு ரொம்ப நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி. சின்ன பசங்க நாங்கள் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடல் முடிகிற டைமில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த லக்கி காலர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:54 ஆயிட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இன்னைக்கு வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி சூப்பராக போச்சு. நேர்களுடைய பாடல் விருப்பம் ஒன்றுன்னு ரொம்பவே அருமையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். எஸ் நிகழ்ச்சியில் லாஸ்ட் காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். வணக்கம் விவித் பாரதி. தியாகராஜன் சார், எங்கிருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க?
1: பழைய வண்ணார்பேட்டில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர். என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: 6 to 60 வரை வாழ்க்கையை வேஷம் பார்த்து.
0: தத்துவ பாடல் கேட்டிருக்கீங்க. நிச்சயமா நிச்சயமா வழங்கிடலாம். ஸோ நிகழ்ச்சியை வந்து ஒரு தத்துவ பாடலோட முடிக்க போறோம்னு நினைக்கிறேன். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: தேங்க்ஸ் மேடம்.
0: ஓகே, தியாகராஜன் சார் கேட்ட மாதிரி 6 to 60 வரையிலிருந்து வாழ்க்கையே வேஷம் அப்படிங்கிற பாடல் வந்து இறுதி பாடலாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் ஒன்று ஒன்றும் ரொம்பவே சூப்பராக போச்சு. நேயர்களாகிய நீங்களும் ரொம்பவே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி கேம் ஷோ ஆகட்டும் இல்லை ஃபேஸ்புக் பேஜ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து ரொம்பவே சூப்பராக கொண்டு போனீங்க. இதனால் இதே மாதிரி அடுத்த சனிக்கிழமை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர்ஜே சாய்லட்சுமி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15. நீங்க கேட்டு

0: இங்கே விவேக் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ், நீங்கள் கேட்க போகும் இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்
2: எங்கள் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எந்த ஸ்டைல், அதாவது விவித் பாரதி ஸ்டைலில் நாம் கேட்க போகிற பாடல்கள் பார்த்திங்கன்னா கிராமத்து பாடல்கள். நம்ம எல்லாருக்குமே கிராமத்து பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 80கள் 90கள் அந்த மாதிரி இளையராஜா பாடல்கள் அப்படி தான் மனசுக்கு உடனே வரும். ஆனால் இன்றைக்கும் நிறைய படங்களில் கிராமத்து சம்மந்தமாகவும் கிராமத்தில் படம் பிடிக்கப்பட்ட படங்களும் நிறைய உண்டு. அந்த மாதிரியான பாடல்களை தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வேல் திரைப்படத்திற்காக திப்பு மற்றும் சுஜாதா பாடிய பாடல், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
0: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 2:31, இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம கிராமத்து பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, மாடர்ன் டேஸில் இன்றைக்கு வந்த திரைப்படங்கள்லேருந்து கிராமத்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விடுதலை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் இளையராஜா மற்றும் அனன்யா பட் இணைந்து பாடிய பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் நீதி மோகன் இணைந்து பாடிய பாடல். சிவகார்த்திகேயன் வரிகளுக்கு இசை டி இமான்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கொம்பன் திரைப்படத்திற்காக வேல்முருகன் மற்றும் மாளவிகா சுந்தர் பாடிய பாடல். மகாலிங்கம் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பருத்தி வீரன் திரைப்படத்திற்காக மாணிக்க விநாயகம், கிருஷ்ணராஜ், யுவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். சிநேகனின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.
1: ஏலே

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திற்காக ஷாகுல் அமீத் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரேமா.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்றைக்கு இடம்பெறுவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது பிரதமர் நரேந்திர மோடியால் 2016 தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டம் முதலில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதாகும். இந்த திட்டத்தின் பயன்கள் என்னவென்றால், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவது மற்றும் நாட்டில் சமையல் எரிவாயுவின் உலகளாவிய பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. எல்பிஜி இணைப்புகள் மற்றும் சுத்தமான சமையல் எரிபொருளானது சமைக்கும் நேரத்தையும் உழைப்பையும் குறைக்கும். பெரும்பாலான நேரங்களில்

0: சமையல் என்பது பெண்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்வதால் இது பெண்களுக்கான அதிகாரமளிப்பதற்கான ஒரு சிறந்த கருவியாகவும் இந்த திட்டம் இருக்கும். சமையல் எரிவாயு விநியோகச் சங்கிலியால் கிராமப்புற இளைஞர்களுக்கும் இந்த திட்டம் வேலைவாய்ப்பை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குகிறது. பிபிஎல் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு எல்பிஜி இணைப்புக்கும் குறைந்த அளவு நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதற்கான நிர்வாக செலவை அரசே ஏற்கிறது. இந்த மானியம் சிலிண்டர், பிரஷர் ரெகுலேட்டர், புக்லெட், சேஃப்டி ஹோஸ் மற்றும் இதர பொருத்துதல் கட்டணங்களுக்கான பாதுகாப்பு கட்டணத்திற்காக இந்த மானியம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் அடுப்புகளை வாங்குவதற்கு வட்டியில்லா கடன்களை வழங்குகின்றன. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது அனைத்து வகையான விநியோகஸ்தர்களின் கீழ் வரும் அனைத்து பிபிஎல் குடும்பங்களையும் உள்ளடக்கியது மற்றும் கள நிலவரத்திற்கு ஏற்ப பல்வேறு அளவு சிலிண்டர்களையும் விநியோகம் செய்கிறது. இத்திட்டத்தின் மூலம் அனைத்து மலைப்பகுதி மற்றும் மாநில மக்களுக்கும் கிடைக்கும். சமையல் நோக்கங்களுக்காக எல்பிஜி பெறுவதில் மக்கள் எதிர்கொள்ளும் பல சிரமங்களையும் இந்த திட்டம் நிவர்த்தி செய்கிறது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள்: பெண்களுக்கு அதிகாரமளித்து அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. சமைக்கும் போது தூய்மையற்ற புதைப்படிவ எரிபொருள் மற்றும் பிற எரிபொருளை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பிரச்சினைகளை குறைக்கிறது. சுவாச பிரச்சினைகளை ஏற்படுத்தும் எரிபொருளின் பயன்பாட்டிலிருந்து உட்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்துகிறது. அடுப்பு புகையால் ஏற்படும் சுற்றுச்சூழலின் தூய்மை சீரழிவை தடுக்கிறது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவிற்கு தகுதிகள்: விண்ணப்பதாரர் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அவர் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். மேலும் வீட்டில் வேறு எந்த எல்பிஜி இணைப்பும் வைத்திருக்கக்கூடாது. விண்ணப்பதாரரின் பெயர் SECC 2011 பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் பிபிஎல் தரவுத்தளத்தில் வழங்கப்பட்ட தகவலோடு பொருந்த வேண்டும். விண்ணப்பதாரர் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வேறு எந்த திட்டத்திலும் பதிவு செய்யக்கூடாது. இது தவிர விண்ணப்பதாரர் தனது பிபிஎல் நிலை, அடையாளம் போன்றவற்றை குறிக்கும் ஆவணங்களின் தொகுப்பையும் சமர்ப்பிக்க வேண்டும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று நீங்கள் கேட்டது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா சிற்றுரை.
1: தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கென்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம், இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கென்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: நேரம் 3 மணி, இனி தொடர்வது ஒளிச்சித்திரம்.
0: நேயர்கள், இப்போது இந்திராணி மூவிஸ் வழங்கும் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இதில் நடித்துள்ளவர்கள் கே பாக்யராஜ், மீனா, விஜயகுமார், ஜனகராஜ், நிர்மலா அம்மாள், சி ஆர் சரஸ்வதி, சுரபி, லிவிங்ஸ்டன், சார்லி, குமரிமுத்து, நளினிகாந்த் மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை இயக்கம் கே பாக்யராஜ்.
4: அப்பனே பிள்ளையாரப்பா, கொஞ்சம் மனசு வச்சு கண்ணை திறப்பா. இன்னைக்காவது இன்டர்வியூல அவன் கண்டிப்பா பாஸ் பண்ணணும். ஐயா ஐயா, அம்மா அம்மா, ஐ ஐயா ஐயா ஐயா, யோ லயன்ல எல்லாரும் கேட்டு வந்தில்ல, அவரை விட்டுட்ட. அவர் நிலைமை என்ன விட ரொம்ப மோசம். அவருக்கு 2 அண்ணன், 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மேல பாசமா இருக்கிற ஒரே ஒரு ஆத்மா.
5: இந்தாப்பா இந்த துணியில துவச்சு போடு. இந்தா இந்த 2 சட்டிலையும் பட்டர் இல்ல, தச்சு அயன் பண்ணி வை. அவர் எங்கேயே வெளியே போனாரு, ஷூக்கு பாலிஷ் போட்டு வை. தையக்காரன்ட்ட துணி கொடுத்தனுக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜாக்கெட்டையும் அலோ

0: எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துரு.
1: ஏண்டி கழுதுங்களா, அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சுங்களா? உங்க குழந்தை நாள்டி.
2: அந்த வீட்டுல அவர் நாயா உழைச்சாலும் ஒரு வேலை இல்லைங்கிற காரணத்தினால அவர் படுற அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. எங்கிட்டயே 350 ரூபா கடன் வாங்கியிருக்காருன்னு பாத்துக்கங்களேன்.
1: ஏண்டா இன்னைக்கு கூட இன்டர்வியூ ஃபெயில் ஆச்சுன்னு சொல்றே, சரியா படிக்கலையா?
3: எல்லா கேள்விக்குமே அவங்க அஸ்தர அளவுக்கு நான் பதில் சொன்னேன், ஆனா கடைசி கேள்விக்கு நான் அசந்துட்டேன்.
1: ஏ ரொம்ப கஷ்டமான கேள்வியா?
3: ம், 30,000 ரூபா லஞ்சம் கேட்டாங்க, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல.
1: சரி சரி, நீ சாப்பிடு.
3: ஏண்டா காலையில இன்டர்வியூக்கு போனியே, என்னாச்சு? இன்னைக்காவது பாஸ் பண்ணியா இல்லையா?
0: அதை ஏன் கேக்குறீங்க? உங்க தம்பியோட புத்தாள்தனத்துக்கு அந்த ஆபீஸ்ல வேலையே இல்லையா?
3: ஏண்டா உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவுமே கிடையாதா? இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டு வந்து பிளேட் நிறைய போட்டுக்கிட்டு எப்படி உன்னால கொட்டிக்க முடியுது? கையெடுக்கலவே, எல்லாம் உன்னால வர்றது.
1: என்னாலயா?
3: பின்னா நான் வெளியே எங்காவது போய் மூட்டை தூக்குனா கூட ஒரு நாளைக்கு 50-60 சம்பாதிச்சனால பொழைச்சுக்க முடியும். ஒவ்வொரு தடையும் நான் வீட்டு விட்டு போகும்போதெல்லாம் நான் மருந்து குடிச்சிருவேன், விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி என்ன நிறுத்தி வச்ச, அதனாலதான் நீ இவ்வளவு கேவலப்பட்டிருக்க.
1: இத பாருடா வெங்கட், உன் காலம் எப்பவும் இப்படியே இருக்காது. உன் அறிவுக்கும் திறமைக்கும் பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்கும். நேத்து கூட உங்க அம்மா என் கனவுல வந்துச்சு, உனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்குமா, அதோட செல்வ செழிப்போட ஒரு ராஜகுமாரி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளா?
3: நிஜமா பாட்டி?
1: கண்டிப்பா உனக்கு ராஜகுமாரி கெடுப்போம்.
4: நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? ஒண்ணு அலங்காரம் முடிஞ்சிச்சான்னு அப்பா பாத்துட்டு வர சொன்னாரு.
0: ஜஸ்ட் எ மினிட். அங்கு அங்க என்ன சண்டை?
4: நீ யாருக்கு கிடைப்பங்கிற சண்டை தாம்மா. அந்த மூணு தலப்பாக்காரங்க இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் உங்க அப்பா வகையில உனக்கு சொந்தமா, இன்னொருத்தர் உங்க அம்மா வகையில உனக்கு சொந்தமா, ஆனா உங்க அப்பா இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு மூணாவது புதுசா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டாரு, அதுல வர்ற சண்டை தாம்மா. அம்மா, ஹலோ
5: விஜயராகவன் சார் வீடா?
4: ஆமா சார், விஜயராகவன் சார் வீடு தான், சொல்லுங்க.
5: ஒரு பேட் நியூஸ் சார்.
4: என்னது பேட் நியூஸா?
5: ஆமா, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு.
4: ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சா? அப்படின்னா எங்க ஐயா கட்டின பணம் மொத்தமும் போயிடுச்சா? மகாராஜா, மகாராஜா, மகாராஜா, யாராவது டாக்டருக்கு போன்
0: பண்ணி
6: ஒருத்தர் இருக்காரு.
0: இவ்வளவு கேர்லெஸான ஆட்கள் எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? ஸ்டூபிட். டாடி டாடி, நம்ம சொத்து எதுவுமே போகல, அது ஒரு தப்பான போன் கால்.
4: மகாராஜா!
0: அங்கிள், இனிமே இங்க யாரும் வேலைக்கு வேண்டாம். நீங்க எல்லாரும் இங்க இவ்வளவு வருஷம் சின்சியரா வேலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
4: பாப்பா,
0: செட்டில் பண்ணிட்டு மேல வாங்க. இனிமே நான் சிம்பிளா தான் வாழ போறேன். எனக்கு ஒரு டீ காஃபி வேணும்னா கூட நானே போட்டு பழகிக்க போறேன்.
4: அப்பா இறந்த அன்னைக்கு இந்த லெட்டர் வந்தது, அந்த கலவரத்துல கொடுக்க முடியல.
0: அங்கிள், ஒரு அவசர வேலையா நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கு, போயிட்டு ஒரு 2-3 டேஸ்ல வந்துடுறேன்.
6: யோ, எவையா அந்த வெங்கட சுப்பிரமணியா? கூப்பிடியா அந்த ஆள?
3: கூப்பிட்டீங்களா சார்?
6: என்னையா அது? இது என்ன, நாங்களே ஒரு மெனு கார்டு வச்சிருந்தா அந்த மெனு கார்டுக்குள்ள ஒரு மனு கார்டா?
7: அடடா, போட்டோல
6: உணர்ச்சிய அள்ளி கொட்டி இருக்காயா? என் தாயின் மறு உருவங்களே, எம்காம் பட்டதாரியான இந்த வெங்கட சுப்பிரமணியன், படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காத காரணத்தால் உங்கள் முன் ஒரு சர்வராக நிற்கிறேன். உங்களால் எனக்கு வேலை கொடுக்க முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்தவுடன் சிபாரிசாவது செய்யுங்கள். பிரதமராக வரக்கூட தகுதியுள்ள கே வெங்கட சுப்பிரமணியன், எம்காம். நோட்டீஸ் அன்பளிப்பு பிச்சை பெரியண்ணன். ஏயா, இங்க வர்றவங்களா காபி சாப்பிட வர்றாங்களா, இல்ல உன் கர்ண மனுவை பரிசீலிக்க வர்றாங்களா? கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல.
3: இப்ப என்ன சார், நீ வேலைக்கு வேணாம், கெட்ட உடைய செய்.
4: தேங்க்யூ.
0: பிரதமராக
4: கூட வரக்கூடிய தகுதி உள்ள உயர்ந்த வெங்கட சுப்பிரமணியன் அவர்களே, சென்னை டிரைவிங் ஹோட்டல் மெனு கார்டுக்குள் தாங்கள் வைத்திருந்த மனு கார்டை படிக்க நேர்ந்தது.

0: இத்துடன் அனுப்பியுள்ள ரூபாய் 10,000 அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டு உடனடியாக எங்கள் நீலகிரி எஸ்டேட்டில் மேனேஜர் வேலைக்கு வந்து சேரவும். இப்படி மகாராஜா ஏகாம்பரேஸ்வரர் நீலகிரி எஸ்டேட்.
1: பாட்டி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பாட்டி,
2: ரொம்ப சந்தோஷம்.
1: நான் நாளைக்கே நீலகிரி எஸ்டேட் புறப்பட்டு போய் டியூட்டில ஜாயின் ஆகிறேன். வணக்கம் சார்.
3: யாரு?
1: மகாராஜா இல்லீங்களா?
3: என்ன பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா?
1: ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா.
3: இரு, நீதான் வெங்கட சுப்பிரமணியமா?
1: ஆமாங்க மகாராஜா.
3: முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க. நாயர், வாட்ச்மேன், கார்டனர், டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா. உனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள முதல்ல உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன்.
1: சரிங்க.
4: நமஸ்காரம்.
1: நமஸ்காரம்.
3: குக், நாயர். நான் இன்னைக்கு புதுசா மேனேஜர் வராருன்னு சொன்னேன்ல, அது இவர் தான், மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம்.
1: ஏன் நாயர், உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு?
5: சர்வீஸோ? நான் இன்னதான வேலைக்கு சேர்ந்தது.
1: எல்லாருமே இன்னைக்குதான் வேலை சேர்ந்தீங்களா? ஏன் மகாராஜா, அப்படின்னா இத்தனை நாள் இந்த அரண்மனையில நீங்க மட்டும் தனியா தருந்தீங்களா?
3: என்ன கிராஸ் பண்ணி கேள்வி கேட்காதப்பா, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க. இந்த அரண்மனையில இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அவங்களே உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அம்மா, லக்ஷ்மி அம்மா. இவங்க
6: நான் இந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு. வணக்கம்.
1: வணக்கம். ஏன் மகாராஜா, இந்த பொண்ணு கூட இன்னைக்குதான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்ததா?
3: இவங்க உண்டானது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே இந்த அரண்மனையில தான்.
1: ஓ, அப்படின்னா இந்த பொண்ணோட அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கூட இங்கேயேதான் வேலை பார்த்துருப்பாங்கன்னு
3: நினைக்கிறேன். ஆமாப்பா, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க, இருக்கிற வேலையை பார்த்து பண்ணிக்க. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத, நானே குழப்பத்துல இருக்கேன்.
1: டியர் ஃப்ரெண்ட்ஸ், போய் அவங்க வேலையை பாருங்க. ஒன் மினிட், நீ மட்டும் இங்கே இரு, உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கு லட்சணமா? இப்படி ஒரு கிழிஞ்ச படவை கட்டிட்டு இருக்கிய, உங்ககிட்ட வேற நல்ல படவே இல்லையா?
6: இருந்தா நான் கட்ட மாட்டேனா என்ன? எங்கிட்ட இருக்கிறதுலயே கொஞ்சமா கிழிஞ்ச படவை இது ஒண்ணுதான்.
1: என்னது, உங்க குடும்பமே பரம்பரை பரம்பரை எங்க வேலை பாக்குறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மகாராஜ் எங்கிட்ட சொன்னாரு. அந்த ஆள் மட்டும் பல பலம் துணி போட்டுக்கிட்டு இருக்காரு, உன்னை பத்தி கவனிக்கிறதே இல்லையா? ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு
6: இருக்காங்க? அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க.
1: போய் சேர்ந்துட்டாங்களா? உன் சொந்த பந்தம்
6: யாருமே இல்ல.
1: ஐயோ, சாரி லட்சுமி, சாரி. உன் நிலைமை தெரியாம உன்னை நான் அடிச்சிட்டேன், இங்கெல்லாம் கிள்ளி வச்சிட்டேன். நான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன், எந்த ஆம்பளை முன்னாலையும் போயிடாத. எங்க ஓரமா
6: எங்க போற?
1: வந்து சொல்றேன். உன் கலருக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுலயே காஸ்ட்லியான புடவையா தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். 150 ரூபா, 2 புடவை வாங்கிட்டு வந்தேன், மொத்தம் 300 ரூபா. வச்சுக்கோ.
6: ரொம்ப தேங்க்ஸ்.
1: இட்ஸ் ஆல் ரைட். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினதும் அந்த 300 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன்.
6: இந்தாயா.
1: என்னாச்சு?
6: ஏதோ மனிதா மரத்தோடு கொடுக்கறேன்னு நினைச்சு தேங்க்ஸ் சொன்னா நீ 300 ரூபாய் திருப்பி கேக்குறேன்?
1: ஏய், மனிதாபமானம் பாக்குறதுக்கு ஏன் மணி கனமா இருக்க வேண்டாம். நேத்து வரைக்கும் நானும் ஓட்டாண்டி, ஏனாலும் உனக்கு என்ன தெரியும்? கடைக்காரனுக்கு வாங்கும் போது என் மேல ஏதோ சந்தேகம் போலக்கு. யோ, திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொன்னா. பிளீஸ், ஒரு புடவை வேணா நீ ஃப்ரீயா வச்சுக்கோ, பொண்ணுக்கு மட்டும் 150 ரூபா கொடுத்துறேன்.
6: இது பாரு, கொடுத்த ரெண்டுத்தையும் ஃப்ரீயா கூட இல்லைன்னு ஆள விடு, சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க.
1: அதான் வேலையில போறத எடுத்து நானா மடியில் விட்டுட்டேன்.
6: என்ன முணங்குற?
1: ஒண்ணு இல்ல லட்சுமி, நீ அடுத்த மாசமே 150 ரூபா கொடுக்கணுங்கிறது இல்ல, மாசம் மாசம் 50 ரூபா சொல்லி 3 மாசத்துல கொடுத்தா போதும். 3 மந்த்ஸ். சரி பரவாயில்ல, மாசம் 10 ரூபாய் சொல்லி 15 மாசத்துக்கு திருப்பி கொடுக்குறியா? 15 மந்த்ஸ். எந்த ஜென்மத்தில் உங்கள்ட்ட பட்ட கடனோ உனக்கு ஒட்டி எழுக வேண்டியது. திருப்பதி உண்டி இல்ல போட்டதா நினைச்சுக்கிறேன். போ, போய் சிங்க அடிச்சிட்டு வா, அரண்மனை எல்லாம் சுத்திக்காம. ஆரம்பமே காந்தி கணக்கா போச்சு. என்னது, நிர்வாகத்துல ஏகப்பட்ட தப்பு இந்த வருமா இருக்க.
6: என்ன
5: பாதாம் சாப்பிடு.
6: எதுக்கு?
5: பிஸ்தா சாப்பிடு.
6: நாயர், நான் எதுவுமே கேட்கலையே, எனக்கு எதுக்கு இதெல்லாம்?
5: நைட்டு எவட படுக்கும், நான் டெய்லி இதே போல் கவனிக்கும். பறையோ, நைட்டு எவட படுக்கும்?
6: மகாராஜா!
5: எந்த
6: ஐயா, இன்னைக்குதான் முத முதல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன், என்ன ஒரு நெஞ்செழுத்து இருந்த என்கிட்ட எப்படி ஒரு
1: என்ன பிரச்சனை?
5: இல்ல நைட்டு ஞான் எவட படுக்கணும்னு கேட்க நினைச்சு, பட்சே டங் சிலிப்பாயி, நீ எவட படுக்கும்னு கேட்டு.
6: யோ, பாதாம் சாப்பிடு,

0: சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் தான் எவ்வளவு படுக்குன்னு கேட்ட, இப்ப தங்க ஸ்லிப் ஆகுதா?
1: லட்சுமி, நாயர் பண்ணது தப்புதான். ஒரு தடவை ரெண்டு தடவை வாயில சொல்லி பாரு, கேக்கலன்னா மூணாம் தடவை கையில என்ன கிடைக்குதோ அதுல அடி, ஆனா வயித்துல மட்டும் அடிக்காத. ஏன்னா பாவ நாயர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் முதல் மாச சம்பளத்தை எதிர்பார்த்து கேரளால உட்காந்துருப்பாங்க. இவர் பண்ண தப்புக்கு அவங்க ஏன் கஷ்டப்படணும்? இத பாரு நாயர், இன்னொரு தடவை பாதாம் பிஸ்தா கொடுத்து செட்டப்
2: பண்ண. இல்ல, நான் திருந்தி இனி சமையலுக்கு கூட ஞான் பாதாம் பிஸ்தா யூஸ் செய்யல.
3: நான் அந்த வெங்கட சுப்பிரமணியத்தை என்னமோ நினைச்சம்மா, உண்மையிலே அந்த தம்பி ரொம்ப கெட்டிக்காரனா இருக்காப்ல.
0: அப்படிங்களா?
3: ஆமாம்மா, உங்க அப்பா ஹார்ட் பேஷண்டா இருந்ததுனால நிர்வாகத்தை சரியா கவனிக்க முடியல, அதுல சில குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. நேத்து அந்த தம்பி ஒரே நாள்ல எல்லா ஃபைல்ஸையும் டீட்டெயிலா புரட்டி பார்த்துட்டு, மகாராஜா இது இது சரியில்லை, இதெல்லாம் இப்படி இப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிச்சு. நானும் சரி நின்னுட்டேன். பாப்பா கரெக்டான ஆளை தான் உத்தியோகத்துல வச்சிருக்கேன். அதெல்லாம் சரி பாப்பா, அந்த தம்பியை பிடிச்சிருந்தது அட்வான்ஸ் கொடுத்து உத்தியோகத்துல வச்சேன். என்ன எதுக்கு அந்த தம்பிக்கு முன்னால மகாராஜா விஷம் போட சொன்னேன்? சரி அது கூட பரவாயில்ல, நீ இவ்வளவு பெரிய பேலஸுக்கு குயினு, அந்த ஆள் முன்னாடி கை கட்டிக்கிட்டு வேலைக்காரியா நிக்கிற, அந்த ஆள் உன்ன கண்ணத்துல கிள்றான் இடுப்புல கிள்றான், எதுக்கு இதெல்லாம்?
0: இல்ல, நான் தான் இந்த பேலஸ்க்கு குயின் தெரிஞ்சா அவர் என்கிட்ட க்ளோஸா பழக மாட்டாரு.
3: அவர் எதுக்கு உங்ககிட்ட க்ளோஸா பழகணும்?
0: அப்பதான் அவரை பத்தி டீடைல தெரிஞ்சுக்க முடியும்.
3: என்னம்மா இது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவர் சொந்த ஊருக்கே போய் பிறந்த ஆஸ்பத்திரியில இருந்து ஆதி அந்த வரைக்கும் விசாரிச்சுட்டு வந்திருக்க மாட்டேன்.
0: இல்ல இல்ல, இந்த செட்டப் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு, கொஞ்ச நாள் இப்படியே இருப்போம். வாங்க.
4: சாரே, மேனேஜர் சாரே, பாருங்க ஒரு ரகசியம்.
1: என்ன ரகசியம்?
4: ஈ வீட்டில் ஒரு மர்மம் உண்டு.
1: என்ன நாயர் ரகசியங்கிற மர்மங்கிற விஷயத்தை சொல்லுங்க.
4: ஆ கிழவன் மகாராஜாவுக்கும் வேலைக்கார பெண்குட்டி லட்சுமிக்கும் ராங் ஆயிட்டு ஒரு கனெக்ஷன் உண்டு. நான் பறஞ்சது சத்தியம். ராஜாக்களுக்கு எப்பொழுதும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு தோழிமார்கள் ஸ்டெப்னி ஆயிட்டு இருக்கும். இது ஹிஸ்டரி அல்ல. அங்கன ஈ கிழவனுக்கு இருந்த ஒரு ஸ்டெப்னிக்கு பிறந்ததான ஈ வேலைக்கார பெண்குட்டி லட்சுமி.
5: அந்த ஓட்டர கண்காரன் என்னன்னு பேசுறாமா? உன் பொறுப்பையே சந்தேகப்படுறாமா?
4: எந்த சாரை யோசிக்கிறது? இன்னும் நம்பிக்கை வரலையோ?
1: இல்ல நாயா, ராத்திரி அந்த பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, அத மனசுல வச்சுதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு
4: நினைக்கிறேன். இல்ல சாரே, இப்போ ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டு ரூம்ல உண்டு.
1: ரூம்ல ஒன்னா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணா தெரியல, மகாராஜாவும் அப்படிப்பட்ட ஆள் மாதிரி தெரியல. இருந்தாலும் உங்க சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். லட்சுமி, அழகா புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு ஒரு தட்டுல ஸ்வீட்டு பழம் எல்லாம் எடுத்து வச்சு மாடிக்கு எடுத்துட்டு வா. ஹலோ, சொன்னதெல்லாம் கேட்டிருந்தீல, மாடிக்கு எடுத்துட்டு
0: வா. என்ன விசேஷம்?
1: நீ மாடிக்கு வா, ஆனந்த கூத்தாட போற பாரு.
0: யோ, என்ன நீங்க சொல்லியா?
1: மாடிக்கு வா, அங்கதான் மஜாவே இருக்கு. கம் ஆன் லட்சுமி. வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு.
0: வணக்கம.
1: வணக்கம் சார். நான் சொன்னேன் வேலைக்கார பொண்ணு லட்சுமி, இதுதான் அழகு அறிவு ஐஸ்வர்யம். அது மூணு ஒரு சேர ஒரு முகத்துல நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த முகத்துல தான்
6: சார். ஒரு அழகு தேவதையே எனக்கு கிடைச்சிருக்காங்க.
1: காட் இஸ் கிரேட் சார். என்ன போலதான் வாழ்வுன்னு சும்மா சொன்னாங்க.
0: அப்புறம் என்ன, நாளைக்கு நல்ல முகூர்த்தம், நாளைக்கு நல்ல முகூர்த்தம்,
1: ஏதாவது ஒரு கோயில வச்சு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம், பேசா பண்ணிடுவோம்.
3: யார் நீங்கெல்லாம்?
0: ஒன்னு பார்க்க வந்திருக்கோம்.
3: யாரா?
0: என்னட்டா
3: உண்மையா?
0: எல்லாம் இந்த மேனேஜர் பண்ண வேலை.
3: யோ மேனேஜர்,
0: கொஞ்சம் இருங்க. இது பாருங்க, நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல, தயவு செஞ்சு எல்லாரும் புறப்படுங்க.
3: வாட் பர்மன்
7: சார், என்ன நீங்க இன்சல்ட் பண்றீங்க?
3: நான் இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன்.
0: போலீஸா?
1: போன் சொன்னா போயிடுறான். வா வா, சீக்கிரம் ஓடிடலாம்.
3: யோ மேனேஜர், நீ உத்தியோகத்துல இல்ல, கிளம்பு.
1: மகாராஜா.
3: என்னென்ன மேன், உன்னை மேனேஜர் உத்தியோகம் பார்க்க சொன்னா கல்யாண புரோக்கர் வேலை யார் பார்க்க சொன்னது? ஒரு கிளம்பு.
1: சாரி மகாராஜா, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே யாரையும் கூட்டு வர மாட்டேன்.
3: சரி போ.
1: இந்த பொண்ணுக்கு மாப்பிள பார்த்தா மகாராஜா ஏன் கோவம் வருது? நாயர் சொன்னதை யோசிக்கணும்.
8: யாரு பக்கலிங்கம்மா பேசுறது? நம்ம நீலகிரி எஸ்டேட்டுக்கு யாரோ ஒரு புது மேனேஜர் வந்திருக்கான் போல இருக்கு. வந்ததும் வராதுமா என் தலையில கையை வச்சுட்டான்.
9: அட, நானும் அதே வயித்தறிச்சல் தான் இருக்கேன். அந்த மேனேஜர் என் கான்ட்ராக்டோட கேன்சல் பண்ணிட்டான்.
8: அப்ப நம்ம சாமிநாதன் கதை?
10: மூணு பேருமே திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டுக்க வேண்டியதுதான். காலையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாமேனு போன் பண்ணேன், பேச ஆரம்பிச்ச உடனே சாரி போன வைங்கன்னு கட்
8: பண்ணிட்டான். சரி, மூணு பேரும் போய் நேர்ல மகிடி வாசிப்போம், மயங்கிடா பாப்போம், இல்லன்னா மந்திரிச்சு விட்டுருவோம்.
1: லட்சுமி.
0: என்ன?
1: பின்னால ஜீப்ல இரு.
0: எங்க கூப்பிடுற?
1: ஏறினா ஏற வேண்டிதானே. எங்க என்னென்னலாம் கேட்டிருக்க?
0: இல்ல, நான் வெளியே வர மாட்டேன்.
1: ஏய், நான் மேனேஜர், நான் ஏதாவது சொன்னா ஒபே பண்ணணும். போ உட்காரு.
3: தம்பி வெங்கட் தம்பி, ஒரு நிமிஷம். வெங்கட் தம்பி, அந்த பொண்ணு எங்க ஜீப்ல ஏத்திட்டு போறீங்க?
1: மகாராஜா, நான் நம்ம எஸ்டேட் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஃபேக்டரிக்கு போயிட்டு வரணும், எனக்கு வழி கொஞ்சம் ப்ராப்ளம். இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து இந்த பேலஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால வழிகாட்டிக்காக இந்த பொண்ணை கூட்டு போறேன்.
3: அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணை சிரமப்படுத்திக்கிட்டேன்? நானே வந்து வழிகாட்டுறேன்.

0: நீங்க எவ்வளவு பெரிய மகாராஜா, வேலைக்கார பொண்ணு இருக்கும்போது வெயில நீங்க கஷ்டப்படணும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க.
1: மத்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போணுமா, பொண்ணை பார்த்துமா, கல்யாணத்தை பண்ணுமா, கச்சேரியை வச்சுமா, அஞ்சுக்கோ பத்துக்கோ அதை வித்துமான்னு திரும்பி வந்துகிட்டே இருப்போம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வாரம் அலைய ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குது.
2: வேலை சொல்ல பார்த்து அந்த வேலைக்கார பொண்ணு மட்டும் செட் ஆயிருந்து வச்சுக்க சொல்லைய 50,000 கிடைச்சிருக்கு.
3: நம்ம ராணி வராங்க, ராணி வராங்க, ஓடி போய் பூ பறிச்சுட்டு வாங்க.
0: பாத்தியா லட்சுமி, இதுதான் மண் வாசனைங்கிறது. ஒரு புது மேனேஜர் வர்றாருன்னு சொன்னதும் ஜனங்க கிட்ட என்ன ஒரு உற்சாக வெள்ளம் பாரு. என்ன பூ மேலையும் பூ விழுகுது, நீ வேற கை காமிச்சிட்டு
4: இருக்க. அது வந்து
0: அது சரி, நெல்லுக்கு பாயிருது, புல்லுக்கும் பாயுது. ஓகே, என்ஜாய்.
1: ஆஃப்டர் ஆல், ஒரு மேனேஜர் அவனுக்கு போய் பூவை போட்டு கையை காட்டி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.
5: மேனேஜருக்கு யாருங்க பூ போடுவாங்க, எல்லாம் எங்க ராணிக்கா தான் போடுறோம்.
1: ராணிக்கா?
5: ஆமா, பின்னாடி ஜீப்ல நின்று போயிட்டாங்களே, அவங்கள யாரு நினைச்சீங்க? எங்க நீலகிரி ரிசார்ட்டோட ராணி லட்சுமி பிரபா.
1: ஓ,
5: ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வருவாங்க. இன்னைக்கு என்னமோ உங்களுக்கு பாக்குற கொடுத்து வச்சிருக்குங்க.
1: சரக்கு, ராணி வேலைக்காரி வேஷத்துல இருக்கானா?
6: இதுல ஏதோ மர்மம் இருக்கு.
0: ஏன், என்னாச்சு?
4: அதோ அங்க தெரியுது பார், அதான் ஃபேக்டரி.
0: சரி, ஏறி போறோம்.
4: இல்ல இல்ல, நான் பேலஸ்க்கு போறேன்.
0: லட்சுமி, ஏன் நடந்து போறேன், நான் கூட்டு போறேன்.
4: வேண்டாம்.
7: என்னாச்சும், நீதான் ராணின்னு தெரிஞ்சு போச்சா?
4: இல்ல, எப்படியோ சமாளிச்சிட்டேன். அதுக்கு
8: ஆளுக்கு 2 லட்சம், மொத்தம் 6 லட்சம் கொண்டு வந்திருக்கோம். எதுக்கு இத்தனை வருஷமா நீலகிரி எஸ்டேட்டுக்கு? நாங்க தான் ரெகுலர் கான்ட்ராக்டர்ஸ். இதை வாங்கிட்டு வழக்கம் போல எங்களுக்கே கான்ட்ராக்ட போட்டு கொடு.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷம், கொண்டாங்க.
5: நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க வந்து பாக்குறது?
0: நீங்க வரவும் வேண்டாம், என்ன பார்க்கவும் வேண்டாம்.
5: அப்படின்னா
0: இத்தனை வருஷமா கொள்ளையடிச்சுட்டு இருந்தீங்களே, அதுக்கு நஷ்டஈடா இந்த 6 லட்சத்தை எங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க போறேன்.
5: எங்களை என்ன இழுச்சவாய் நினைச்சியா?
0: ஆமாண்டா. ஒரு 4 முழம் கொடுங்க. லட்சுமி, லட்சுமி, இவ்வளவு பெரிய பேலஸ்ல எல்லா பூவும் இருக்கு, கரெக்டா மல்லிப்பூ மட்டும் இல்ல பாருங்க.
4: இந்தாங்க.
0: இந்த எவ்வளவுமா?
4: 10 ரூபாங்க.
0: நல்லா இருக்கு. அம்மாமா, இங்க வாங்க, இன்னொரு 4 முழம் பூ கொடுங்க.
4: அத தலை நிறைய இருக்குல்ல, எனக்கு இது போதும். வேண்டாமா?
0: இல்ல இல்ல, நீ கொடுங்க.
4: எதுக்குயா?
0: சொல்றேன், இந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என் ரூம்ல இருக்கிற சாமி போட்டோக்கு போட சொல்லலான்னு வாங்கினேன், அதுக்குள்ள நீ ஆசையா வச்சுட்ட, அதான் வேற வாங்கினேன். இருது, ஏன் எடுக்கிற?
4: நீதான் எனக்காக வாங்கலையே.
0: பரவாயில்ல, வச்சு போ, எடுக்காத. உனக்குதான் யாரு இல்லைன்னு சொன்னேன்ல, இனிமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உனக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வர்றேன். இது என் ரூம்ல சாமி போட்டோக்கு போட்டு.
7: பாப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா. நீ வேலைக்காரி வேஷம் போட்டது ஒரு நல்ல வீட்டுக்காரனை பிடிக்கத்தான் இப்பதாமா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தம்பி கொடுத்த பூவை நீ ஆசையா வாங்கி தலையில வச்சுக்கிட்டிய, அப்பவே உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அந்த தம்பி உனக்கு பணம் வாங்கி கொடுத்தாரு, அதுல அவருடைய இலகிற மனசு தெரிஞ்சது. கான்ட்ராக்டர் கொடுத்த பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு, அதுல அவருடைய மனசாட்சி தெரிஞ்சது. இந்த 2 விஷயத்த வச்சே அந்த தம்பி எடை போட்டுடலாம். ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன தப்பா ஒண்ணு இல்லம்மா. என்னவோ சாயங்காலம் அந்த தம்பி 6 to 9, அதாவது 6 to 9 வரைக்கும் திடுத்திப்படி எங்கயோ காணாம போயிடுறாரு. அது என்ன ஏதுன்னு கிளியர் பண்ணிக்கோ, அப்புறம் கெட்டி மேல.
0: லட்சுமி, என்னது இந்த நேரத்துல இங்க நின்று இருக்க?
4: பேலஸ்ல வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் 6 மணிக்கு மேல வெளியே போறதா இருந்தா எங்க போறோம் என்னன்னு மகாராஜா கிட்ட தகவல் சொல்லிட்டு போனோங்கிறது ரூல். ஆனா நீ இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்லாம டெய்லி ஈவினிங் 6 to 9 வெளியே போய் சுத்திட்டு வரதா உன் மேல குற்றச்சாட்டு இருக்கு.
0: ஐயோ, சிக்கல்ல மாட்டிட்டேன்.
4: எங்க போற, என்னன்னு என்கிட்ட உண்மையை சொல்லு, நான் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்றேன்.
0: ஒன்னு இல்ல, எங்க அம்மா அப்பப்போ எங்க பாட்டியோட கனவுல வந்து எனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்க போகுது, அதோட செல்வ செழிப்போட சும்மா தளதளன்னு எனக்குன்னு ஒரு ராஜகுமாரி பிறந்திருக்காளாம். அவ வந்து என்னை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என் டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொன்னாங்க.
4: நிச்சயமா உங்க அம்மா கனவுல வந்து அப்படி சொன்னாங்களா?
0: எஸ் இட்ஸ் எ ஃபேக்ட். எங்க அம்மா சொன்ன மாதிரியே எனக்கு இவ்வளவு பெரிய பேலஸ்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த ஏரியாவுல ஒரு 7-8 ராஜ குடும்பங்கள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் டெய்லி ஈவினிங் 6 to 9 நான் ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு இருக்கேன்.
4: ரவுண்ட்ஸா?
0: ஆமா,

0: பேலஸ்குள்ளேயே உட்காந்துருந்தா எந்த ராஜகுமாரி என்ன பாக்கணும் வேண்டாம். இத்தனை நாளா போயிட்டு வந்ததுல ஏதோ ஒன்னு ரெண்டு தான் எசக பிசக பாத்துட்டு இருக்கு. ஆனா எது இன்னும் சரியா செட் ஆகல. என்ன லட்சுமி ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி பாக்குற? எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்மளும் ஒரு ராஜகுமாரியா பிறந்திருந்தா மேல உப்பரிகள் நிக்கலாம். சார் நம்மள பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கேன்னு ஃபீல் பண்றேன். அதானே
1: ஒரு மூணு வருஷம் ட்ரை பண்ணியோ ஒருத்த கூட உன்ன பாக்கலன்னு வை. அப்புறம் என்ன செய்வே?
0: மூணு வருஷம் சுத்துற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? ஒன்லி த்ரீ மந்த்ஸ் மூணே மாசம் தான் ட்ரை பண்ண போறேன்.
1: அது என்ன கணக்குது மூணு மாசம்?
0: அது நான் உத்தியோகம் இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்த காலத்திலேயே எங்க பாட்டி ஏண்டா வெங்கட்டு ஒரு கல்யாணம் பண்ணி கூடாதான்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப எனக்கு உத்தியோகம் கிடைச்சல முதல் மாசமே பொண்ணு பாக்கட்டுமா வெங்கட்டுன்னு சொல்லி லெட்டர் போடுவாங்க. ரெண்டாவது மாசம் ரெண்டு பொண்ணுங்களோட போட்டோ அனுப்புவாங்க. மூணாவது மாசம் பொண்ணெல்லாம் பார்த்து முடிவு பண்ணியாச்சுப்பா, மரியாதையா நீ வந்து தாலி கட்ட போறியா இல்ல நான் வெஸ்த குடிக்கணுமான்னு சொல்லி மிரட்டுவாங்க. வேற வழி, எங்க பாட்டி எந்த கழுத்தை காட்டுதோ அந்த கழுத்துக்கு நான் தாலி கட்டிடுவேன்.
1: அப்ப இன்னும் மூணு மாசத்துக்கு ராஜகுமாரி ராஜகுமாரின்னு சுத்திட்டு இருக்க போற?
0: ஷூர், நோ டவுட். எங்க பாட்டி வர்றதுக்கு இன்னும் மூணு மாசம் டைம் இருக்கு.
2: டேய் வெங்கட், என் கண்ணு நல்லா இருக்கிறாடா ராசா. எவ்ளோ பெரிய சமஸ்தானம், இதுல உனக்கு உத்தியோகம், உண்மையிலே நீ குடுத்து வச்சவன்டா.
1: மூணு மாசம் ஹோகையா?
2: ஏண்டா இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க ரெண்டே பேர் தான் இருக்கீங்களா? யார் இந்த பொண்ணு?
1: நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன்.
2: வேலை பாக்குற பொண்ணு? முகலட்சணம் துவாரணை பார்த்தா அப்படி தெரியலையே.
1: இல்ல இல்ல, வேலைக்கார பொண்ணுதான்.
2: என்னடா நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பாட்டி வந்த சந்தோஷத்துல வாய அடைச்சு போச்சா?
1: பாட்டி உங்க பேரனுக்கு கல்யாணம் வந்துருச்சு. அத பாட்டி கிட்ட சொல்லி மூணு மாசத்துக்குள்ள கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும் சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. நீங்க வா பாட்டி, கெஸ்ட் ஹவுஸ் போல. இந்தாங்க பாட்டி பாலு. என்ன பாட்டி பாக்குறீங்க?
2: ஒண்ணு இல்ல, அந்த டிராயர்ல ஒரு சுருக்கு பை இருக்கும், எடுத்துட்டு வா. என் பேர சாயந்தரம் சொன்ன, பாவம் லக்ஷ்மி, அதுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லன்னு.
1: இது என்னங்க பாட்டி?
2: என் பொண்ணு நகம்மா, வெங்கடக்கு கல்யாணம் ஆச்சுன்னு. அவன் சம்சாரத்துக்கு குடுக்கறதுக்கு அவன் அண்ணிமாருக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கிறேன். கைய கொடு
1: பாட்டி. எனக்கு எதுக்கு பாட்டி?
2: பொட்ட பிள்ளை, உடம்புல குண்டு மணி அளவுக்காவது தங்கம் இருக்கணும்.
1: அதுல பாட்டி நீங்க யாருக்காகவோ எடுத்து வச்சத?
2: பரவாயில்ல அம்மா, எனக்கு என்னமோ உனக்கு போடணும்னு தோணுச்சு. ஏம்மா மகாராஜா எப்படி? நல்ல மாதிரி தானே?
1: ரொம்ப நல்லவர் பாட்டி. ஏ
2: ஒண்ணில்ல, நாளைக்கு என் பேரனுக்கு பிறந்த நாள். ஏம்மா நாயர் கட்ட சொல்லி காலையில வடை பாயசம் வச்சு கொடுத்தா மகாராஜா கோசிக்க மாட்டார் இல்ல?
1: பாட்டி உங்க பேரனோட பிறந்த நாள் எப்படிங்கறத நாளைக்கு காலையில பாருங்க.
0: ஆமா லட்சுமி, உங்க பிறந்த நாள் எப்போ?
1: எதுக்கு
0: விஷயம் இருக்கு சொல்லு.
1: எதுக்குன்னு சொல்லியா?
0: இல்ல, இத்தனை வருஷமா சாதாரண ஆரஞ்சு மிட்டாய் பால் பாயசத்தோட நடந்துட்டு என்னுடைய பர்த்டே, இன்னைக்கு சிவகாசி வெடியோட சும்மா தடப்படலாம் நடந்ததுன்னா எல்லாம் உன் கைங்கறித்தாலதான். அதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா?
1: வர மாசம் பதினெட்டாம் தேதி.
0: பதினெட்டு? உன்னோட பிறந்த நாளுக்கு ஒரு மாபெரும் இன்பதிர்ச்சி காத்திருக்கு.
2: இது கேளு லட்சுமி, ஒரே தமாஷா இருக்கும். கிருஷ்ண பரமாத்மாவின் லீலைகள் கோபியர்களுக்கு எப்போதும் பிடிக்கும். ஒரு சமயம் கோபியர் குளித்து கொண்டிருக்கும் போது கண்ணன் ஆற்றில் இறங்கி கோபியரின் துணிகளை எடுத்துக்கொண்டான். படுப்பாவி, என்னெல்லாம் பண்ணாம பாரு.
1: பாட்டி ஒரு நிமிஷம். பாட்டி
0: என்ன, எங்க பாட்டி காயில் போட்டு செட்டப் பண்றீங்க? பாட்டி காயில் போட்டோம்னா பேரனை செட் ஆயிடுவேன் நினைக்கிறியா? யோ
1: என்னையா, என்னமோ செட்டப் ஆயில நீ பாட்டு பேசிட்டு போற?
0: இதே எங்கிட்ட இந்த நடிக்கிற வேலையில வச்சுக்காத. நேத்தே எங்க பாட்டி சொன்னாங்க, டே வெங்கட், அந்த வேலைக்கார பொண்ணு லட்சுமிக்கு மூக்கு முழி எல்லாம் அப்படி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. ராஜம்சங்கிறது அவ மூஞ்சில அப்படி தேங்கி நிக்குது. பேசாம அவளே கல்யாணம் மூச்சு கூடாங்க. எல்லாம் அந்த ஆயில் பண்ற வேலை. அது எந்த ஊர் ஆயில்னு தெரியல. நம்ம கூட கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கணும்.
1: நிஜமாவே உங்க பாட்டி அந்த மாதிரி தான் சொன்னாங்களா?
0: ரொம்ப பூரி பல்ல ஒண்ணு அடைய வேண்டாம். எங்க பாட்டி கண்ணுக்கு வேணா ராஜம்சம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என் கண்ணுக்கு ஏதோ ரெண்டு அம்சம் பரவாயில்லன்னு தோணுது. ஒன்னு கண்ணு, இன்னொன்னு மூக்கு.
1: இங்க திரும்பியா, நான் நேரடியாவே கேக்குறேன், உங்க பாட்டிக்கே என்ன புடிச்சு போச்சுல்ல, இப்ப நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணி கூடாது?
0: புரியாம பேசாத லட்சுமி. நீயும் பிளாட்ஃபாரம், நானும் பிளாட்ஃபாரம், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் என்ன பண்றது? நான் எப்படி ஒரு ராஜகுமாரி காசப்படுறோம் அந்த மாதிரி நீயும் ஒரு ராஜகுமாரனுக்கு காசப்படு. அப்பதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்.
1: என் கண்ணுக்கு நீ தான் என் ராஜகுமாரி மாதிரி தெரியற.
0: இல்ல, என் கண்ணுக்கு நீ ராஜகுமாரி மாதிரி தெரியல.
1: யோ என்ன, நல்ல மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரு தடவை பாரு.
0: எதுக்கு?
1: நல்லா பாத்துட்டு என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லு.
0: இல்ல, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ற, நான் என் ராஜகுமார் ஐடியாவை மாத்திக்கிறதா இல்ல.
2: இரம்மா, இன்னைக்கு பங்குனி உத்தரம், முருகன் கோவில்ல உன் பேர்ல அர்ச்சனை பண்ணலாம்னு கொண்டு வர சொன்ன.
1: என் பேர்லயா?
2: ஆமா அம்மா, என் பேர அவுத்து விட்ட கழுத போல ஊன் சுத்திக்கிட்டு இருக்கிறா. அவனுக்கும் உனக்கும் எப்படியாவது ஒரு முடிச்சு விழணும்னு வேண்டிக்கிட்டேன். எடுத்துக்க போலாம்.
0: ஹலோ.

0: டியர் பாட்டி, கொஞ்சம் சீக்கிரம் கீழே இறங்கி வா.
1: என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிடுறா?
0: என்னமோ செட் ஆகாதுன்னு சொன்னீங்க, செட் ஆயிருச்சு பாரு. ப்ளீஸ் கொஞ்சம் கீழே இறங்கி வா. மை கிராண்ட்மா.
2: ஹலோ.
3: அம்மா லக்ஷ்மி. லக்ஷ்மி.
2: என்ன பாட்டி?
3: பால் கொண்டாம்மா.
0: பாட்டி ஆபீஸ் வேலை பாத்துட்டு இருக்கேன், இப்ப வந்து விளையாட்டு பண்றிய?
3: அதெல்லாம் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம், இப்ப நான் உங்களோட கொஞ்சம் பேச.
0: சொன்னா கேளு பாட்டி, நாளைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போக வேண்டி இருக்கு, அதனாலதான் ஆபீஸ் வேலை எல்லாம் இப்பவே பாத்துட்டு இருக்கேன்.
3: டேய் டேய், நீ எங்க போறியோ எதுக்காக போறியோ எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல நான் கேக்கறதுக்கு பதில் சொல்லு. நேத்து கார்ல உன் கூட வந்து இறங்கினாலே அந்த பொண்ணு யாரு சொல்லுடா? யாரு அவ?
0: நேத்தே சொன்னே, பரோடா ராஜகுமாரின்னு.
3: பரோட்டா ராஜகுமாரியா? எங்க வச்சு பாத்த? அவளா
0: பஜார்ல வச்சு பார்த்தேன்.
3: அது சரி, அது பஜார்ல கிடைக்க வேண்டிய சரக்குதா, பார்த்தப்பவே தெரிஞ்சது. அவளோட உனக்கு எப்படி பழக்கமாச்சு?
0: பாட்டி நேத்து பஜார்ல ஒரு காளமாடு கை தவுத்துக்கிட்டு ஆவேசமா ஓடி வந்தது, ஜனங்கள்லாம் தலைதிரிக்க செதறி ஓடினாங்க, நடுவுல ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சு. அப்புறம் நான் போய் அந்த காளமாடு அடக்கிட்டு குழந்தைய காப்பாத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இங்க பேலஸ்ல கூட என்ன இறக்கி விட்டு போனா.
3: அவ்வளவுதானே? ஐ லவ் யூன்னு ஒண்ணும் சொல்லலையே.
0: ஏன் பாட்டி, குழந்தை பிறந்துண்ணுமே நடந்துருதா என்ன? தத்தி தவழ்ந்து அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்குது. நாளைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும்னு சொன்னேன், அது எங்க தெரியுமா? பரோடா ராஜகுமாரியோட பார்ட்டிக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் அவ பாக்க நான் பாக்க, அவ சிரிக்க நான் சிரிக்க, அவ உம்மா சொல்ல நான் உம்மா சொல்ல.
2: உம்மாவா? அது என்ன?
0: இங்கிலீஷ் கிஸ், லிப் டு லிப், 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் டேக் ஆஃப் தான்.
3: டேக் ஆஃபா?
0: யா யா,
3: இத வந்தற.
0: ஓ, காலையில நேரத்துல எந்திரிக்கணும், அப்பதான் ஃபேஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.
3: டேக் ஆஃபா? டேக் ஆஃப் நாளைக்கு பூரா வவுசுல குடிங்கி கக்கசுல கடக்க போறே பாரு. நீ பரோட்டா ராஜகுமாரி பார்க்க போறியே, கொஞ்சம் தெம்பா இருக்கட்டும், இந்த பாதாம் பால் சாப்பிடு.
0: தேங்க்யூ, குறிப்பறிந்து பாதாம் பால் கொடுக்கறாங்க பாரு, இதுதான் கிராண்ட்மாங்கிறது.
4: ஜோ டேமேஜர்.
0: மகாராஜா,
4: நீ வேலை பாக்குறதுக்கு உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறல?
0: கொடுக்குறீங்க மகாராஜா.
4: சாப்பாடு போடுறல?
0: போடுறீங்க மகாராஜா.
4: அப்புறம் என்ன உனக்கு பாதாம் பால்? போடுறீங்க.
5: நல்லா இருக்கு பாட்டி, ரொம்ப அருமையா கலக்கியிருக்கா.
3: டேய் வெங்கட, ஏண்டா எப்போ எந்திரிச்ச, எப்போ ரெடி ஆன?
0: நான் தான் முதல்ல சொன்னேன் பாட்டி, காலையில எனக்கு ஒரு ப்ரோகிராம் இருக்குன்னு, அதான் ஃபாஸ்டா ரெடி ஆயிட்டேன்.
3: ஆமா, வயித்துக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா?
0: ஒரு வாரமா பிரச்சனையா இருந்தது, இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கு.
3: ஃப்ரீயா இருக்கா?
6: சாரே சாரே, தப்பு நடந்து மகாராஜாவுக்கு எந்தோ ஆகி காலம்புற பாத்ரூமுக்குள்ள போனவர் இதுவரை வெளியே வந்துட்டு இல்ல. டூ அவேர்ஸ் ஆகி.
0: என் ஐயர், நீங்க கதவை தட்டி பாத்தீங்களா?
6: நான் பல தடவை தட்டி, அயாள் டோன்ட் டிஸ்டர்ப்னு பாருங்க, எனக்கு ஏதோ சந்தேகமாயிட்டு உண்டு.
3: ஏண்டா, ராத்திரி உனக்கு பால் கொடுக்கும் போது மகாராஜா சார் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு, பால் நீ குடிச்சியா அவர் குடிச்சாரா?
0: இல்ல, அவர் பிரியப்பட்டாருன்னு அவர் குடுத்துட்டேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க இருக்க? லக்ஷ்
2: என்ன?
0: ஒண்ணு இல்ல லட்சுமி, நேத்து நான் வீட்ல இருந்து புறப்பட்டு போகும்போது நீ எதுத்தாப்புல நடந்து வந்த அந்த நல்ல சங்கடத்தினாலதான் நேத்து பரோடா ராஜகுமாரி நான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் இப்ப மறுபடியும் அந்த ராஜகுமாரி சந்திக்கு தான் போயிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இன்னைக்கும் நீ எதுத்தாப்புல நடந்து வரையா?
3: அடிச்சாரு பால. ஏண்டா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன், நீ எவ பின்னாலும் போறதுக்கு அவளைய சிகரத்துக்கு வர சொல்றியா? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும்!
0: நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது பாட்டி, நான் ஏற்கனவே லட்சுமி கிட்ட சொல்லிக்கிறேன். லட்சுமி, உன் நல்ல மனசுக்கும் அளவுக்கும் உனக்கும் ராஜகுமாரன் கிடைப்பான்னு. லட்சுமி அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ண மாட்டான். என்ன லட்சுமி, நான் எங்க ஆளைய காணோம்? ஒருவேளை நிஜமாவே ஃபீல் பண்றாளா? சரி, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் லட்சுமி. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு நான் ரொம்ப பிடிக்கும், எனக்காக நீ எது வேணாலும் செய்வேன்னு. போயிட்டு வெற்றியோட திரும்பி வர்றேன். குட் மார்னிங் தில்ரூபா.
7: ஹாய் மிஸ்டர் வெங்கட், ஏன் லேட்?
0: அது வழியில ஹெவி டிராஃபிக்.
7: ஓ ஐ சி.
8: என்னது நம்ம மணி சத்தம் மாதிரி கேக்குது?
7: டாடி வாட் ஹேப்பன்ட்?
9: ரோட்ல போற தெருநாய் சூரிய நாய் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்?
8: எதுக்கு ஏன் என் மணியை சுட்ட?
9: என் நாய் என்ன ஜாதி, ஓன் நாய் என்ன ஜாதி, அது வந்து இதுகிட்ட டாவடிச்சா சுடாம என்ன செய்யறது?
8: மனுஷனுக்கு மனுஷனே ஜாதி பார்க்க கூடாதுன்னு இந்த நாடு பூரா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ நாயில கூட ஜாதி பாக்குறியடா, கூறுகட்ட நாய. அந்தஸ்துங்கிறது காசு பணத்துல இல்லடா, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த பாடுபடுறமே அந்த உழைப்புல இருக்கு. நீ ஏதோ மச்சு வீட்டுக்காரன், நான் குச்சி வீட்டுக்காரன்னு பொறாமையில பேசுறேன் நினைச்சுக்காத. இதோ இந்த பக்கம் ஒரு பணக்காரன் இருக்கான், இந்த மாலசாமி சாமிக்கு கூட சல்யூட்டா அடிப்பான், கையெடுத்து கும்பிட மாட்டான். ஆனா அந்த பணக்காரன தினமும் கையெடுத்து கும்பிடுறேன். ஏன் தெரியுமா? அவங்க அப்பா என்ன மாதிரி ஒரு சாதாரண கைவண்டி இருக்கிற ஆளு, அவரு ராத்திரி பகலா மாடா

0: வச்சு தான் மகனை டாக்டர் ஆக்கினாரு. அவன் இன்னைக்கு நாலு மாடி கட்டியிருக்கான்னா அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ஐ எம் ப்ரவுட். இதோ இந்த பக்கம் கூட ஒரு பணக்காரன் இருக்கான், அவனுக்கும் இந்த மாடசாமி சல்யூட் அடிக்கிறான். ஏன் தெரியுமா? அவங்க அப்ப ஏழு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கான். இருந்தாலும் அப்ப சம்பாத்தியம் வேண்டான்னுட்டு தன்னுடைய சுய உழைப்புனால நாலு மில்ல கட்டினான். அந்த உழைப்பையும் இந்த மாடசாமி ரெஸ்பெக்ட் பண்றான். ஒரே ஒரு நிமிஷம் உன் ஃபிளாஷ்பேக்க ஓட்டி பாரு. நீ சாதாரணமா பந்திக்கு திங்க வந்தாள், கல்யாணத்தன்னைக்கே பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே வந்த விட்டுட்டு ஓடிட்டான். நீ பொண்ணு கழுத்துல தாலியை கட்டின. நான் கூட முதல்ல நீ ஏதோ பெரிய தியாகம் தான் பண்றேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ சொத்து மொத்தத்தை எழுதி வாங்கிட்டு பிறகுதான் தாலியவே தொட்டேன்னு. குடும்பத்துக்கு ஒரு குணவதியான பொண்டாட்டி வேணும்னு நினைக்காம கோடீஸ்வரனா போதும்னு நினைச்ச கேவலமான நாய் நீ. ஏ நாய் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது கேவலமா போச்சா?
1: இதுக்கு மேல ஏதாவது பேசுன சுட்டுடுவேன்.
0: சுடுறா பாக்கலாம். ஏ கோடீஸ்வரா பாத்தியாடா, இது போதும்டா, மாடசாமி ஹிஸ்டரியில நின்னுட்டா. இனி என் லெவலுக்கு உன் கூட பேசுறதையே கேவலமா நினைக்கிறேன். வாங்க எல்லாரும் போலாம்.
2: ஏண்டா சாப்பிட்டியா?
3: இல்ல பாட்டி, இன்னைக்குதான் வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சிருக்கு.
2: உனக்கு நிறைஞ்சா போதுமா? மத்தவங்க பட்டினியா இருக்காங்க, அது உனக்கு கவலை இல்ல அப்படிதானே?
3: யாரு பட்டினி கிடக்குறா?
2: யாரா? தினமும் உன்னை சாப்பிட வச்சு அப்புறம் தான் நீ லட்சுமி சாப்பிடுறான். அவன் என் நேரத்துக்கு வரானோ, வந்தா அவனே போட்டு சாப்பிட்டோம், நீ சாப்பிட்டு படுமான்னா? இல்ல இல்ல, அவரா சாப்பிட்டா ஒவ்வொரு சாப்பிட மாட்டாரன்னு சொல்லு. அவ உன் மேல காட்டுற அக்கறையை பார்த்தா, சின்ன வயசுல உங்க அம்மா உன்னு தோல் மேல போட்டுட்டு தூரி ஆட்டுவாளு, திருப்பி திருப்பி அதே ஞாபகம் வருது. போடா போய் அவளை சாப்பிட சொல்லு.
3: நான் எப்படி ஒரு ராஜகுமாரிக்கு ஆசைப்படுறனோ அந்த மாதிரி நீ ஒரு ராஜகுமாரனுக்கு ஆசைப்படு.
4: என் கண்ணுக்கு நீ தான் என் ராஜகுமாரி மாதிரி தெரியற.
3: எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இன்னைக்கும் நீ எழுத்தாப்பு நடந்து வரையா?
4: சாரி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா, கொஞ்சம் அசதியா இருந்தது, அதான் தூங்கிட்டேன். காலையில வெளியில போகும்போது சகுனத்துக்காக என் எதிரில் வர சொன்னீங்க. சகுனம் நல்லா இருந்ததா? மௌனமா இருக்கீங்க. சகுனம் சரியில்லையா?
3: சகுனம் எதிர்பாராத விதமா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருந்தது.
4: அந்த பரோடா ராஜகுமாரி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாடா?
3: ஐ லவ் யூன்னு அந்த பொண்ணு சொல்றதா? நான் ஐ லவ் யூ சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் இப்படி திரும்ப லட்சுமி.
4: என்னாச்சு?
3: ஒண்ணு இல்ல.
4: என்னமோ சொல்ல வந்தீங்க?
3: இல்ல, அது இன்னைக்கு சொல்றத விட வேற ஒரு நாள் சொன்னாதான் ரொம்ப விசேஷமா இருக்கும்.
4: நல்ல விஷயத்த எப்பவும் தள்ளி போடாதீங்க, பின்னால் ஏதாவது அடைஞ்சல் வந்துடும். நாளைக்கு அந்த பொண்ணு கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடுங்க.
3: நோ நோ, எந்த பொண்ணு கிட்ட எப்ப ஐ லவ் யூன்னு சொன்னா அது இன்பதிச்சியா இருக்கும் எனக்கு தெரியும், அப்பதான் நான் சொல்லுவேன். இது என்னது?
2: இதுல ஒண்ணு சாப்பிட்டா தூக்க மாத்திர, மொத்தமா சாப்பிட்டா சொர்க்க யாத்திரை.
3: இத பார் பாட்டி, உன் வயசுக்கும் உன் அனுபவத்துக்கும் எங்கிட்ட விடுகதை போட்டீங்கன்னா எனக்கு என்ன புரியணும் வேண்டாம். எதா சொல்லணும்னு நினைச்சினா எனக்கு புரியற மாதிரி நேரடியா தெளிவா சொல்லு.
2: வர்ற 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச முகூர்த்த நாள்.
3: 18
2: பக்கத்துல முருகன் கோவில் இருக்கு, அங்க வச்சு நம்ம லட்சுமி கழுத்துல நீ தாலி கட்டுற. அப்படி கட்டல அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு எல்லாம் நான் இதை சாப்பிட்டு சொர்க்க யாத்திரை போயிடுவேன். என்னடா ஒரு மாதிரியா பாக்குறேன்? கேள்வி சொம்மா மிரட்டேன்னா நீ மாத்திரம் லட்சுமி கழுத்துல தாலி கட்டல, கண்டிப்பா நான் இது சாப்பிடுவேன்.
3: ஓகே பாட்டி, நீ சொல்ற மாதிரியே வர 18ஆம் தேதி கல்யாணம்ங்கறத நிச்சயம் பண்ணிக்குவோம். ஆனா ஒண்ணு ஒண்ணு என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு.
5: ஐயோ லட்சுமி, எங்க தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே. கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்த என் பையன் இப்ப ஒரேடியா விஷத்தை குடிச்சிட்டாமா?
6: ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டோம். பாவி மவன் வேலைக்காரி லட்சுமியை தான் பாக்கணும்னு சொல்றான். பெத்த மனசை எப்படி துடிக்கிறேன்? ஆம்புலன்ஸ் வாசல்ல தான் நிக்குது.
5: உங்க கூட சேர்ந்து வளர்றதுக்கு தான் உனக்கு கொடுத்து வைக்கல. கடைசிக்கு உங்க கையால வாக்கரிசியாவது வந்து போட்டுரு. வா
7: பாப்பா, இங்க எங்கேயாவது மண்டைய போட்டான்னா நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடும். எதுக்கும் போய் பாத்துட்டு சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிருவோம்.
3: அது பைனா குளரா? அது ஸ்டெட்டாஸ்கோப்டா? முறுக்கு வைக்க போறேன், டாக்டர் வேஷம் போட பாரு. ஏய் வீடே பண்ணிருக்க, எட்டு சொருடி.
5: ஏன் உசுறு இருக்கா?
7: இருக்கு இருக்கு.
5: உன்னை பாக்குறக்காத இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்கா?
6: வந்து பக்கத்துல நின்னு பாரு.

0: தம்பி, ஓ லட்சுமி வந்திருக்காதா?
1: நான் செத்தாலும் பரவாயில்ல லட்சுமி, கடவுள் படைச்ச உன் கூட சேர முடியல, அதனால்தான் உன்னை படைச்ச கடவுள்கிட்டே போய் சேரலான்னு முடிவு பண்ணிட்ட லட்சுமி. அடுத்த ஜென்மத்திலேயாவது நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம். டேய், வண்டிய நேரா சுடுகாட்டுக்கு ஓட்டுங்கடா.
2: இல்ல இல்ல, உங்களுக்கு ஒண்ணு ஆயிடாது, நீங்க குணமாயிடுவீங்க, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க.
3: உலகமே நீயிட்டு இருக்கான் தாயி,
0: கொஞ்சம் மனசறிக்கு வாமா தாயி.
3: ஒரு கோட் ஆயிடுச்சு
4: பாப்பா. சரியோ தப்போ என் மனசுல பட்டத சொல்றேன், நீ வாய் விட்டு கேட்டோம் வெங்கட்டு உன் பக்கம் திரும்பவே இல்லை, ஆனா நீ வேண்டாம்னு சொல்லியும் இவன் உனக்காக உயிரை கொடுக்கவே துணிஞ்சிட்டான். இத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணு.
2: பாட்டி, என் ரூம்குள்ள யாராவது வந்தாங்களா பாட்டி?
5: இல்லையே, யாரும் வரல. ஏன்
2: இல்ல? நீங்க கொடுத்த தங்க வளையல டேபிள்ல கழட்டி வச்சுட்டு குளிக்க போயிருந்தேன், திரும்பி வந்து பார்த்தா காணோம்.
5: என்னம்மா இது, ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் வாட்ச்மேன் இருக்கா, இங்க யார் வந்து திருட போறா?
2: இல்ல பாட்டி, என் ரூமுக்கு அப்பப்ப யாரோ வந்து போறாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து கூட சாரி ஜாக்கெட் எல்லாம் மடிச்சு வைக்கும் போது 5 ஜாக்கெட் இருந்தது, சாயந்தரம் அயன் பண்ணும்போது ஒரு ஜாக்கெட்டை காணோம்.
3: இந்தாங்க இது அளவு ஜாக்கெட்டு.
6: சரிங்க,
3: இதுதான் துணி, கல்யாண துணி, கொஞ்சம் நல்லபடியா தைச்சு கொடுங்க. இந்தாங்க இது அளவு வளையலுங்க, இந்த டிசைன்ல ஒரு 3 வளையல், இந்த டிசைன்ல ஒரு 3 வளையல். டன்டடா, பயந்துட்டியா? ஓபன் பண்ணு.
2: என்ன
3: ஓபன்? வர 18ஆம் தேதி என் கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, தெரியுமா?
2: பாட்டி சொன்னாங்க.
3: பொதுவா பொம்பளை தான் போய் தாலி வாங்கிட்டு வருவாங்க, ஆனா ஒரு காரணத்துக்காக நானே நேர்ல போய் வாங்கிட்டு வந்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், அதுதான் உங்க அபிப்பிராயம் கேட்கலாம்னு வந்தேன். பிடிச்சிருக்கா சொல்லு லட்சுமி, பிடிச்சிருக்கா?
2: எந்த பொண்ணுமே தாலி நல்லா இருக்கான்னு பாக்குறத விட அதை கட்ட போறவர் நல்லா இருக்காரான்னு பாப்பா. அந்த பொண்ணுக்கு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல?
3: இருக்கலாம் லட்சுமி, ஆனா இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேண்டப்பட்ட முதல் நபரே நீதான். உன்ன முன்னால் நிக்க வச்சுதான் இந்த தாலியே நான் கட்ட போறேன், நீ வரலன்னு வெயி இந்த கல்யாணமே நடக்காது, அதனாலதான் உன் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நல்லா பார்த்து சொல்லு லட்சுமி, இந்த தாலி உனக்கு பிடிச்சிருக்கா?
4: குடும்ப ஐஸ்வர்யத்துக்காக அவங்க அவங்க தாலியில கோத்துக்கிற வேலை மதிக்க முடியாத கல்லுமா அது. நீ ஆசைப்படுறேன்னு வாய் விட்டு சொல்லியும் கூட அவன் யாருக்கோ வாங்கிட்டு வந்த தாலியில அந்த கல்லு கோத்து கொடுக்க உனக்கு எப்படிமா மனசு வந்தது?
2: காதல் கை கூடி சந்தோஷமா வாழறது ஒரு சுகம், காதல் கை கூடலனாலும் நம்ம காதலிச்சவங்க சந்தோஷமா இருக்கணும்னு வாழறது இன்னொரு சுகம். அவர் எனக்கு கிடைக்கலனாலும் அவர் எங்க இருந்தாலும் ஐஸ்வர்யமா வாழணும் அப்படி நான் நினைக்கலனா அப்புறம் என் காதலுக்கு அர்த்தமே இல்லை.
5: டேய் லூசர், இங்க வாடா. ஏண்டா புதுசா தாலி வாங்கினியே, வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தியா இல்ல நேரா வீட்டுக்கு வந்தியா?
3: கோயிலுக்கு எல்லாம் போகல, நேரா வீட்டுக்கு தான் வந்தேன். ஏன்
5: மண்டு மண்டு பெரியவங்களை கூட கூப்பிடாம தனியா போய் தாலி வாங்க தெரிஞ்சது? இது ஒரு கோவில்ல வச்சு பூஜை பண்ணணும்னு தெரியலையா?
3: பாட்டி, நான் வெறும் தாலி தானே வாங்கிட்டு வந்தேன், இதுல கல்லெல்லாம் கோத்துருக்கு, இது எப்படி வந்தது?
5: தடை, நம்ம ஊத்துறது உப்பு தண்ணியா இருந்தாலும் தென்னை மரம் எப்போ இனிப்பு தண்ணி தான் கொடுக்கும். அது போலடா லட்சுமி மனசு. நான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன், நீ எவ பின்னாலையோ சுத்துற, ஆனாலும் லட்சுமி இது ராசியான கல்லு, நீ வச்சுக்கோமான்னு மகாராஜா இதுக்கு கொடுத்தது உனக்காக இதுல கோர்த்திருக்கா. இத பாடுறா, நல்லதும் சரி கெட்டதும் சரி என் வாயில வந்ததுன்னா அது கண்டிப்பா நடக்கும். நீ வேணா எழுதி வச்சுக்கோ, எவ்வளவு பரோட்டா ராஜகுமாரின்னு சொன்னியே அவ கழுத்துக்கு இது போகவே போகாது, கண்டிப்பா நம்ம லட்சுமி கழுத்துக்கு தான் வரும். இந்த நீயே கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணிட்டு வா.
3: நமஸ்காரம் சாமி.
7: நமஸ்காரம்.
3: அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், இந்த மாங்கல்யத்தை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறீங்களா?
7: ஏன் சாமி, நிச்சயமா அது ராஜவம்சத்து கல் தானா?
8: ஆமாண்ணா, இந்த கல்லு பெரிய ராஜ குடும்பங்கள்ல தான் இருக்கு, இவா கிட்ட வரக்கு சான்ஸே கிடையாது.
3: என்ன சார்?
7: ஒரு நிமிஷம் வாங்க,
3: கையெழுங்க சார். ஏதோ திருடன பிடிக்கிற மாதிரி சந்தேகமா பாக்குறீங்க?
7: சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க வேலை பாக்குறீங்க?
3: நீலகிரி எஸ்டேட்ஸ்.
7: நீலகிரி எஸ்டேட்ஸா?
3: எஸ், டோட்டல் எஸ்டேட்டுக்கும் ஒரே மேனேஜர் நான் தான். என்ன ஆழம் தெரியாம காலம் விட்டமேன்னு ஒரு மாதிரியா ஃபீல் பண்றீங்களா? இட்ஸ் ஆல் ரைட்.
7: கொஞ்சம் நில்லுங்க, எதுக்கும் பேலஸுக்கு போன் பண்ணி ராணி கிட்ட ஒரு வாரத்தை பேசிக்கலாம்.
3: ராணியா?

0: அங்கேது ராணி. எங்க எஸ்டேட்ல ராணி எல்லாம் கிடையாது, ராஜா மட்டும்தான் இருக்கார்.
1: ராஜா பேரு
0: ஏகாம்பர ஈஸ்வரர்.
1: ஏகாம்பர ஈஸ்வரர் மகாராஜாவா?
0: எஸ். மகாராஜா, மகாராஜா, மகாராஜா, உங்களை பாக்குறதுக்காக சில முக்கியமான ஆளுங்க வந்திருக்காங்க.
2: அந்த ஒன்ற கண்ணனுக்கு வேற வேலையே கிடையாது. முதல்ல அவனை மரியாதையா இந்த இடத்தை விட்டு போக சொல்லு. வந்த சவுக்க எடுத்து பின்னில்.
0: மகாராஜா சார், நீங்க ஐடியா இருக்கலாம், அதுக்காக எங்க மகாராஜா அடிக்கிறது ரொம்ப தப்பு.
2: யோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? நான் மகாராஜா இல்லையா?
0: மகாராஜா ஒரே ஒரு ஆளுக்கு இப்படி பயந்துட்டா எப்படி? நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உங்களுக்காக ஃபைட் பண்றேன். துணிஞ்சு நீங்க தான் மகாராஜான்னு சொல்லுங்க. ஷட் அப்.
3: ஏய்யா, நீ எப்ப இருந்து மகாராஜான கேக்குறாருல?
0: சொல்லுவேன்.
3: ஏ மேன், ராணி லட்சுமி பிரபா என்ன பண்ண?
4: லட்சுமி பிரபா
3: சொல்லு மேன், கொலை பண்ணிட்டியா? Are you all right?
4: Yes, I'm all right.
3: இந்த ஆள் இங்க மேனேஜரா வேலை பாக்குறேன்னு சொல்றாரு. ராணி உங்களை பத்தி கேட்டா இங்க ராணியே இல்லைங்கிறாரு. கணக்க பிள்ளைய போய் மகாராஜான்னு சொல்றாரு. அதான் எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு.
4: I'm sorry. வேற ஒரு காரணத்துக்காக நான் தான் அவர்கிட்ட இவர் தான் மகாராஜான்னு சொல்லி வச்சேன். நானும் ராணிங்கிறத காமிச்சுக்கல. நீங்க பொறுப்பண்ணா.
1: ஓகே மேடம்.
4: I'm sorry அங்கிள்.
1: பரவாயில்ல பாப்பா.
4: என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை மனசார விரும்பினேன். ராணியை அறிமுகப்படுத்திட்டா நீங்க என்னை விட்டு விலகி இருப்பீங்கன்னு தான் வேலைக்காரின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, நான் வேலைக்காரி லட்சுமியா இருக்கும் போதே நீங்க என்ன விரும்பணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை எல்லாம் நிராசை ஆயிடுச்சு.
5: அம்மா அம்மா லட்சுமி அம்மா அப்படி எல்லாம் சொல்லாத. இத பாருடா, உங்க அம்மா கனவுல சொன்ன மாதிரியே உனக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. ஆனா நீ கண்ணு மூடிட்டு சுத்தன, இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம். ஐ லவ் யூ லட்சுமின்னு சீக்கிரம் சொல்லடா.
4: சாரி பாட்டி, தயவு செஞ்சு இனி அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ண வேண்டாம். என்னால் அதை ஜீர்ணிக்க முடியாது.
3: கணக்கு பிள்ள சார், ஒரு நிமிஷம். வணக்கம் சார்.
6: வணக்கம். என்ன,
3: நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்காரு, வெங்கட சுப்பிரமணியம். அவரு
6: தபாரு ஊர்ல இருக்கிற ஜாயத்தை எல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. நீ போய் அந்தாலே பார்த்து பேசிக்க.
3: அது இல்ல சார், நாளைக்கு அவருக்கு கல்யாணம்னு சொல்லி.
6: யோ, அந்த ஆளு கல்யாணம் மட்டும் கச்சேரி வைக்கட்டும், எனக்கு என்ன வந்தது?
3: இல்ல சார், நாளைக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிக்க சொன்னாரு, இது வரைக்கும் வந்து வாங்கிக்கல சார்.
6: வாங்கலன்னா கொண்டு போய் குப்பையில போடி. என்ன என்ன பண்ணி சொல்ற அதுக்கு
3: சார்? எதுக்கு ஒரு தடவை அந்த பத்திரிக்கை பாத்துருங்க சார்.
6: வேண்டாம், அந்த கருமத்தை பார்க்க நான் தயாரா இல்ல.
3: சார் தயவு செஞ்சு நான் சொல்ற காலையில வாங்கிக்கீங்க சார். பத்திரிகையில ராஜகுமாரி போட்டா போட்டிருக்கு.
6: என்னையா பெரிய ராஜகுமாரி, சிவப்பா நீளமா ஒரு கார் வச்சிருந்தா அவெல்லாம் ராஜகுமாரி ஆயிடுவாளா?
3: ஏன் சார், இன்னைக்கு என்ன பகல்லே தண்ணி கிண்ணி போட்டீங்களா?
6: தண்ணி கேஸ் என்ன பண்ணுன்னு இப்ப காட்டா. உன்னை விடுறது இல்லடா.
3: நீங்க தானே சார், இந்தாங்க சார் உங்க கல்யாண பத்திரிக்கை. சார் நீங்க நல்லா இருப்பீங்க, ஆனா இந்த ஆளு கடைசி வரைக்கும் கணக்கு புள்ளதான். இல்ல இல்ல, அது கூட நம்ம சோத்து திங்க அடிக்க போறேன்.
0: பாட்டி டைம் ஆச்சு, பாட்டி கொஞ்சம் சீக்கிரமா புறப்படு.
7: வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து இவ்வளவு நாளா கௌரவமா வச்சிருந்தீங்க, இந்த ரெண்டையும் நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன்.
6: ரொம்ப சந்தோஷம், புறப்படு.
4: ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வாங்க.
5: போட, போய் என்னன்னு கேட்டுவா.
7: ஏதோ பேசணும்னு சொன்னீங்க.
4: நான் கீழே இறங்கி வராம இருந்திருந்தா என்கிட்ட சொல்லாமையே புறப்பட்டு போயிருப்பீங்க. இல்ல, நாளைக்கு என் பிறந்த நாள், அன்னைக்கு ஏதோ ஒரு மாபெரும் இன்ப அதிர்ச்சி கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, இப்படி சொல்லாம புறப்பட்டு போறதுதான் எனக்கு நீங்க கொடுக்கற இன்ப அதிர்ச்சியா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு ஒரு ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதுக்காக இந்த மேனேஜர் வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனா நான் ஆசையா கொடுத்த இந்த ஐஸ்வர்யக்கல்ல எதுக்காக திருப்பி கொடுத்துட்டீங்க? இனிமே நான் கொடுத்து நீங்க வாங்குற நிலைமையில இல்ல, அப்படித்தானே?
7: அப்படி இல்லைங்க, நீங்க என்னைக்கு ஐஸ்வர்யமா இருக்கணும், அதுக்காகத்தான் உங்ககிட்டயே திருப்பி கொடுத்தேன்.
4: இல்ல, அப்படி நீங்க நினைச்சிருந்தா நான் கொடுத்தப்பவே நீங்க திருப்பி கொடுத்துருக்கணும். இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க
7: அது உங்ககிட்ட.
4: ஏன் வார்த்தை தடுமாறுது? உங்களுக்கு இந்த தடுமாட்டம் வரும்னு எனக்கு தெரியும். எப்ப இன்னொரு பொண்ணோட நீங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணீங்களோ அப்பவே என் விஷத்தை கலைச்சணும்னு நினைச்சேன். ஆனா

0: ராஜ்குமாரின்னு தெரிஞ்சா சொத்து சொகத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைச்ச உங்களுக்கு இந்த ராஜ்குமாரி ரொம்ப வசதியானவளா இல்ல அந்த ராஜ்குமாரி ரொம்ப வசதியானவளான்னு ஒரு தடுமாட்டம் வந்துருமேன்னு பயந்தேன். அதனாலதான் நீங்க கல்யாணம் முடிஞ்சு போற வரைக்கும் நான் வேலைக்காரியாவே இருக்க நினைச்சேன். ஆனா விதி என் வேஷம் கலைஞ்சிருச்சு, உங்களுக்கும் தடுமாட்டம் வந்துருச்சு.
1: உண்மைதாங்க, உங்க வேஷம் கலைஞ்சிருச்சு, அதனாலதான் நான் தடுமாறேன்.
0: வேண்டாம், உங்களுக்கு அந்த தடுமாட்டம் வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேலைக்காரி லட்சுமி தான். நான் ராஜகுமாரி எங்கிறத தயவு செஞ்சு மறந்துருங்க.
1: மறந்துட்டுங்க.
2: பாப்பா போக வேண்டியவங்க போயிட்டாங்க, வர வேண்டியவங்க வந்திருக்காங்க.
0: யாரு?
2: அதாம்மா, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போய் உனக்காக விஷமெல்லாம் குடிச்சாப்பிள்ளையா, அந்த தம்பியை இன்னைக்கு வர சொல்லி.

0: நடந்துச்சு, அதனாலதான் நான் தடுமாறுறேன்.
1: வேண்டாம், உங்களுக்கு அந்த தடுமாட்டம் வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேலைக்காரி லட்சுமி தான். நான் ராஜகுமாரி எங்கிறத தயவு செஞ்சு மறந்துருங்க.
0: மறந்துட்டுங்க. பாப்பா, போக வேண்டியவங்க போயிட்டாங்க, வர வேண்டியவங்க வந்திருக்காங்க.
1: யாரு?
0: அதாம்மா, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போய் உனக்காக விஷம் எல்லாம் குடிச்சாப்பிள்ளையா, அந்த தம்பியை இன்னைக்கு வர சொல்லி இருந்தியா, அப்பா அம்மாவோட வந்திருக்காப்ல.
1: இருக்க சொல்லுங்க. பாரு.
0: சரி. தினம் தான் சூரியன் உதிக்குது, ஆனா இன்னைக்கு உதயம் இருக்கே என் வாழ்க்கையில மறக்க முடியாத உதயம். லட்சுமி காலையில கண் விழிச்ச போது டண்டாம் டண்டாம் மாதா கோயில மணியோசை கேட்டது. அந்த
1: சத்தம் பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் வேலைக்காரி லட்சுமி இல்ல, இந்த பேலஸோட ராணி லட்சுமி பிரபா.
0: ஐயோ ஐயோ, ராணியா? நான் வேலைக்காரி லட்சுமி நினைச்சேன்.
1: அது மட்டும் இல்ல, நீங்க எப்படி என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சீங்களோ அதே மாதிரி நானும் இங்க இருந்த மேனேஜரை உயிருக்கு உயிரா காதலிச்சேன்.
0: யார? இப்ப நான் வரும்போது எதிரில பெட்டியோட போயிட்டு இருந்தாரு, அவரையா?
1: ஆமா. ஆனா அவரு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இருந்தாலும் மறுபடியும் என் மனச நான் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு என் மனசை கொடுக்க முடியாது, ஆனா என் சொத்துல எவ்வளவு வேணாலும் கொடுக்கறேன். இது பாருங்க, பிளாங்க் செக், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க.
2: நோ, எனக்கு காசு பணம் பெருசு இல்ல, காதல் தான் பெருசு. என்னுடைய காதல் நிறைவேறதோ இல்லையோ, உங்க காதல நான் நிறைவேற்றி வைக்கிறேன் ராணி.
1: ஐயோ, எனக்கு அவர் கல்யாணத்துக்காக புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. இவர் போய் அங்க ஏதாவது கலாட்டு பண்ணி கல்யாணம் நின்று போது கூப்பிடுங்க. வேற
0: எங்கம்மா டாக்ஸி புறப்பட்டுருச்சம்மா?
1: இல்லங்க, எப்படி ஸ்டாப் பண்ணி ஆகணும். வாங்க.
2: என்ன, ரெண்டு பேரும் பேந்த பேந்த முழிக்கிறீங்க?
3: அதாவது ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு என்னைக்குமே வேவு பாக்குற புத்தி இருக்கும்.
2: இத்தனை நாளா அவன உயிருக்கு உயிரா காதலிக்கதான் நடிச்சிட்டு இருந்தல, இப்ப திடீர்னு நம்ம செக்க நீட்டு வந்து நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, என் மேல சந்தேகம் வந்துராது.
3: அது மட்டும் இல்ல, நான் அவன் காலை புடிச்சுக்கிட்டு, சார் லட்சுமிக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கை கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்ச போறேன். இதை அந்த பொண்ணு லட்சுமி பார்த்தான்னு வச்சுக்கோ.
2: நாம காதலிக்கலன்னு தெரிஞ்சு கூட நம்ம காதலுக்காக அடுத்தவன் காலையெல்லாம் போய் பிடிக்கிறானே அப்படின்னு என் மேல சிம்பத்தி வந்து, என்னங்க நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பாராத திருப்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
3: அப்படி இல்லைனாலும் பழையபடி அவ நம்ம கிட்ட செக்க நீட்ட போறா, அதுல எத்தனை லட்சம் ஃபில்அப் பண்ணாலும் அவ அப்செக்ஷன் பண்ண போறது இல்ல. இதான் நம்ம ஃபைனல் டச்சு.
4: ஆனா அதெல்லாம் சரியப்பா, அந்த பொண்ணு எங்கேயும் அங்க பேலஸ்ல இருக்கா, நீ இங்க போய் இந்த ஆள் கால் விழுந்தா அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்?
3: ஸ்டூபிட் ஸ்டூபிட். பின்னால பார், கார் நம்மள ஃபாலோ பண்ணுதா?
5: இப்ப நம்ம எங்க போறோம்?
0: ஊருக்கு போறோம் பாட்டி.
5: ஏண்டா, உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? நாளைக்கு உனக்கும் பரோடா ராஜகுமாரிக்கும் கல்யாணம் சொல்லிட்டு தாலி எல்லாம் வாங்கியாந்து வச்சுட்டு இப்ப திடீர்னு ஊருக்கு போலாங்கிறிய?
0: பாட்டி, நான் கல்யாணம் நிச்சயம் பண்ணது தாலி வாங்கினது எல்லாமே பரோடா ராஜகுமாரிக்காக இல்ல, நம்ம லட்சுமிக்காக தான்.
5: லட்சுமிக்காகவா?
0: ஆமா பாட்டி.
5: நான் நம்ப மாட்டேன். கை கேட்டினது வாய் கேட்கலான்ற அங்கலாப்புல நீ ஏதேதோ கதை சொல்ற.
0: 15-20 நாளைக்கு முன்னாலேயே கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்திருந்தேன். கல்யாண நகை செய்யறதுக்காகவும் துணி தைக்கிறதுக்காகவும் லட்சுமியோட வளையல் ஜாக்கெட் எல்லாம் நான் தான் அளவு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போனேன்.
5: ஏண்டா வெங்கட்டு, இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு யாருக்கும் சொல்லாம ஒரு கிளம்புறதுக்கு உனக்கு மனசு எப்படிடா வந்தது? லட்சுமி கிட்ட இதெல்லாம் காட்டுவோம், அவ கண்டிப்பா நம்புவா.
0: இல்ல பாட்டி, காதல்ங்கிறது ரெண்டு பேரும் மனப்பூர்வமா உணர வேண்டியது. ஆதாரம் எல்லாம் காமிச்சோம்னா அதை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, விதைச்சதுதான் கிடைக்கும், விதிச்சதுதான் நடக்கும். லட்சுமி என்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோனு வாய் விட்டு கேட்டப்போ நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு அவகிட்ட வாயை திறந்து பேச முடியாத சூழ்நிலையா. ஆண்டவனா பாட்டி, பாட்டி என்னாச்சு பாட்டி?
5: என் நெஞ்சு பட பட நடிக்குது, தலை கிருகிரன் சுத்துது. அதோ அந்த கடையில சோடா கிடைக்கும், ஒண்ணு வாங்கிட்டு வா. ஐயோ அம்மா.
6: மாட்டேன், நான் இது எல்லாம் லட்சுமி கிட்ட காட்டி எல்லாம் உண்மையும் சொல்ல போறேன்.
2: உன்ன கோலம் பண்ண போறேன் இல்லையா பாரு. எங்க பாட்டி கோச்சிட்டு போறாங்க, அவங்களை எப்படியா குடிக்கணும், அவ்வளவுதானே? நீ நம்ம ராக்கெட்ல உட்காரு, ஒரே அமுத்த அமுத்துறேன் பாரு. ஏய்
5: இல்ல, நான்
2: குடுபடியா.

0: பாட்டி, பாட்டி, என்ன என்ன பிரச்சனை? பாட்டி, பிரதர் நினைக்கிறது கரெக்ட்.
1: அந்த பொண்ணு கிட்ட காட்டி அவ ஓகேன்னுட்டானா பரவாயில்ல. அந்த பொண்ணு நம்பலேன்னு வச்சுக்க.
0: பிரதர் ஹார்ட் ரொம்ப ஹர்ட் ஆயிடும்.
2: போடாங்க,
0: நட போலாம். வர மாட்டாமே.
1: ஓகே பிரதர்.
3: உழைத்து வாழ வேண்டும்.
4: சார், லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார், தயவு செஞ்சு லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க சார். அவளை கைவிட்டாதீங்க சார்.
5: நீ வேலைக்காரியா இருக்கும் போதே உன்னதான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்ட. நீ ராணின்னு தெரிஞ்சதும் இனிமே சொன்னா நம்பியோ இல்லையோன்ற பயத்துல யாருக்கும் சொல்லாம பொறுப்பட்டாமா.
4: அந்த பொண்ண வாழ வைங்க சார், லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க.
0: போதும்பா.
6: என்னாச்சு, பண்ணல் கட்சி சூப்பரா இருக்கட்டாச்சா?
0: ஓ, மேல பாரு. ஃபைனல் டச். நீ அந்த ஆளை காலை பிடிச்சதுல பாக்ஸ் ஓபன் ஆகி அந்த அம்மா ஹார்ட்ட டச் பண்ணிடுச்சுடா.
5: சார்,
6: ராணி
5: எடுத்த லட்சத்தை நிறைவேற்றணுங்கிறது எல்லாராலையும் முடியாது. உங்க ஒருத்தரால தான் முடியும். எனக்கு அவர் கிடைச்சிட்டாரு, அது போதும். இந்தாங்க பிளாங்க் செக். என் சொத்து மொத்தத்தையும் வேணாலும் எடுத்துக்கங்க. ப்ளீஸ் சார், வாங்கிங்க.
0: ஏமா ராணி, என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஆளு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காரு. ரெண்டு காதல் உள்ளத்தை ஒன்னா சேர்த்து வச்சிருக்காரு. அத போய் காசு கொடுத்து கேவலப்படுத்த பாக்குறீங்களா? அது இல்லீங்க. நான் இன்னும் முடிக்கல பிரதர். மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அதுக்காக நம்ம அவருக்கு என்ன காசா கொடுத்தோம்? நோ, ஹிஸ்டரியில பேர்ல கொடுத்துருக்கோம். அது மாதிரி நீங்க உங்க வாழ்க்கை பூரா இவருடைய பேரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அது போதும். திஸ் இஸ் டூ பேட். டேய் கண்ணா, நீ நின்னுக்கற.
3: வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி.
7: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திராணி மூவிஸ் வழங்கிய ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்பட ஒலிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் கே பாக்கியராஜ், மீனா, விஜயகுமார், ஜனகராஜ், நிர்மலா அம்மாள், சி ஆர் சரஸ்வதி, சுரபி, லிவிங்ஸ்டன், சார்லி, குமரிமுத்து, நளினிகாந்த் மற்றும் பலர். இசை இளையராஜா. கதை இயக்கம் கே பாக்கியராஜ். அமைப்பில் உதவி ஆர் சுரேஷ்குமார். வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக

கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:03. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பாட்டு புதிர் விளையாட போகிறோம். நிகழ்ச்சியை முதன்முறை கேட்குறீங்கன்னா, பாட்டு புதிர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாடலோட சரணத்தில் இருக்கிற வரியை நான் சொல்லுவேன், அந்த பாடலோட முதல் வரி என்னென்னு நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டை நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
5: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
6: தாளம் திரைப்படத்திற்காக

0: எல் மகராஜன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் அது. ஏ ஆர் ரேமான் இசையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதையர் விளையாட போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டீங்க.
0: உங்களுக்கான பாடல் வழி சொல்லலாங்களா?
1: ஐயா, பழைய பாடல் கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்குயா.
0: அப்படிங்களா, இதுவும் பழைய பாடல் தான், முயற்சி பண்ணி பாருங்க.
1: ஐயா,
0: முயற்சி பண்ணி பாருங்க, இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கானு. கரை முழுதும் உந்தன் சுவடுகளா, அழை முழுதும் உந்தன் புன்னகையா, காகிதம் என்மேல் பறந்ததும் அது கவிதை நூல் என மாறியது.
1: ஐயா, கவிதை அரங்கேற பாடல்யா?
0: அந்த பாடல் இல்லைங்கய்யா. ரொம்ப நன்றி அழைத்ததற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம். பொன்னேரி ஜகடையில இருந்து களி நம்ம பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான பாடல் வரி சொல்லலாமா?
2: தெரியும் எனக்கு, நாய்க்கு படம்.
0: அப்படிங்களா,
2: பாட்டு. எதிரி குதித்தேன், வானம் இருக்கது பாதங்கள் இரண்டும் பறவையான.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.

0: 102.3 பாத்துக்கு தான்
1: 102.3 பாத்துக்கு இதான்.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
4: நேரம் 4:20. நீங்க கேட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில பாட்டு புதிர் விளையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கமா? உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா? நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும்.
5: புது படம் சார்?
4: ரொம்ப புது படம் இல்லை, ரொம்ப பழைய படமும் இல்லை. இது 2000s வந்த படம். அப்படிங்களா? சரி, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: காஞ்சிபுரம், கோவிந்தராஜன்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா இல்லை பாடல் வரி கேட்டீங்களா?
1: இல்லை, சொல்லுங்க சொல்லுங்க.
0: நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும்.
1: எந்த வருஷம் வந்தது தெரியுங்களா?
0: 2014.
1: பேசும், சரி வாய் அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுங்க ஐயா.
0: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி பாட்டு புதிர் விளையாடி இருக்கீங்களா?
2: இல்லை சார். என்ன கேள்வி சார்?
0: அப்படிங்களா, நான் ஒரு பாடலோட சரணத்திலிருந்து வரி சொல்லுவேன், நீங்க முதல் வரி என்னன்னு
2: சொல்லணும்.
0: நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும்.
2: நான் பேசாத
0: மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும். இது 2014 வந்து படம. இது இசையமைப்பாளர் வந்து நிவாஸ் கே பிரசன்னா. இப்போ இந்த பைசன் காலமாடான் படத்துல ஃபேமஸா மியூசிக்லாம் பண்ணாரே அவரோட படம்.
2: சூப்பர் சார். இந்த பாட்டு வந்து பாட்டு,
0: அதே பாட்டு தான். ரொம்ப நன்றி. நீ ரொம்ப சரியா சொன்னாரு. வாங்களும் நாங்களும் நம்மளும் கேட்கலாம் அதே பாடல்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கு என்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கு என்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேரம் 4:30. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை முதன்முறை கேட்குறீங்கன்னா, பாட்டு புதிர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிரபலமான பாடலோட சரணத்தில் இருக்கிற வரியை நான் சொல்லுவேன். அந்த பாடலோட முதல் வரி, அதாவது அந்த என்ன பாடல் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டு நீங்கள் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கோங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார், நான் ரதி பாலாஜி பேசுறேன் சார்.
0: எப்படிமா இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்களுக்கான பாடல் வரி சொல்லலாமா?
1: பழைய பாட்டா சொல்லுங்க சார், புது பாட்டுலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம்.
0: ஏமா,
1: பழைய பாட்டா சொல்லுங்க, நாங்களாம் ஓல்ட் இஸ் கோல்டு.
0: சரி, முயற்சி பண்ணுங்க. அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நானுவேன், கண்ணாடி முன் நின்று பார்த்து
1: கொண்டேன்.
0: உடனே சொல்லிட்டா எப்படி? ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. கரெக்ட் கரெக்ட் தான், நீங்க சொன்னா கரெக்ட் தான். நன்றிமா.
2: தகதகதகதென தென தென நகநகநகதகதகதான தான தான திகிட திகிட தகின தான தக்ரதான.

பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.

0: பாட்டுப்புதூர் நிகழ்ச்சியில் கடைசியாக வந்த நேயர் படம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் ஆனால் பழைய பாட்டும் கேட்டாங்க, ஆனால் கரெக்டாக சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்களுக்கான பாடல் வந்து சொல்லாமா?
1: சொல்லுங்க.
0: என் தாயை போல ஒரு பெண்ணை தேடி உனை கண்டு கொண்டேன், என் தந்தை தோழன் ஒன்றான ஆணை நான் கண்டு கொண்டேன். உங்கள் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க, ஃபோனில் மட்டும் பேசுங்க, நான் பேசுகிறது எனக்கே கேட்குது.
1: ஆ, கொஞ்சம் கொஸ்டன்
0: பாடல் கேட்டிங்களா?
1: இருங்க கொஞ்சம் இருங்க. ஆ சொல்லுங்க. இப்போ
0: பாடல் வரி கேட்டிங்களா?
1: நார்மலாக சொல்லுங்க.
0: என் தாயை போல ஒரு பெண்ணை தேடி உனை கண்டு கொண்டேன், என் தந்தை தோழன் ஒன்றான ஆணை நான் கண்டு கொண்டேன். இது இளையராஜா இசையில் வந்த பாடல்.
1: எது?
0: இளையராஜா இசையில் வந்த பாடல்.
1: இளையராஜாவா? 80s வந்த பாட்டா?
0: நீங்கள் இப்படி நான் க்ளூ கொடுத்துட்டே இருந்தால் கண்டுபிடிச்சிருவீங்க. தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
1: ஆ சரி,
0: நன்றி.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஐயா கேக்குதுங்களா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோபுரத்திரம் திருத்தென்கூடு திட்டை.
0: உங்க பேரு?
1: திருத்தன் கோபுரத்திரம்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா?
1: சொல்லுங்க.
0: என் தாயை போல ஒரு பெண்ணை தேடி உனை கண்டு கொண்டேன், என் தந்தை தோழன் ஒன்றான ஆணை நான் கண்டு கொண்டேன். உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாடல் பாடுவேன்? நல்ல பாடல் தான், ஆனால் அந்த பாடல் இல்லை. தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
2: சார் திருநெல்வேலி கணபதி. சார்
0: பாடல் வரி கேட்டீங்களா? சார்
2: கேட்டேன், எனக்கோசம் வெயிட் பண்றேன்.
0: பண்ணுங்க சார்.
2: சார்
0: பாடல் வரி கேட்டீங்களா இல்ல இன்னொரு வாட்டி சொல்லுங்களா?
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். அதான் சார் சொல்லுங்க.
0: சரிங்க. என் தாயை போல ஒரு பெண்ணை தேடி உனை கண்டு கொண்டேன், என் தந்தை தோழன் ஒன்றான ஆணை நான் கண்டு கொண்டேன்.
2: தாயும் கோயிலும்
0: இல்லைங்க. அந்த பாட்டில நல்ல முயற்சி. நன்றி.
2: ஓகே ஓகே. நன்றி சார்.

0: நேரம் 4:48. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்க சார், நான் பேசுறது எனக்கு கேக்குது. உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா?
1: சொல்லுங்க சார்.
0: உனது பெரிய படத்தால் அறையின் சுவரை மறைத்து விடவா, நிலவின் ஒளியில் மின்னும் முகத்தை விரலை நீட்டி தொடவா.
1: சார் தெரியலங்களே சார்.
0: அப்படிங்களா, சரி ஓகே, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே சார்,
0: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நீங்களும் பாட்டு புதிர் என்னோட விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, வெளியூர் நேயர்கள் 0444 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: நுங்கம்பாக்கம் டாக்மெண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறையா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா இல்ல பாடல் வரி கேட்டீங்களா?
2: பழைய பாட்டா சொல்லுங்க சார். எம்ஜிஆர் படமா?
0: பழைய பாட்டா சொல்லுங்களா?
2: அது எம்ஜிஆர் படமா?
0: அதுவும் எம்ஜிஆர் படமா சொல்லணுங்களா? அந்த பாடல் எனக்கு தெரியணுமே.
2: சரி,
0: தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பெரும்பாக்கம் வனஜா.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா இல்ல கேட்டீங்களா? உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா? உனது பெரிய படத்தால் அறையின் சுவரை மறைத்து விடவா, நிலவில் ஒளியில் முகத்தை விரலை நீட்டி தொடவா. உனது பெரிய படத்தால் அறையின் சுவரை மறைத்து விடவா, நிலவின் ஒளியில் மின்னும் முகத்தை விரலை நீட்டி தொடவா. நீங்க கேக்குறீங்களா சொல்றீங்களா?
3: நினைக்கிறேன்
0: நல்ல முயற்சி, ஆனா அந்த பாட்டு தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ, சூரிய டெலிகாஸ்ட் சார், அடையார்ல.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா சார் இல்ல பாடல் வரி கேட்டீங்களா?
2: ஒரு பழைய பாட்டா சொல்லுங்க சார்.
0: பழைய பாட்டாவா? சரி. ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் நினைவால் இணைந்திருப்பேன், அதை இறப்பினிலும் மறு பிறப்பினிலும் என்றும்
2: நினைத்திருப்பேன்.
0: சரிங்க, நன்றி. நிறைய நேயர்கள் முயற்சி செய்த அந்த பாடல் என்னன்னு கேட்கலாம்.

0: தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கு என்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கு என்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நேர்கள் இதுவரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். இணைந்திருங்கள், இது விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுள்ள அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தாவேக்க அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக்க ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: o'clock, 3 minutes ஆயிட்டிருக்கு. Happy evening to all. நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூந்தென்றல்ல ஒரு செம்ம டாபிக், கொஞ்சம் நாஸ்டால்ஜிக்கா ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு டாபிக் தான். எஸ், உங்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா, நேரம் கிடைச்சா, வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு நாளுக்கு திரும்பவும் போவீங்க? திரும்பி டைம் டிராவல் பண்ணா, டைம் டிராவல் பண்ணி எங்க போவீங்க, எந்த நாள்ல போய் நீங்க இருப்பீங்க, அந்த நாளை மறுபடியும் முழுமையா செரிஷ் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படின்னு ஒரு நாள் இருக்கும் இல்லையா உங்க வாழ்க்கையில? சோ அந்த நாளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க என்ன பண்ணணும்னா, 2952030353 2838871 இந்த நம்பருக்கு நீங்க வந்து எந்த நாள் அப்படின்றத மறக்காம என் கூட ஷேர் பண்ணலாம், டயல் பண்ணி. அண்ட் இதை பேஸ் பண்ணி நான் போஸ்ட் போட்டிருக்கேன் விவித் பாரதி 102.3 எஸ் ஃபேஸ்புக்ல. ஸோ அங்க போயிட்டு நீங்க அழகா கமெண்ட் பண்ணலாம். நானும் ஈகரா எந்த நாள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த நாளுக்காக மறுபடியும் உங்களுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், 2952030353 2838871 சில நொடிகள்ல உங்களுக்காக ஆங்கில செய்திகள் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நாம இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில நான் சொன்ன டாபிக்ல வில்லாவறியா பேசலாம்.
1: This is Akashvani, the news read by Naresh Magu. Prime Minister Narendra Modi today inaugurated and laid the foundation stone for development projects worth over 1.05 lakh crore rupees in Rajasthan, marking a major push to infrastructure, energy, transport and employment generation in the state. During his day-long visit, the Prime Minister inaugurated the new terminal building at Jodhpur Airport. Thereafter, he dedicated the country's most modern greenfield refinery-cum-petrochemical complex to the nation in Pachpadra in Balotara district. He also inspected the refinery's state-of-the-art control room, interacted with the engineers and technical experts, flagged off fuel tankers, and virtually laid the foundation stone for Jaipur Metro Phase 3. I beg your pardon, Phase 2. A greenfield refinery is an industrial processing plant for oil, gas or minerals built from scratch on undeveloped clean land. Addressing the program, Prime Minister Modi said the conflict in West Asia had triggered the biggest energy crisis of the 21st century, but India successfully overcame the challenge through timely decisions, effective diplomacy and prudent management of national resources.
2: हमने संकट शुरू होते ही रिफाइनरीज के सामर्थ्य पर फोकस किया. औद्योगिक काम के लिए जो गैस बनती थी उसकी जगह रिफाइनरीज को रसोई गैस एलपीजी बनाने के लिए कहा गया और 7 दिनों के भीतर भीतर एलपीजी के उत्पादन में बढ़ोतरी हुई. पहले जो 35,000 मैट्रिक टन एलपीजी का उत्पादन देश में होता था, संकट के दौरान वो 54,000 मैट्रिक टन बढ़ गया.
1: The monsoon session of parliament will commence on the 20th of this month. It will continue till the 13th of next month. Parliamentary Affairs Minister Kiran Rijiju today informed that President Draupadi Murmu has approved the proposal of the government to convene the session from 20th July. In a social media post, Mr. Rijiju said the session will focus on meaningful debate, discussion and decisions on issues of national importance. Defence Minister Rajnath Singh today highlighted India's significant

0: progress in manufacturing and technology, saying the country's defense exports have reached a record of over 38,000 crore rupees. Addressing an event organized by a private media organization in New Delhi, Mr. Singh said the sharp rise from 686 crore rupees in the financial year 2013-14 reflects an almost 57-fold increase and underlines growing global confidence in Make in India defense platforms. The defense minister said annual defense production has also touched an all-time high of over 1,78,000 crore rupees in the financial year 2025-26, nearly three times the level recorded in 2014-15. The government has issued a notice to Telegram over widespread piracy reports. According to the official sources, the government has directed Telegram to take immediate measures against pirated films and over-the-top OTT content. Sources further said that the platform has been asked to submit the action taken report in 15 days. The move aims to protect India's creator economy, film industry, broadcasters, OTT platforms, producers and distributors. Heavy rainfall continued to lash several parts of Maharashtra today, disrupting normal life and keeping authorities on high alert. The downpour has affected the Konkan region, including Mumbai and its suburbs, Thane, Raigad and Palghar, as well as eastern Maharashtra districts, including Gondia and Bhandara, besides parts of Dhule, Nashik and Pune. In men's cricket, the second T20 international between India and England will be played in Manchester today. The match will begin at 7 p.m. Indian time. The opening game of the five-match series was abandoned due to rain at Chesterley Street. The third match will be played in Nottingham on the 7th of July. Bristol and Southampton will host the final two matches of the T20 international series. Following this, India will take on England in a three-match ODI series. In FIFA World Cup, the round of 16 will start from today with Canada taking on Morocco in Houston, Texas tonight. The match is scheduled to begin at 10:30 p.m. Indian Standard Time. Canada reached this historic knockout stage for the first time by defeating South Africa, while Morocco advanced by eliminating the Netherlands in a penalty shootout. And that is the end of this news bulletin.
1: பேக் டு த ஸ்டுடியோ. 5 மணி 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. வாழ்க்கையில சில நாட்கள் எப்பவுமே மறக்க முடியாது, ஏன்னா அந்த நாள் அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்திருக்கும். எஸ் சில நாட்கள் மட்டும் இன்னொரு தடவை வாழ்ந்தா அந்த நாள் எப்படி இருக்கும்? இன்னும் அந்த சில நாட்களை நம்ம ஒரு சில வாய்ப்பு கிடைச்சா அந்த நாளை நம்ம நினச்சபடி மாற்றிருக்கலாமே அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு நாள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த நாளுக்கு டைம் ட்ராவல் பண்ணி போவீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட நாட்கள் இருக்கும். சந்தோஷமாக இருந்த நாட்கள், ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாமல் போன நாட்கள், ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த அவரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.

0: நிகழ்ச்சியில காலர் ரெடியா இருக்காங்க, அவங்களோட பேசிடலாமா? ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் சிவா, சொல்லுங்க.
1: நான் வந்து 1980 அதாவது 80 வந்து கிட்டத்தட்ட 6 படிக்கிறேன். அப்ப வந்து எனக்கு திடீர்னு எனக்கு இந்த பழனிக்கு வைகை டைம் போகணும்னு ஒரு கொடுத்தாங்க. எங்க அண்ணன் போறது எனக்கு கொடுத்தாங்க. அப்ப அதாவது ஊர் எல்லாம் ஜாலியா இந்த லாரியில போனாங்க பாருங்க, அதை கூட்டு போனாங்க. அது எனக்கு அங்க அந்த மிருக அதுல மிருக இந்த வைகை டைம்ல மிருக சேவை.
0: அப்படியே 6வது படிக்கிற அந்த நாளுக்கு திரும்பி போகணும் உங்களுக்கு.
1: ஆமா, அதாவது அது பொங்கல், அதாவது பொங்கல் மறுநாள்.
0: ஓகே ஓகே ஓகே.
1: அது இன்னும் எனக்கு அந்த நாள் இன்னும் எனக்கு அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. அந்த வைகை டைம் பார்த்தது, அவங்க கூட போய் அந்த 10 பேர் கூட போனது, என்ன அவங்க பார்த்து பார்த்து கூட கூட்டு போனது, எனக்கு சின்ன வயசுனால பார்த்து கூட்டு போனாங்க. அந்த அவ்வளவு ஜாலியா இருந்தது, அது இன்னும் மறக்க. அந்த நகை சன்மாதனை குளிச்சு குளிச்சது அதெல்லாம் மறக்க
0: முடியாது. இணைப்புல வந்ததுக்கு நன்றி, நன்றி. எஸ் அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். ஹலோ
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பெருமாள்பட்டிலிருந்து ஜெயலட்சுமி.
0: சொல்லுங்க ஜெயலட்சுமி, எந்த நாளுக்கு உங்க வாழ்க்கையில திரும்பவும் உங்களுக்கு டைம் டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு?
2: என் பேரன் பிறந்த நாள் தான்.
0: சூப்பர். அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்து?

0: குழந்தை கையில வாங்கினப்ப.
1: ஐயோ சொல்ல முடியுமா அந்த சந்தோஷத்தை. ஜூலை 29 பர்த்டே.
0: ஓகே, அந்த அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்களா? ஓகே, அந்த அந்த டைம் அந்த டூருக்கு போன அந்த பீரியட் மட்டும் தானா, வேற எந்த பீரியட்க்கும் போகணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு?
2: இல்ல மேடம், அதான் மேடம் போன அந்த இது இன்னும் எனக்கு மனசுல இருக்கு மேடம்.
0: ஓகே ஆனந்த், நன்றி நன்றி. அண்ட் அடுத்த லிசனர், ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்.
3: நான் கார்த்திக் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க கார்த்திக்.
3: நான் திங்க ஸ்கூல் டேஸ் தான் மேடம்.
0: எல்லாருக்கும் ஸ்கூல் டேஸ் தான் இல்ல? சொல்லுங்க முத்துமாரி, வாழ்க்கையில உங்களுக்கு எந்த நாளுக்கு திரும்பி போகணும்? தாத்தா பாட்டி கூட இருந்த காலம் இல்ல, வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு காலம் அது இல்ல? ஓகே முத்துமாரி, ரொம்ப மிஸ் பண்றீங்க போல உங்க தாத்தா பாட்டிய இல்ல?
1: நம்ம தப்பே செஞ்சாலும் அவங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டாங்க
0: நிச்சயமா.
1: அப்பா அம்மா கிட்ட கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா அடிச்சா
0: விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, எல்லாருக்குமே என்னமோ தெரியல அந்த ஸ்கூல் டைமுக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசை. எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைமுக்கு போகணும், ஒரு வாட்டி காலேஜ் டைமுக்கு போகணும் அப்படின்லாம் தோணும். ஹலோ வணக்கம், ஹலோ ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம். சொல்லுங்க கலா, டக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்கூல் தானா? எந்த கிளாஸ்க்கு போகணும்?
1: ஹலோ
0: வணக்கம், ஹலோ வணக்கம்,
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: நாங்க உத்தரமேர்ல இருந்து காஞ்சனா பேசுறோம் மேடம்.
0: சொல்லுங்க காஞ்சனா.
4: மேடம், ஆத்துல முதல் தண்ணி வருதுங்களா மேடம்?
0: ஆமா,
4: அதுல போய் முதல் முதல்ல நாங்க காலை வைப்போம் மேடம்.
0: அது சம்ம ஃபீல் இல்ல?
4: ஆமா மேடம்,
0: அப்படி ஒரு மாதிரி சரியான ஃபீலா இருந்திருக்கும், என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. நன்றிமா.
4: ஆமா மேடம்,
0: நன்றி. ஏகப்பட்ட மெமரிஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் போல. இன்னும் நிறைய விஷயங்கள் மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப நமக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, உனக்காக வாழ நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டை கண்டிப்பா நம்ம இந்த மொமெண்ட்ல கேட்டே ஆகணும். வாங்க கேட்கலாம்.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: 51 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தருமே வந்து எந்த காலகட்டத்துக்கு போவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் டைம் ட்ராவல் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் குழந்தை பருவத்துக்கு போகிறதுக்கு தான் அத்தனை பேருக்குமே ஆசை. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு எந்த கவலையுமே இருக்காது, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் நம்ம தாத்தா பாட்டியும் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்த காலகட்டம் அப்படின்றதுனால அதையும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில லிஸ்னஸ் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாமா? ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க மாலினி தேவி.
1: குழந்தை பருவத்தை சொல்லி சொல்லி கொஞ்சம் ரொம்ப எமோஷன் ஆயிட்டு போச்சு.
0: ஓகே,
1: அடுத்த கட்டத்தை போய் யோசிக்கிறோம். யோசிச்சேன்னா ஏன்னா படிப்பு முடிஞ்ச உடனே, பிளஸ் டூ முடிஞ்ச உடனே நாங்களா உழைச்சி நல்ல அழகா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து எங்கனாலும் போறது, சினிமாவுக்கு போறது,

0: வாங்கி பண்றதுலாம் அது இப்ப நம்மளுக்கு கிடைக்கலையா, அப்ப எவ்வளவு நல்லா இருக்கும்.
1: ஆமா,
0: அந்த கோயில்ல திருவிழாவாக ஒரே அரட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கும்.
1: வெளியில சுத்தின அந்த காலகட்டத்துக்கு போகணும் அப்படின்றீங்க. அதுவுமே ஒரு நல்ல ஃபன் ஃபில்லிங்கான டைம் தான். நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னது அத்தனையும் நான் ஒத்துக்கிறேன். நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு.
0: நன்றி.
1: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சொல்லுங்க. ஆனா அந்த வாலிப வயசுக்கு போ இல்ல என்ஜாய் நான் நிறைய வேஸ்ட்
1: பண்ணிட்டேன்.
2: அத வந்து நான் திருப்பி பெறணும்.
1: ஓகே, அங்க மிஸ் பண்ணதெல்லாம் நம்ம விட்டதெல்லாம் பிடிச்சிரணும் அப்படின்றீங்க.
2: ஆமா, சிறப்பு மொத்தத்தையும் பிடிச்சு
1: போடுறோம். ஓகே ஓகே ஓகே ஓகே, சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. என்னென்ன சொல்றாங்க பாருங்க, அப்படிதான் இருக்கு நம்ம மக்கள் சொல்றது எல்லாமே. ஹலோ வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீல கொடமாட்ட பத்திமா.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள் இருந்தா மகிழ்ச்சியான நாள்னு சொன்னா 1-7-1968 காரணம் அன்னைக்கு அரசு படியில் சேர்ந்தேன். முதல் மாத ஊதியமும் அன்னைக்குதான் வாங்கினா.
1: ஓகே ஓகே, முதல் மாச சம்பளம் வாங்கின அந்த நாள். ஓகே சூப்பர், நன்றி நன்றி நன்றி.
4: எனக்கு வந்து இந்த 10 வயசுக்குள்ள அப்பதான் துள்ளி கிழிஞ்சி பாடி ஆடி ஓடின காலம், அந்த காலத்துக்கு தான் போக முடியும்.
1: ஏன்னா
4: 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வீட்டுக்கு எதிரிலே ஸ்கூல்ல, ஊர்ல இருந்ததை விட வீட்டுல இருந்ததுதான் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு எல்லாம் அங்கெல்லாம் போனோம்னா அப்படி ஒரு ஜாலியா, அந்த லைஃப் எல்லாம் திருப்பி வருமா எப்போ வரும்னு தெரியல.
1: அதான், ஒன்ஸ் போனா போனதுதான், திரும்பி வராது. நம்ம ஜஸ்ட் இன்னைக்கு வந்து டைம் டிராவல் பண்ண வச்சிட்டு இருக்கோம் எல்லாரையும். ஓகேங்களா?
4: நிலா காலம், அந்த பொற்காலம் எல்லாம் இப்ப
1: வரவே வராது. நன்றிமா,
4: ஞாபகப்படுத்திக்கிறோம் அதெல்லாம்.
1: நிச்சயமா நிச்சயமா.
4: தேங்க்யூ மேம், சூப்பர்.
1: தேங்க்யூ,
4: நன்றிங்க மேம்.
1: ஏ சான்ஸ் மணி 25 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட லிசனர்ஸ் எல்லாருமே என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுடலாமா? பிரபாகரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட தேவைகளை நமக்கு வேண்டியவங்க பார்த்து பார்த்து செஞ்சு வைப்பாங்க, என்னோட குழந்தை பருவத்துக்கு தான் போகணும், ஏன்னா எந்த கவலையும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சூதுவாது இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொன்னியன் வேடு வண்ணை கணேசன் அவரும் அதான் சொல்லியிருக்காரு. என்னோட பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு தான் நான் திரும்பி போவேன் அப்படின்னு. அப்போ தான் நம்ம அம்மா அப்பா ரொம்ப கிட்ட ரொம்ப பாசமான இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்ஸா ஹரிஹரனும் வந்து நான் பள்ளி படித்த நாட்களுக்கு தான் போவேன் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் அவங்க வந்து குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க. கலில் அகமதுக்கு வந்து அவர் சின்ன வயசுக்கு போய் அவங்களோட ஆசிரியர்கள் எல்லாருக்குமே மதிப்போடு இருந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மறுபடியும் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எஸ், அடுத்ததா எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்தோனி ராஜும் ஸ்கூல் டேஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு தெரியுது. நான் இன்னும் எக்ஸைட்டிங்கான ஆன்சர்ஸ் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். தியோட வாய்ஸில் கட்டு பயலே கொஞ்சி போடா என்ன ஒரு வாட்டி சாங் கேட்கலாமா?

லோக்கல் வித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: ஸ்டுடியோ 31 மினிட்ஸ் ஆயிட்டிருக்க. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க பூந்தென்றல் சுபாஷினி கூட. இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்சா வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருந்த ஒரு நாளுக்கு திரும்பி போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த நாளை மறுபடியும் வாழ்ந்து பார்க்கணும். அண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு சில முடிவுகளை நம்ம தப்பா எடுத்திருக்கலாம், அதை சரி பண்றதுக்கான அந்த நாளை நம்ம தேடி போகலாம் அப்படின்லாம் நமக்கு நிறைய தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு நம்ம வந்து பூந்தென்றல் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து டைம் டிராவல் அப்படின்னு சொன்னதுமே நம்ம இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா எல்லாருமே வந்து கவலைகளே இல்லாத அந்த பள்ளி பருவத்துக்கு மட்டும் போகணும் அப்படின்றது நிறைய பேரோட கருத்தா இருக்கு. எஸ், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் கோவூர் லவ்லி மேடம்.
0: கோவூர்ல இருந்து
1: லவ்லி.
0: லவ்லி.

0: ஓகே சொல்லுங்க லவ்லி.
1: மேடம் முதல் முதல்ல என்னுடைய தருணம் என்னுடைய வைஃப் பார்த்துதான்.
0: ஓகே ஸ்பெஷல் மொமெண்ட் இல்லையா, நம்மளோட சோல் வந்து சோல் மேட்ட வந்து நேர்ல பாக்குறது நிஜமாவே ஸ்பெஷல் மொமெண்ட்
1: தான்.
0: ஓகே உங்க பேர் மாதிரியே உங்களோட தாட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு லவ்லி. தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி நன்றி. வாவ் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல வச்சிருவாங்க. சோ அப்படி ஒருத்தர் தான் போல இவரு. ஹலோ வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் சுவாசிவா. நான் சிங்கச்சோழன் சென்னை ஆர்கேல இருந்து
0: பேசுறேன். ஆஃப்டர் தி லாங் டைம் சிங்கச்சோழன், மச் ஹாப்பி டு ஹியர் யூ. சொல்லுங்க.
2: ரொம்ப நல்லா இருக்கு உங்க ஷோ மாதிரி நல்லா இருக்கு. நானும்
0: அச்சோ என்ன எல்லாரும் சொல்லி வச்சுட்டு ஏன் ஷோ மாதிரி நல்லா இருக்கேன் ஷோ மாதிரி நல்லா இருக்கேன்னு கதை கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே.
2: எனக்கு வந்து இந்த திருமணம் ஆகாம கூட்டு குடும்பத்தில் இருந்துருப்பீங்க.
0: ஓகே
2: அந்த பருவம் வறுமைகள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது.
0: ஆமா
2: ஆனா சந்தோஷம் நிறைய இருந்தது, எந்த அழுத்தமும் இல்ல,
0: மன அழுத்தமே இல்லாத காலகட்டம்.
2: தாய் தந்தை இருந்தாங்க, அக்கா தங்க இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க, எல்லாமே கூட்டு குடும்பம். ரொம்ப அழகா ரொம்ப மகிழ்ச்சியா டிராவல் பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமா. ஒரு ஓல வீட்டுல இருந்தா கூட மகிழ்ச்சி அவ்வளவு இருந்தது. இப்ப இருக்கிற வசதிகள் வாய்ப்புகள் ஆனா சந்தோஷம் கம்மி தான்.
0: எல்லாமே இப்ப இருக்கு ஆனா நிம்மதி இருக்கான்னு கேட்டா
2: எதுவுமே இல்ல, சந்தோஷம் மட்டும் அதிகமா இருந்தது.
0: ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மை உண்மை உண்மை. சோ
2: வாழ்த்துக்கள் மேம். நன்றி.
0: அந்த ஒரு காலகட்டத்துக்கு தான் நீங்க டிராவல் பண்ணணும். நன்றி சிங்கச்சோழன். நன்றி நன்றி. ஹலோ அடுத்த லிசனர் வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க
3: மேம். டைம் டிராவல் கிடைச்சதுன்னா ஒரு தருணத்தை என்னுடைய லைஃப்ல மாத்தணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவேன்
0: மேம்.
3: நானு ரெண்டு பேருமே ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஏதோ ஒரு புரிதல்னால என்னுடைய ஃப்ரெண்டு அந்த ஒரு நாள் அப்படிங்கறது என் கூட பேசல. சரி உனக்கு தான் அவ்வளவு கெத்தா, எனக்கு அவ்வளவு கெத்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்ல நானும் பெருசா அவங்க கிட்ட போய் பேசல.
0: அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க போய் மாத்திடுவீங்க டைம் டிராவல் பண்ணி.
3: டைம் டிராவல் பண்ணி அந்த ஒரு நாள் அப்படியே லைஃப்ல எரடிகேட் பண்ணிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட சில காலம் அப்படிங்கறது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் அப்படியே டைம் டிராவல் பண்ணி அந்த ஸ்கூல் டேஸ்ல இருந்து பொண்ணா இருந்து ஜாலியா ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தையே மாத்தி அமைச்சிருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் சந்திரசேகர், நன்றி நன்றி நன்றி. எஸ் நெக்ஸ்ட் லிசனர் ஹலோ.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: வணக்கம். ஆவடியில இருந்து பாஸ்கரன்.
0: சொல்லுங்க பாஸ்கரன், எப்படி இருக்கீங்க?
4: ஸ்கூல் நாள் தான் மேடம், எட்டாவது படிக்கும் போது இந்த ஆண்டு விழால நாடகம் போட்டது, மனப்பாடம் பண்ணது, ஸ்டேஜ்ல பேசினது, அதெல்லாம் பசுமையான நினைவுகள். அந்த நாளை இந்த நாளில் காண முடியுமாங்கிற மாதிரி.
0: ஓகே யாரையாவது ரொம்ப மிஸ் பண்றீங்களா ஸ்கூல் டைம்ல?
4: ஸ்கூல் டைம்ல யாரு நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் காணும்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ரொம்ப ஃபீலிங்ஸா போயிட்டு இருக்கே. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், விவித் பாரதி.
5: நான் கிரண்ணிட்டு கண்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க கண்ணன்.
5: எனக்கு இப்ப ரீசெண்டா வந்து நான் பாத்து சோசியல் வர்க்கறதுனால என் ஆள் இருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. மறுபடியும் நான் போனேன்னா குழந்தை பருவத்தான் போன, அதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச அது தெரியாத பருவம் இல்ல.
0: ஓகே ஓடி போய் எங்க அப்பாவை இறுக்கமா கண்டுபிடிச்சிட்டு எங்க அப்பா விடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஒரு ஒரு காலம் இருக்கும்ல, அப்படியான ஒரு காலத்தை தான் நான் எதிர்பார்ப்பேன். நான் அந்த ஒரு காலத்துக்கு தான் திரும்பி போகணும்னு நினைப்பேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப பயமாவே இருக்கு. ஜஸ்ட் அப்பா கூட இருந்தா போதும் அப்படின்னு எனக்கு தோணுது இல்லை. அந்த அந்த காலகட்டத்துக்கு நான் திரும்பி போயிட்டு அப்படியே என் அப்பாவை ஹோல் பண்ணிக்கணும், அதுதான். இது எப்படின்னு தெரியல. ஹலோ வணக்கம்.
6: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: குழந்தைய கையில வாங்கினப்ப இருந்த சந்தோஷம் அந்த அனுபவம் இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு மனசுல அது ஒரு நெகிழ்வாவும் இருக்கும், இன்னமும் அத
0: மறக்க
6: முடியாத ஒரு.
0: நிச்சயமா மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த தருணம் எவ்வளவு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு.

0: நன்றி நினைப்புல வந்ததுக்கு. நன்றி நன்றி நன்றி. வாவ்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு நேயர்களும் அவ்வளோ அழகான விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கிருஷ்ணா சொல்லுங்க. கிருஷ்ணா, இளமை பருவம் எதை மிஸ் பண்ணிட்டீங்க? அது எல்லாத்தையும் நான் எப்படியாவது முடிச்சிடணுங்க, அது எல்லாத்தையும் நான் பண்ணிடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க போல.
1: ஆமா மேடம், இளமை பருவத்துல வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டேன்.
0: ஓகே,
1: அந்த டைம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
0: ஓகே,
1: எனக்கு கிடைச்சா நல்ல
0: சந்தோஷமா இருக்குமா? ஓகே கிருஷ்ணா, ஜஸ்ட் நினைச்சு மட்டும் பாத்துக்கோங்க, டைம் டிராவல் பண்றதுதான் வழி இல்லையே. எனிஹோ, நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ. எஸ், இன்னொரு லிசனர், ஹலோ வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: அடையாளம்
0: என்னுடைய
2: மகள் மூணு பேர் பாத்துக்கிட்டு ஒரே ஒரு மகள் தான் என்ன அருமையா பாத்துவா.
0: அவ்வளவுலயே
2: போறேன்னு ஆசைப்படுறேன் மேடம்.
0: சூப்பர். இது நான் கேட்ட கேள்வியிலே இல்லையே, வித்தியாசமான பதிலா இருக்கேன். இனி நன்றி நன்றி. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
0: சொல்லுங்க தேவராஜ்.
3: என்னுடைய இரண்டு நண்பர்கள் வந்து ஒன்னாவதுல இருந்து நாங்க ஒரு எட்டாவது வரைக்கும் ஒன்னா படிச்ச நண்பர்கள். அவங்க ரொம்ப என் கூட ரொம்ப பாசமான நண்பர்கள். அவங்கள விட்டு தெரிஞ்சிட்டோம், தெரிஞ்சு இப்ப கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க சந்திச்சோம். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு.
0: ஓகே,
3: சந்திச்சு எங்களுக்கு எல்லாம் அவங்களே ஒரு கண்ணீர் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நாங்க
0: அவங்க கூட அந்த மிஸ் பண்ண 30 வருஷத்தையும் சேர்த்து வச்சு வாழ்ந்துடணும்.
3: ஆமா, 8 வருஷம் இப்படி இருந்தோமே, அப்படி இருந்தோம், அங்க போனோம், மாங்க அடிச்சோம், அது பொண்ணு நாங்க பழைய நினைவுகள்லாம் நாங்க கலந்துகிட்டோம், பேசிக்கிட்டோம், ஒரு நாள் போறாங்க, அது வந்து மறக்கவே முடியாது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி. ஹலோ ஹலோ வணக்கம்.
4: பாருங்க, அந்த நாள் வந்து இனி லைஃப்ல வராது,
0: கண்டிப்பா வராது. நீங்க சொல்லும் போது எனக்குமே நிறைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. நிஜமாவே சச்ச பிளஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அத. ஆமா, அந்த காலகட்டத்துக்கு
4: பிரியாணிக்கு சமம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இட்ஸ் சோ எமோஷனல்ங்க, எல்லாருக்குமே அப்படிதான் ஃபீல கொடுக்கும். நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நன்றி நன்றி. Lots of emotions. எப்பா எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? ஒரு டைம் ட்ராவல்னு ஜஸ்ட் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசினாலும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ எமோஷன்ஸு. இந்த எமோஷன்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அண்ட் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாட்டு காத்துட்ருக்கேன், எங்கேயும் எப்போதும் படத்துலேருந்து கோவிந்தா சாங். இந்த பாட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பைஸ் கமர்ஷியல் ப்ரோக்ராம் இருக்குது, அது தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு வந்துட்டுருக்கு. மறுபடியும் உங்களை நான் வந்து 9 மணிக்கு மீட் பண்ணுறேன், 9:15 மீட் பண்ணுறேன். டில் தென் ஸ்டே டியூன். நிறைய ப்ரோக்ராம்ஸ் அடுத்தடுத்து காத்துட்ருக்கோம், இணைந்திருங்கள்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கு என்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கு என்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். நீங்கள் கேட்கப் போகும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தசாவதாரம் திரைப்படத்திற்காக சாதனா சர்கம் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து பாடிய பாடல் ஹிமேஷ் ரேஷமியா இசையில்.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருவருள் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திற்காக கல்யாணி மேனன் ஹரிணி மற்றும் நெய்வேலி ராமலட்சுமி இணைந்து பாடிய பாடல் ஊத்தக்காடு வெங்கடசுப்பு ஐயர். வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரேமா.

பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திற்காக மனோ பாடிய பாடல். பழனி பாரதியின் வரிகளுக்கு இசை சிற்பி

பக்திமாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். தீக்ஷதரின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

சரி ச நினைபம சரிகம கணபதிம் நிப்ப நிப்பம் மாறி சரி சமசபசனி மகாகணபதிம் ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜர

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 6:30 மணிக்கான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நீதி கிடைப்பதில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நேரத்தில் பொறுப்பான வர்த்தக நடவடிக்கையை உறுதி செய்ய இ ஜாக்ரதி இணையதளம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370 அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டுமென்று போராடி உயிர்த்தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370 பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தாா்.

0: பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் மண்டகப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு அருண்ராஜ் எடுத்துரைத்தார். பொங்கல் பண்டிகையின்போது தகுதியுடைய அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் சாலை பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத இரண்டு தனி நபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாநில நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார்.
2: சமூக வலைதளங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் E20 வந்து பெட்ரோலில் கலந்து இப்போ விற்கப்படுகிறது எல்லா பெட்ரோல் பங்க்லையும். அதை பற்றி ஒரு தவறான ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு. அதை மாதிரி இன்ஜின் லைஃப் வந்து கம்மியாயிடும், மைலேஜ் கம்மியாயிடும், பாதிப்பாயிடும், வண்டிகளுக்கு பாதகம் ஏற்படும் என்ற மாதிரி ஒரு வதந்திகள் போயிட்டுருக்குது. இது முற்றிலும் தவறானவை. உண்மையாக சொல்ல போனால் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் உகந்தது. 20% நம்ம எத்தனால் கலந்தனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டேன் வந்து 95 மேல போறது. முன்னாடி 91 இருந்தது. ஒரு பெட்ரோலோட தரம் வந்து எப்படின்னா ரிசர்ச் ஆக்டன் RON நம்பர். ஸோ எவ்வளவு அதிகமா இருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த எத்தனால் கலந்ததுனால அந்த பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சுற்றுச்சூழல் 30% அதோட நட்சத்திரன் வெளியிடுறது பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கு ரொம்ப குறைஞ்சு வருது. விவசாயிகளும் பயனடைகிறாங்க.
0: நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார்.
3: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 5:30 அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்கள்

0: களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கடலூரில் இளைஞர் விளையாட்டு அரங்கத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அரவிந்த் தர்மாதிகாரி இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள துணை மின் நிலைய பணியாளர்களுக்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று திருப்பத்தூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒஸ்தி திரைப்படத்திற்காக ராகுல் நம்பியார் மற்றும் மகதி இணைந்து பாடிய பாடல். யுகபாரதியின் வரிகளுக்கு இசை எஸ் தமன்.

என் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏழாம் அறிவு திரைப்படத்திற்காக பல்ராம் மற்றும் சுஜித் சுரேசன் பாடிய பாடல். பாவிஜயின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: 102.3 பத்துக்கு இதான் 102.3 பாட்டுக்கு இதான்.
1: என் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் வினை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக தேவன் மற்றும் சின்மயி இணைந்து பாடிய பாடல். தாமரையின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் சரியா 7 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ராவணன் திரைப்படத்திற்காக பெனிதயால் பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரேமான் இசையில்.

நிகழ்ச்சியில் நடித்த பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக யோகி பி, கீர்த்தி சந்தியா, ஸ்வேதா மோகன் மற்றும் தன்வி இணைந்து பாடிய பாடல். மதன் கார்கேயின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இந்த டான்
1: டான் டான் டான்.
3: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 7:15 தமிழில் செய்திகள். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பச்பத்ராவில் 1,05,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியாக மேற்காசிய சூழல் அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த காலத்தில் இந்தியா சரியான முடிவுகளை எடுத்து தடையற்ற பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நெருக்கடியான சூழல் எழுவதற்கு முன்பும் முன்கூட்டியே திட்டமிட்டு சவால்களை சமாளித்ததாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு முன்பு 26 நாடுகளில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்ததாகவும், போர் சூழல் ஏற்பட்ட பின்பு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தமது அரசு திட்டங்களை வகித்ததாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கணிசமான அளவில் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் செய்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வளைகுடா நாடுகள் மற்றும் யுக்ரைனில் ஏற்பட்ட சண்டை காரணமாக உலகில் யூரியா உர பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறிய அவர், பல நாடுகளில் 1 மூட்டை 3,000 ரூபாய் வரை யூரியா விற்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு 1 மூட்டை 300 ரூபாய்க்கே யூரியா வழங்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை குஜராத் சென்ற பிரதமர், சனந்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி கூட மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை

0: எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். கல்லீரல் மற்றும் நீரிழிவு தொடர்பான நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று கல்லீரல் நோய் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவோரின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். உடல் பருமனால் நீரிழிவு, கல்லீரல் பெருக்கம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். நோய்களை கட்டுப்படுத்த அறிவியல் வளர்ச்சி மட்டும் போதாது என்றும், நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விஞ்ஞானபூர்வமான தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பொறியியல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திருமதி வர்த்திகா சுக்லா, கடந்த 2015 முதலே எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் மத்திய அரசு கருத்துக்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாகன உற்பத்தி நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருமதி வர்த்திகா சுக்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. காங்கோ நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் தொழில் சார்ந்த பயிற்சி, சிறப்பான செயல்பாடு, அர்ப்பணிப்பு மிக்க சேவை ஆகியவற்றுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 231 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது. பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி அளித்த புகார்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி காமினேனியின் இறுதிச் சடங்குகள் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று தொடங்கியது. 6 நடைபெறும் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மறைந்த தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஆன்மா இளைப்பாற்றலுக்கான பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் மூத்த அரசியல் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பீகார் ஆளுநர் சையத் அத்தா ஹஸ்னைன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தினர். ரஷ்ய முன்னாள் அதிபர் திரு திமித்ரி மெத்வதேவ், சீனாவின் பிரதிநிதி ஹி வே, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முஸ்தாகி உள்ளிட்டோரும் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்னர் திரு அலெக்சாண்டர் பெக்லோவ், பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள கிர்வோஸ்கி மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்கும் வகையில் ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் 72 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா விதித்துள்ள நீண்டகால தடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 10-2 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஐவேட்டா, கஜகஸ்தானின் சோஞ்சா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஒலிவியா லென்சர், ரஷ்யாவின் ஏகட்டரினா இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற

0: இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20 தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: 102.3 பாட்டுக்கு இதான்

0: திரைக்கானம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அந்த ஒரு பாடலை கேட்டோம். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக தனுஷ் ஆண்ட்ரியா மற்றும் ஐஸ்வர்யா தனுஷ் இணைந்து பாடிய பாடல் அது, செல்வராகவனின் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். நேரம் 7:30. இனி தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள வெங்கட்ராமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். தினமும் ஒருவேளை அல்லது ரெண்டு வேளை குளிக்கும் பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. குளித்து குடின்னு ஒரு பொன்மொழி இருக்கு. குளிப்பது என்பது நமது உடலை சுத்தபத்தமா வச்சுக்கிறதுக்காகவும் ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்காகவும் தாங்கிறத நாம் எல்லாரும் அறிவோம். ஆனால் நம்மில் பலரும் எதற்காக குளிக்கிறோம் என்பதை தெரிஞ்சுக்காமலேயே கடமைக்கு அல்லது கடனுக்குன்னு இந்த வேலையை செய்கிறாங்க. குளிப்பது என்பது அழுக்கு போகவா? நிச்சயம் அது மட்டும் கிடையாதான். சரி, பிறகு எதற்காக குளிக்கிறோம்னு ஒரு கேள்வி கேட்பீங்களே. குளியல் என்றால் குளிர்வித்தல்னு பொருளாம். குளிர்வித்தலே மறுவி குளியல் ஆயிடுச்சு. மனித இனத்துக்கு வரக்கூடிய நோய்களில் 75% நோய்களுக்கு காரணமே அதிகப்படியான உடல் வெப்பம்தான். இரவுல தூங்கி காலையில் எழும்போது நமது உடலில் வெப்ப கழிவுகள் தேங்கி இருக்குமா? காலை எழுந்ததும் இந்த வெப்ப கழிவை உடலில் இருந்து அகற்றுவதற்காக குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம். எல்லாருமா குளிர்ந்த நீரில் குளிக்கிறாங்க? பெரும்பாலானவர்கள் வெந்நீரைத்தான் பயன்படுத்துறாங்க.
3: ஆலங்குடி மகாஜனம் வெங்கட்ராமனையா,
2: ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை முறை குளிக்கிறீங்க? வெந்நீர்லையா பச்சை தண்ணியிலையா? வெந்நீர்ல குளிக்க வேண்டாம்ங்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், சனி நீராடுறோம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமே அப்ப மட்டும்தான் வெந்நீரை பயன்படுத்தணுமா? மற்ற நேரங்களில் குளிர்ந்த நீரைத்தான் உபயோகிக்கணுமா? குளிர்ந்த நீரையும் அப்படியே மொண்டு தலைக்கு ஊற்ற கூடாதுங்கிறாங்க. தண்ணிய முதல்ல காலில் தான் ஊத்தணுமா, பிறகு முழங்கால், இடுப்பு, நெஞ்சு பகுதி, இறுதியா தலை. ஏன் இப்படி காலிலேருந்து தான் ஆரம்பிக்கணும்? காலிலேருந்து ஊத்தினாத்தான் வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி கண் காது வழியா வெளியேறுமா. நேரடியா தலையில ஊத்தினா வெப்பம் கீழ் நோக்கி போய் வெளியேற முடியாம உடம்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குமா. நமது முன்னோர்கள் எப்படி எங்க குளிப்பாங்க தெரியுமா? அந்த காலத்திலலாம் கிணத்தாங்கரை, ஏரி, குளம், ஆத்துல தான் குளிப்பாங்க. குளத்துல படிகள் இருக்கும், ஒவ்வொரு படியா இறங்குவாங்க. காலில் இருந்து மேல் நோக்கி குளிரும், வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி இறுதியில் தலை முங்கும் போது கண் காது வழியே வெப்ப கழிவு வெளியேறிடும். குளத்துல இறங்கும் போது பெரியவர்கள் குளிக்கிறதுக்கு முன்னால உச்சந்தலைக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து தீர்த்தம் மாதிரி தெளிச்சிட்டு தான் இறங்குவாங்க. இது ஏன்? உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாது, சிரசு எப்பவும் குளிர்ச்சியா இருக்கணும். அதனால தான் உச்சியில கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டா குளத்துல இறங்கும் போது கீழிருந்து மேலாக எழும் வெப்பம் சிரசை தாக்காமல் காது வழியாக வெளியேறிடும்.
3: வெங்கட்ராமனையா,
2: முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் ஓர் அர்த்தம் உண்டுங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஈரத்துணியோடு இருப்பது நல்லது. பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரித்தால் அனைத்து நோய்களும் ஓடியே போயிடும்னு ஒரு நம்பிக்கை. புத்தி பேதலிப்பு கூட சரியாயிடும்ங்கிறாங்க. குளிக்க மிக உகந்த நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னால. குளிக்க மிகச் சிறந்த நீர் பச்சை தண்ணீர். குளித்தல் என்பது குளிர்வித்தல்னு நாம புரிஞ்சுக்கணும். உடம்பை குளிர்விக்கணும். அழுக்கை நீக்குவது மட்டுமல்ல, இயற்கை கொடுத்த இந்த உடல் மீது நமக்கு அக்கறை இருந்தால் மாற்றிக்கொள்ளணும். எதையும் ஒரு முறை வரையோடு செய்யணும். ஏனோதானோன்னு ஒரு வேலையை செய்யக்கூடாது. சுத்தம்தான் சுகம் தரும், சுத்தம்தான் சோறும்.

0: ஓடும் என்பதை மறந்துடாதீங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு மனம் பகிர்கிறார் திருமறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஞானசம்பந்தர் தமிழ் வார்த்தைகளுக்கு என்றே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கு என்று வழிமொழி திருவிராகம் என்று ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார்.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:35. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

பாட்டும் பயணமும். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில முதல் பாடல் தெகடி திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் பாடிய பாடல் இது. கபிலனின் வரிகளுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் லீலை திரைப்படத்திற்காக சதீஷ் சக்கரவர்த்தி இசையமைத்து பாடிய பாடல் இது. ஸ்ரேயா கோஷாலுடன் வாலியின் வரிகளில்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
3: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 3 திரைப்படத்திற்காக தனுஷ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் இணைந்து பாடிய பாடல், அனிருத் ரவிச்சந்தர் இசையில், தனுஷ் வரிகளில்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் பில்லா 2 திரைப்படத்திற்காக ஸ்வேதா பண்டிட் பாடிய பாடல். நாமத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக தெரிஞ்சுது அப்படின்னாராம் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாராம் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போயிட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புகிறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய் இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சுதான். வெளியில் பசுமையாக இருந்து தான், அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார், என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்களெலாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாராம். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிவிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவு தான். ஒரு ஊரில் ரெண்டு இணைபிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா, இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். திரு பிரகலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்கிரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர் தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத 2 தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தவறான தகவல்களை கூறி வருவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கல்லணையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் அதிகம் பயன்பெறும் என்ற தகவல் தவறானது என்று தெரிவித்தார். விரைவில் மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட

வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை பிரதமர் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எனக்குள் நான். பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் இணைய காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான், தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். ஆம் நேர்களே, தேடல் ஒரு தவம், தெளிவு அதில் கிடைக்கக்கூடிய வரம். அப்படி தேடலில் கிடைத்த வரம் அதை காற்றவைகளில் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் இன்றைய சிறப்பு விருந்தினர். வார வாரம் ஆர வாரம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஆக சிறந்த ஆளுமைகளின் மனப்பகிர்வுகள் நம்மோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில். அப்படி இந்த வாரம் யார்? ஓசை ஒழுங்குபடும் போது இசையாக பிறக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி இசையோடு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அந்த இசையால் ஈதல் இசைபட வாழ்தல் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இசையால் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவங்கதான் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறாங்க. தேவார இசைமணி, கலை மாமணி, திருமுறை கலாநிதி, பன்னிசை பேரறிஞர், திருமுறை ரத்தினம், இதற்கு எல்லாம் மணி மகுடம் வைத்தார் போல அண்மையில் பத்மஸ்ரீ, இத்தனை விருதுகளுக்கு சொந்தக்காரர் இன்று நம்மோடு நினைவுகளின் விழுதுகளோடு இணைய காத்திருக்கிறார். நிலையத்தார் சார்பாக அவங்களுக்கு அன்பான வணக்கமும் வரவேற்போம் ஐயா.
1: வணக்கம்.
0: இந்த நிகழ்ச்சி வந்து எனக்குள் நான், ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லும் போது இது உங்களுக்கு ஒரு புதிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த எங்களுடைய நிலையத்தோடையே இணைந்து நீங்க வந்து பணியாற்றிய உங்களுடைய பயணம் இங்கேயும் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட அதே வானொலி நிலையத்தில் ஒரு பத்மஸ்ரீ திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அப்படின்ற ஒரு பெருமையோடு இந்த நேர்காணலுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றிமா.
0: இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சாரங்க பாணி எப்படி சுவாமிநாதனா மாறினாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பூமி என்னுடைய தென்னகத்தில் இருக்கின்ற தொண்டை மண்டலம், நாம் இருக்கின்ற சென்னை, சற்றேறக்குறைய அச்சரப்பாக்கம் என்ற தலத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தொண்டை மண்டலத்தை சார்ந்த தலங்களாக விளங்குது. தேவார திருமுறையிலே நாடு வாரியாக பிரிப்பார்கள். சோழ நாடு, தொண்டை மண்டல நாடு, நடுநாடு, ஈழத்து இலங்கை, இப்படி நாடு வாரியாக பிரித்து வைத்திருப்பது தான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் என்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த பூமி இந்த தொண்டை மண்டல நாடாகிய காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலேயே இரண்டு பிரிவுகள் உண்டு. ஒரு பகுதி வைணவத்தையும் ஒரு பகுதி சிவமதத்தை சார்ந்ததாக, காரணம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்ற இடம் சிவகாஞ்சி என்றும் பெருமாள் கோயில் அமைந்திருக்கின்ற விஷ்ணு காஞ்சி என்று சொல்லுவார்கள். ஆக அந்த இரு பிரிவினரிடமே நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நாவுக்கரசு பெருமானுடைய திருவாக்கில் வருகின்ற பொழுது கல்வி கரையில்லாத காஞ்சி மாநகர் என்ற ஒரு மிகச்சிறந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். அதை படிக்கின்ற பொழுதெல்லாம் இந்த பகுதி கல்வியில் சிறந்த பகுதியாக விளங்குகிறது. உங்களுக்கு

0: எல்லாம் நமக்கு தெரியும். தஞ்சை மாவட்டத்தில் ஒரு காலத்தில் மிகுதியாக உழவு தொழில் தான், மற்ற எந்த விதமான தொழில் துறையும் இல்லாததாக இருந்தது. அப்பொழுது இந்த தொண்டை மண்டலத்திலிருந்து அரசர்கள் காலத்திலே பெண் கொடுக்கின்ற பொழுது அங்கே படிப்பறிவு குறைவானவர்கள் எல்லாம் தொழில் செய்வராக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பெண்ணை கொடுக்கின்ற பொழுது அரசர்கள் குலத்திலே ஒரு 10 குடும்பத்தை உடன் வருவதற்கு அந்த பெண் விரும்பி கேட்கின்றாள். அப்படி கேட்கின்ற போது தொண்டை மண்டலத்திலிருந்து சோழ மண்டலத்திற்கு ஒரு 10 குடும்பத்தை அந்த அரசர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். பெண்ணை கொடுக்கின்ற போது சீதனமாக கொடுப்பது என்று சொல்லுவார். என்ன காரணம் என்றால் கல்வி அவ்வளவு சிறந்தவர்கள் இல்லை, கல்வியிற்கரையில் அது காஞ்சி மாநகர இந்த பகுதி இருந்த காரணத்தினாலே அவர்கள் வந்தால் அவர்களுக்கு என்ன தகுதி நீங்கள் தருவீர்கள் என்ற ஒரு கேள்வியும் கேட்கின்ற பொழுது என்று எங்களுடைய நாட்டில் முதன்மை ஸ்தானத்தை அவர்களுக்கு அளிப்போம் என்று சொன்னார்கள். சோழ மண்டலத்தில் தொண்டை மண்டலத்தில் வந்து முதன்மை ஸ்தானம் முதன்மையார் பேரோடு விளங்குகின்றது.
1: நல்ல ஒரு விளக்கம், முதன்மையார்.
0: காரணம் அங்கே கிராமங்களிலே பட்டாமணியம் கணக்கப்பிள்ளை தஞ்சை மாவட்டத்திலே இருக்கின்ற எல்லா ஊர்களிலும் அவர்களுக்கு அத்துப்படியாக எந்தெந்த நிலங்கள் யார் யாருக்கு சொந்தமானது என்று உட்கார்ந்த வகையிலே சொல்லிவிடுவார்கள். அப்படி இந்த முதன்மை ஸ்தானத்தை அவர் வழங்கிய காரணத்தினாலே செங்குந்தர் அப்படி ஆரணி ஆற்காடு இப்படியெல்லாம் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். இது தோன்றியது காரணம் இந்த முதன்மையார் என்பது இந்த வரலாற்றை சார்ந்ததாக இருக்கின்றது. அப்படி வருகின்ற போது நாங்களெல்லாம் என்னுடைய முன்னோர்கள் திருமண் எடுக்கின்றவர்கள், வைணவத்தை சார்ந்தவர்கள். நான் முன்பு சொன்னேன் காஞ்சி மாநகரத்தில் 2 பிரிவிலே வைணவ பிரிவாக இருந்தவர்களே என்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். என்னுடைய தகப்பனார் காலம் வரை அந்த வைணவத்தை சார்ந்தே இருந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நான் சிவமதத்தை சார்ந்த தேவாரம் படிப்பதற்காக தர்மயாதீனத்துக்கு செல்லுகின்ற பொழுது அதற்கு முன்பாக திருக்கடவுரிலே ஒரு தேவார பாடசால் பிச்சைக்கட்டில் எஸ்டேட் என்பது ஒரு நிறுவனத்தால் நடத்தப்பட்டு வந்தது. அங்கே படிக்கின்ற பொழுது விட எனக்கு சாரங்கபாணி என்ற 14 வயது வரை இந்த வைணவ பேராகவே இருந்தது.
1: அப்போ நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் காஞ்சியா
0: இல்ல தொண்டை மண்டலத்தில்,
1: சோழ மண்டலம்
0: இங்கிருந்து கொடுக்கின்ற அந்த பாரம்பரியமாக அங்கே வளர்ந்து வந்த காரணத்தினாலே இப்படி எனக்கு 8 வகுப்பு படித்த பிறகு கொஞ்சம் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னுடைய தந்தையார் என்னுடைய சிற்றூர் ஆலத்தூர் என்ற ஊருக்கு அண்மையில் உள்ள திருக்கருகாவூர் என்ற ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் பாடல் பெற்ற திருத்தலத்திலே மதுரை சோமு அவர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை அவருடைய மாமனார் வீடு அந்த ஊராகும்.
1: கருகாவூர்
0: அது கூட இப்போ கருக்காவூர்னு போடுறாங்க. தஞ்சை மாவட்டத்தில் கருக்கா என்றால் இந்த நெல்லினுடைய பதர் ஒன்றுக்கும் உதவாது என்று
1: ஒரு பிரசித்தி பெற்ற தலம் கருகாவூர்.
0: வெளிப்படையாக கருக்காவூர் என்று போட கொஞ்சம் மன வருத்தத்தை தருகின்றது. இருந்தாலும் அந்த பகுதியில் வாழ்ந்த காரணத்தினாலே அவருடைய இன்னிசை கச்சேரி கேட்பதற்க என்னுடைய தந்தையார் அழைத்து வந்தார்கள். இசை நிகழ்ச்சி ஒரு 8 மணி நேரம் பாடினார். இரவு 8 மணிக்கு ஆகும். அவர் அந்த 8 மணி நேரம் குறைஞ்சு பாடுவதே கிடையாது. அப்படி ஒரு மகாவித்வான்கள் வாழ்ந்த பூமி நம்முடைய நாடு. இசை நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவரிடம் அழைத்து சென்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். அதன்படி அவர்கிட்ட கேட்கின்ற பொழுது பையனை ஒரு பாட்டு பாட சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் இளமையாக இருக்கின்ற போது ஒரு முருகனுடைய பாடல் சிந்தனை இசை மனமே இவ்வந்து கல்யாணி என்ற ராகத்திலே பாடுகின்ற ஒரு பாடல் நான் விரும்பி சென்று வயதிலே பாடுவது உண்டு. அதை பாடி கேட்டவுடன் ரொம்ப மகிழ்ந்து என்னை கையை பிடித்து அழைத்து இசை பயில்வதற்கு உனக்கு நல்ல சாரீர வளம் இருக்கின்றது, அதனாலே நல்ல இசை பயிற்சி கொடுங்கள் என்று சொன்னார்கள்.
1: அதுக்கு முன்னாடி நீங்க முறையா இசை படிக்கல?
0: இசை படிக்கல.
1: இந்த

0: நீங்கள் சொன்னீங்க வைணவத்தில் இருந்து வந்திருக்கீங்க. இந்த தேவாரம், திருவாசகம், இந்த திருமுறைகளுக்கு மேலே உங்களுக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு வந்தது, அறிமுகம் எப்படி வந்தது?
1: என்னுடைய குடும்பம் கொஞ்சம் ஒரு நடுத்தரமான குடும்பம்தான்.
0: சரி.
1: எனக்கு பின்னர் 3 சகோதரர்கள், ஆகிய கொஞ்சம் கடினமான செயல்பாடுடைய குடும்பம்தான். அப்படி பார்க்கின்ற பொழுது திருக்கடவுரிலே தங்குவதற்கு இடம், உணவு, எல்லா வசதிகளும், பள்ளிக்கூட படிப்பும் உண்டு. அதோடு சேர்த்து தேவாரமும் பயில வேண்டும் என்ற ஒரு அமைப்பு அங்கே இருந்தது.
0: அதாவது பாடசாலை.
1: பாடசாலை. என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் செலவு குறைவாக இருக்க வேண்டும், எனது சகோதரர்களை படிக்க வைக்க வேண்டும் என்றால், என்னுடைய மூத்தவனாக நான் இருக்கின்ற காரணத்தினாலே திருக்கடவுருக்கு அழைத்து சென்று அந்த தேவார பாடசாலைகளை என்னை பயில்வதற்கு பணித்தார்கள். 8ஆம் வகுப்பு முடித்த பிறகு அந்த பாடசாலையில் 5 ஆண்டுகள் பயின்றேன். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பயில வேண்டும் என்றே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அதன் பிறகு தருமபுரி ஆதீனத்திலே 25வது குருமகாசன்னிதான அவர்களுடைய காலம் அது. அவர்கள் வியாழக்கிழமை தோறும் மௌனமாக இருப்பார்கள். வாய் விட்டு பேசுவது கிடையாது, பாராயணம் செய்வது. ஆலய வழிபாடு முடிந்த பிறகு எல்லோரும் சென்று அவர்களிடம் ஆசீர்வதும், குருவாரமாக இருக்கின்ற காரணத்தில் ஆசி பெறுவது. நாங்கள் பாடசாலை மாணவர்களெல்லாம் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி சிவசிவா என்று திருநீர் வாங்கி கொள்வோம். திருஞான சம்பந்தம் அப்படி சிவமதத்தை பேரா சொல்லி சிவசிவா என்று சொல்லுவார்கள். நான் அப்பொழுதுதான் பாடசாலை சேர்ந்த காரணத்தினாலே சாரங்கபாணி சிவசிவா என்று சொன்னேன். அவர்கள் அப்படி திரும்பி என்னை பார்த்து அன்று பேச முடியவில்லை. மறுநாள் எனது ஆசிரியரை வேலாயுத உதவமற்றிகளை அழைத்து வைணவ பேரா இருக்கிறது சிவசிவா என்று சொல்கின்றான், பெயரை மாற்றம் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் என்னுடைய ஆசிரியர் சன்னிதானத்திலேயே அந்த உத்தரவாக வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த முதல் எழுத்து மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சாரங்கபாணி என்பதை சாமிநாதன் என்று அவர்கள் மாற்றி கொடுத்தார்கள்.
0: அந்த சா நெடில் அப்படி
1: நெடில் எழுத்து சொன்னார்கள். எனக்கு அதற்கு முன்பாகவே தருமபுரம் அவர்களும் வைணவத்தை சார்ந்தவர்கள் தான், பிரபலமாக வாழ்ந்தவர்கள். தருமபுரம் ஆதீனம் சுவாமிநாதன் என்ற பெயரில் வாழ்ந்தவர்கள். அவருக்கும் கோபாலகிருஷ்ணன் என்பதுதான் இளமை பெயர், கோபால் என்று கூட அழைப்பார்கள். என்னை போன்றே அவர்களுக்கும் வைணவ பெயரிலிருந்து சிவ மதத்திற்கு சாமிநாதன் என்ற பெயர் அவர்கள் 25வது குருமகா சன்னிதானம் அழைத்து மகிழ்ந்தார்கள். அந்த வகையில் ஒரு 2 ஆண்டுகள் தர்மயாதனத்திலே பயின்று இந்த சுவாமிநாதன் என்ற பெயரோடு எனக்கு திருநாமம் சுட்டி பயின்று வந்தேன். அதன் பிறகு ஒரு சில ஆலயங்கள், செட்டிநாட்டில் உள்ள இளையத்தங்குடி என்ப அரசருடைய சொந்த கோயிலாகும், அங்கே என்னுடைய பணி தொடங்கிற்று. குன்றக்குடி ஆதீனம், அதன் பிறகு திருச்சிக்கு அண்மையில் உள்ள ஆனாய நாயனார் பிறந்த தலம் திருமங்கலம் என்று ஒரு 63 நாயன்மார்களே புல்லாங்குழல் வாசித்தே இறைவனுடைய திருவருள் பெற்ற ஒரு நாராயணாயினர். எனக்கு அந்த ஊரிலே கூட ஒரு சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சுவாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக நான் சேக்கிழார் பெருமான் சாமவேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து பாடியிருக்கின்றார். அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசையுமிழைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குழல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய பிரின்சல் என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு 2-3 ஆண்டுகள் அங்கு பயின்ற பிறகு திருத்தணி ஆலயத்தில் இருந்து பணி இருப்பதாக செய்தி பத்திரிகை மூலமாக அறிந்து என்னுடைய நண்பர் என்னுடன் பயின்ற ராமச்சந்திரன் என்ற ஒருவர் என்னை அழைத்து அவர்கள் மாகரல் என்ற திருத்தலத்திலே பணி செய்தார்கள். என்னுடைய பயின்ற காரணத்தினாலே இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படி திருத்தணி ஆலயத்துக்கு வந்து 26 ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்ற பின்னர் இப்பொழுது தர்மயானத்தில் இருந்து வருகின்றேன். 26 ஆண்டுகள் திருத்தணி முருகன் ஆலயத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே 3 சாமிநாதன்கள் இருந்தோம். தருமபுரம் சாமிநாதன், லால்குடி சுவாமிநாதன். நான் திருத்தணியில் இருந்தேன், அடையாளம் தெரிவதற்காக திருத்தணி சுவாமிநாதன். அப்பொழுது நம்முடைய நிலையத்திலே இசைத்துறைக்கு தலைவராக இருந்த மீப்பா சோம் அவர்கள், நான் திருச்சியிலேயே பாடிக்கொண்டிருந்து இங்கே மாற்றம் செய்த பிறகு ஒரு நாள் வானொலியிலே கேட்ட பிறகு நேரடியாக பார்க்க வேண்டும் என்று விரும்பி என்னை வரவழைத்து மிகவும் பாராட்டினார்கள். அதன் பிறகு ஒரு காலத்திலே 50 நிமிடங்கள் நம்முடைய சென்னை வானொலியிலே தெய்வீக பாடல்களை நிறைய பாடுவார்கள். நீங்கள் 3 பேரையும் வைத்து அகில இந்திய இசையிலே ஒரு முறை பாட வைத்தார்கள்.

0: தருமபுரம் சாமிநாதன், லால்குடி சாமிநாதன், திருத்தணி சாமிநாதன், மூன்று சாமிநாதன்களையும் வரவழைத்து.
1: அது ஒரு பெரிய வரலாறு இல்லையா?
0: ஆமா, அகில இந்திய நிகழ்ச்சியிலே அது என்றும் மறக்க முடியாத ஒரு நிலைமையை அவர்கள் பேரன்போடு செய்தார்கள் என்பது என்னுடைய விருப்பமாகும்.
1: அதாவது நீங்க எங்க தொடங்கினீங்களோ இதே இடத்துல நீங்க, அதுவும் இந்த மூன்று சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து சிலிர்க்குது அப்படியே. ஏன்னா நாங்க இன்னமும் இப்போ கூட எங்களுடைய அதிகாலை நேரத்துல ஒலிபரப்பாகக்கூடிய இந்த அருள்மணி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அந்த அருள்மணி மாலையில பக்தி பாடல்கள் தான் போகும் முழுக்க. அதுல இப்ப நீங்க சொன்ன இந்த மூவர் குரலும் வந்து இன்னமும் ஒழிச்சிட்டு இருக்குது.
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: அதை உச்சரிக்கும் போது எல்லாமே ஒரு உணர்வு இருக்கும். இன்னைக்கு நேரடியா உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இது உண்மையிலே ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க உங்களுடைய வாழ்வியல் எங்க தொடங்கி எவ்வளவு அழகா அது பயணப்பட்டு திருத்தணி வந்து மீண்டும் வந்து தர்மயாதீனத்துக்கு இப்போ நீங்க இருக்கீங்க.
0: நான் பயந்த இடத்திலேயே எனக்கு, நான் திருத்தணியிலே ஓய்வு பெற்ற பிறகு சிதம்பரத்தில் உள்ள நம்முடைய விஎஸ் ட்ரஸ்ட் என்று ஒரு வேசாரக்கட்டளை, அதில் ஒரு 5 ஆண்டுகள் தேவார ஆசிரியராக பணி செய்வதற்குரிய வாய்ப்பு என்னுடைய நண்பர் சேது சுப்பிரமணியம் அவர்கள் வாயிலாக எனக்கு கிடைத்தது. என்னிடம் பயின்ற 6 மாணவர்களும் இன்றைய நிலையிலே திரு ஒற்றியூர், திருவான்மியூர், திருநள்ளாறு, சுவாமிமலை, அழகர் கோயில் இப்படி பல ஆலயங்களில் ஓதுவாரர்கள் பணி செய்து வருகின்றார்கள். எனக்கு இந்த பொழுதில் பெரிதூக்கம்
1: மாதிரி பாரதி சொன்ன மாதிரி மெச்சி உனே ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி நிச்சயமா இருக்கும் மகிழ்ச்சி. சோழ நாடு, தொண்டை மண்டலம், அப்படியே நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ தற்சமயம் ஈழ நாட்டுல இருந்து மீண்டும் தொண்டை மண்டலத்தை வந்து பேசக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழலுக்குள்ள நீங்க இருக்கீங்க. கந்த மவ்வல் கமழும் கருகாவூர், கந்தவேள் உரையும் திருத்தணி, எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதி, இந்த மூணுல எந்த ஒரு தலம் வந்து உங்களை ரொம்ப கவர்ந்ததுன்னு சொன்னா? ஏன்னா ஒரு ஊர் எப்போ தலமா மாறுது அப்படின்னு சொன்னா அருளாளர்கள் அங்க பிறக்கும் போதோ அங்க பயணப்படும் போதோ ஒரு ஊர் தலமா மாறும் சொல்லுவாங்க. ஆனா இந்த மூன்று பதியுமே பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு தலம். உங்களுடைய மனதுக்கு மிக நெருக்கமான தலம்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
0: என்னுடைய வாழ்க்கை தொடக்கத்திற்கு நான் முன்பே சொன்னேன், மதுரை சோமு அவர்கள் அந்த ஆலயத்திலே பாடுகின்ற பொழுது எனக்கு ஆசீர்வதித்தார்கள். எனது சிற்றூருக்கு அண்மையில் உள்ள திருக்கருகாவூர், கண்ணாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் கருகாவூர் என்றைதானே. கரு உற்பத்தியாகின்ற பொழுது ஆணுடைய உடம்பிலே 2 ஆண்டுகள், அதன் பிறகு தாயினுடைய வயிற்றிலே 10 ஆண்டுகள், கூடுதலாக 12 ஆண்டுகள் இந்த கரு உற்பத்தி என்பதற்கு அந்த தலம் ஒரு எடுத்துக்காட்டாக அதனுடைய பல விளக்கங்களும் கருவை பற்றி அந்த திருமூல திருமந்திரத்திலும் 38 பாடல்கள் அருளியிருக்கின்றார். எனவே எனக்கு தேவாரம் பயில்வதற்கு காரணமாக இருந்த திருக்கருகாவூர் என்னுடைய மனதிற்கு உகந்த தலமாக இருந்த காரணத்தினாலே என்னுடைய சிற்றூருக்கு பதிலாக அந்த கருகாவூர் ஆலயத்திற்கு பக்கத்திலே ஒரு இடம் வாங்கி அங்கே இந்த பெருமானை தினந்தோறும் வழிபடுவது எனக்கு சிறந்ததாக இருக்கின்றது.
1: இப்போ நீங்க அங்கதான் இருக்கீங்க?
0: எனது வீடு அங்கேதான் அமைத்து நான் இந்த ஆலயத்திற்கு அண்மையிலே இருந்து வாழ்கின்றேன். என்னுடைய தாயார் பிறந்த ஊராகிய திருவையாற்றிலே எனக்கு அடுத்தபடியாக திருவையாறு எனக்கு மனசுக்கு உகந்த தலமாக விளங்குகின்றது.
1: ஐயாறு, இப்ப இந்த மூன்று தலமும் தாண்டி உங்களை அதிகமாக கவர்ந்தது திருவையாறு, எதனால?
0: என்னுடைய தாயார் பிறந்த மண் என்பதனாலே திருவையாறு எனக்கு. என்னுடைய தந்தையினுடைய சொந்த ஊராகிய சிற்றூருக்கு அண்மையில் கோயிலில் அவர்கள் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அங்கே நான் என்னுடைய சொந்த ஊரிலும் என்னுடைய மூதாதையர்களில் ஒருவர் அங்கே ஒரு அடக்கமாகி இருக்கின்றார். அந்த கோயிலுக்கு நான் சிறு வயதிலே பூஜித்த பலன்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது என்பதும் எனக்கு ஒரு முழு நம்பிக்கை உண்டு. ஆகவே அந்த திருக்கருகாவூர் தலத்திலே நான் மனை வாங்கி அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனை அடுத்து தருமபுரி ஆதீனத்திலே நான் பயின்ற இடத்திலே எனக்கு ஆசிரியை பணியை 3 சன்னிதானங்கள், 25வது சன்னிதானம் எனக்கு அங்கே பணி கொடுத்தார்கள் மயிலாடுதுறை ஆலயத்திலே. அதனை அடுத்து 26வது குருமார் சன்னிதானம் அவருடைய காலத்திலும் காசி போன்ற தலங்களுக்கு அவர்களுடன் 2-3 முறை என்னை அழைத்து சென்று தரிசனம் செய்து பாட வைத்து மகிழ்ந்தார்கள். 3வதாக இப்பொழுது 2 நட்சத்திர குருமணிகள் என்று சொல்லக்கூடிய மகா சன்னிதானம் அவர்கள் என்பதில் ரொம்ப பெரிய விருப்பம் உள்ளவர்கள். 20 ஆண்டுகளாக அவருடைய தொடர்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த பயந்த இடத்திலே எனக்கு ஆசிரியர் பணியையும் கொடுத்து இப்பொழுது நான் இந்த விருது வாங்கி கொண்டு வந்த பிறகு கூடுதலாக அவர்களுக்கு மகிழ்ச்சி, கணையாழி எல்லாம் எனக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள்.
1: பெரிய மகிழ்வு இல்லையா? என் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு அது.
0: அந்த உணர்வோடு வைத்திருக்கின்றார்கள், எனக்கு பெரிதும் மகிழ்ச்சியா இருக்குது. 50 மாணவர்கள் என்னிடம் பயில்கின்றார்கள். அவர்களுக்கு பள்ளி இந்த காலத்துக்கு உரிய முறையிலே பள்ளி படிப்பையும் அவர்களுக்கு
1: சேர்த்து
0: வருகின்றார்கள். நாங்களும் படிக்கின்ற பொழுது முழு நேரமா திருமுறை பயிற்சி தான். இப்பொழுது 10வது வகுப்பு

0: வரைக்குமாறு படித்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அந்த கல்வியையும் இலவசமாக கொடுக்கின்றார்கள். தங்குமிடம் எல்லா வசதியும் தந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
1: மகிழ்ச்சியா. இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. எனக்குள் நான், தன்னை தனக்குள் தேடும் தருணமாக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அண்மையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற இசை கலைஞர் தேவார ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள். இன்னைக்கு வந்து நீங்க நிறைய மேடைகள், இப்ப சொன்ன மாதிரி அந்த பத்மஸ்ரீ அப்படின்ற விருதோட நீங்க வரும்போது என்று வந்தாய் என கேட்கும்ன்ற மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சியோட தான் இருந்திருப்பாங்க. அது வேற. ஆனா முதல் மேடை அப்படின்ற ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாததா இருக்கும். சோமு ஐயா சொல்லி நீங்க பாடுனீங்க அப்படின்றது தற்செயலான ஒரு நிகழ்வு. ஆனா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து இவர் பாடுவார்ப்பா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முதல் மேடை இருக்கும் இல்லையா, உங்க நினைவுல இருக்கக்கூடிய மேடை?
0: நிச்சயமாக இருக்கின்றது. சேலத்துக்கு அண்மையிலே உள்ள ராசிபுரம் என்ற ஒரு திருத்தலம் இருக்கின்றது. அந்த ஊரிலே எனது சிறிய தகப்பனார் தமிழாசிரியராக இருந்தவர், சகோதரனுடைய மகன் தேவாரம் பாடுகின்றார், அவரை அழைத்து வந்து இந்த ஆலயத்திலே பாட வைக்க வேண்டும் என்று ஒரு அம்பிகையினுடைய கோயில் ஆலயம். என்னுடைய முதல் நிகழ்ச்சியாக ராசிபுரத்திலே தான் என்னுடைய அது ராசியானபுரமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஆகவே அங்கே தான் என்னுடைய முதல் நிகழ்ச்சி தொடங்கிற்று,
1: அம்பாளுடைய திருக்கருணையில்.
0: நிச்சயமா, நிச்சயமாக.
1: என்ன பாடல் ஞாபகம் இருக்கா?
0: திருமுறை பாடல்கள் தான் பாடிய பிறகு அதன் பிறகு திருவாசகம், முருகனுடைய பாடல்கள், இப்படி சைவ மதத்திற்குரிய பாடல்கள் தான் நாங்கள் பாடுவது வழக்கமாக.
1: அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா பாடசாலையில பாடுறது வேற, உங்களுடைய குருமார்களுக்கு முன்னாடி நீங்க பாடுறது வேற, அதெல்லாம் தாண்டி ஒரு பொது இடம், ஒரு மேடை முதல்ல பாட போறீங்க, அந்த ஒரு மனநிலை எப்படி இருந்தது உங்களுக்கு?
0: சிறு பிள்ளையா இருந்த காரணத்தினால கொஞ்ச நாள், ஒரு 2 ஆண்டுகள் கொஞ்சம் தைரியமாக பாடினேன். தனிப்பட்ட ஒரு பெரிய மேடையிலே பாடுகின்ற பொழுது என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் தருமபுரம் ஐயா அவர்கள், விநாயகம் இல்லையார் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர்கள், பெரிய சுந்தரேச தேசிகர் என்பது நம்முடைய கபாலீஸ்வரத்திலே பணி செய்தார்கள், அதன் பிறகு லால்குடி சாமினன் போன்ற அவர்களும் முன்னாடி நின்று பாடுவதற்கு கொஞ்சம்
1: ஒரு அச்சம்
0: அச்சம் நிச்சயமாக இருக்கும். அதன் பிறகு வானொலி நிலையத்திலே பாடுகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது ஏதோ ஒரு நடுக்கம் அது இருந்து கொண்டே இருக்கும். இப்பொழுதெல்லாம் வசதிகள் இருக்கின்றன, அதை ஒலிப்பதிவு செய்து
1: எடிட் பண்ணி போடுறோம்.
0: அப்பொழுதெல்லாம் அந்த ஒரு வசதி எல்லாம் கிடையாது, நேரடியாக பாடுவது தான். ஏதாவது தவறு வந்து விட்டால் என்ன செய்வது என்ற ஒரு அச்சம் காரணமாக கொஞ்சம் மனப்பாடம் செய்திருந்தாலும் அந்த பாடல்களை எழுதி வைத்து கொண்டு பாடுவது சிறந்தது என்று எங்களுக்கு தோன்றியது. அதே போன்று நாங்கள் இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஏதேனும் தவறு செய்தார்கள் கூட அதை மாற்றி பாடிவிடலாம். இப்பொழுது இருக்கின்ற வசதிகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தருகின்றது.
1: நன்றி, நன்றியா. இப்போ இது வானொலியை பத்தி நீங்க சொல்லும் போது மீப்பா ஐயா இருக்கும் போது நீங்க வந்தீங்க அப்படிலாம் சொன்னீங்க, ஆனா வானொலியும் நீங்களும் அப்படின்னு தனியா கேள்வி கேட்கும் போது சில நிகழ்வுகள் அப்படி வந்து போகும் இல்லையா. உங்களோடு வந்தவங்க இந்த வானொலி, நீங்க சென்னை வானொலி தாண்டி திருச்சி அந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய ஒளிப்பதிவுகள் இருந்திருக்கு, அந்த ஒரு நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாமா?
0: நான் திருச்சி மாவட்டத்திலே முன்பே சொன்னேன், திருமங்கலம் என்ற ஊரில் பணி செய்கின்ற பொழுது திருச்சி வானொலி நிலையத்திலே எனது முதல் நிகழ்ச்சிக்கு நான் விண்ணப்பம் செய்திருந்தேன், திருமுறை பக்தி பாடல்கள் என்ற தலைப்பிலே. அப்பொழுது நான் பாடுகின்ற பொழுது மிகவும் பயந்து விட்டேன். ஒரு ராகத்தை பாடுகின்ற பொழுது அவர் கேள்வி கேட்டவுடன் கொஞ்சம் நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. எஸ் வி பார்த்தசாரதி, விஜயலட்சுமி ஞானஸ்கந்தன் போன்ற பெரிய அறிஞர்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டத்திலே அப்பொழுது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டது. கொஞ்சம் நீ அடுத்த முறை முயற்சி செய்யலாம், ஒரு 6 மாதங்கள் கழித்து என்று அனுப்பிவிட்டார்கள். நான் விடாமுயற்சியாக 6 மாதங்களுக்கு பிறகு கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்களுக்கு முன்னரே இப்போ சென்று பாடினேன். சென்ற முறைக்கு இந்த முறை மிக நன்றாக இருக்கின்றது, என்னை தேர்வு செய்தார்கள். முதல் தேர்வில் இருந்து அப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் திருச்சி வாகனத்திலிருந்து சென்னை திருத்தணி இந்த பகுதிக்கு உள்ள இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு 26 ஆண்டுகள் நம்முடைய
1: சென்னை
0: பிறகு திருச்சிக்கு மாற்றிக்கொண்ட பிறகு ஏ கிரேட்லிருந்து பிஹை வந்தேன். பிஹையிலிருந்து நான் கடைசி ஆண்டு இங்கே பாடுகின்ற பொழுது நடராஜன் அவர்கள் இங்கு இருந்தார்கள்,
1: நாமக்கிட்டு
0: அவர்கள் எனக்கு ஏ கிரேடு வாங்கி கொடுத்து மகிழ்ந்தார்கள், மிக நன்றாக பாடுகின்றார் என்று வாழ்த்தும் தெரிவித்தார்கள்.

0: நான் இங்கிருந்து நான் இப்பொழுது திருச்சி வானொலியிலே பாடிக்கொண்டு வருகிறேன். ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளாக எனக்கும் வானொலி
1: வானொலிக்கும் ஒரு
0: நிலையத்துடன்
1: தொடர்பு
0: தொடர்பு
1: இருக்கு.
0: கொண்டு இருக்கிறேன்.
1: அப்படி ஒரு 40 ஆண்டு காலத்தையும் கடந்து இன்னைக்கு இந்த விருதோட உங்களை வரவேற்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இல்லையா? நீங்க சொன்னீங்க ஆதீனம் வந்து எப்படி உங்களுக்கு அந்த தர்மயம்பதி உங்களை எப்படி வரவேற்றதோ அதே தாய் உள்ளத்தோட தான் இந்த வானொலியும் உங்களை வரவேற்குது.
0: நிச்சயமாக
1: எங்களுடைய சென்னை
0: நிச்சயமாக.
1: நிலையமும் அதே மனநிலையோட தான் இருக்கிறோம். ஒரு மாணவரா நீங்க இருந்திருக்கீங்க உங்களுடைய குருமார்களுக்கு முன்னாடி, அவங்களுடைய கற்பித்தல தொடர்ந்து ஒரு ஓதுவா மூர்த்தியாக உங்களுடைய திருமுறை ஆசிரியரா இருக்கீங்க. ஓதுவா மூர்த்தியா நீங்க அந்த ஆலயங்கள்ல இருக்கும்போது திருமுறை ஆசிரியராக இன்னைக்கு நீங்க பல மாணவர்களுக்கு நீங்க ஒரு குருவா நீங்க இருக்கிறீங்க. இந்த மூன்றையும் நீங்க எப்படி பிரிச்சு சொல்லணும்னு சொன்ன எப்படி சொல்றீங்க? மூன்று இடத்திலும் சுவாமிநாதன் ஐயாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்?
0: தொடக்க காலத்திலே படித்திருந்தாலும் கொஞ்சம் விரிவாக பாடுவதற்குரிய அனுபவங்கள் செவி வழி செய்தியாக பல பேர் பல முன்னோர்கள் பாடுகின்ற காரணத்தை இப்போ தருமபுரம் ஐயா அவர்களும் பாடுகின்ற போது அவர்களுக்கென்று ஒரு தனி அமைப்பு, அந்த சொற்களை வந்து ஒன்றோடு ஒன்று இணைத்து பாடுவார்கள். நான் ஒரு முறை சிதம்பரத்திலே அவர்கள் பாடுகின்ற போது அவர்களுடன் நான் நிறைய நிகழ்ச்சியில் பாடியிருக்கின்றேன். ஒரு புரட்சியை செய்வார்கள், அந்த பாடலினுடைய கடைசி சொல்லை தொடங்குவார்கள். இப்படி ஒரு பாடல் தொடக்கமே இல்லையே என்று நான் எண்ணியது உண்டு. அதன் பிறகு அந்த சொல்லிலிருந்து முதல் சொல்லை அதோடு இணைத்து பாடுகின்றவோ, இப்படியெல்லாம் பாட முடியுமா என்பதை ஒரு புரட்சியாக செய்தவர்கள் தருமபுரம் ஐயா அவர்கள். அதற்கு முன்னையெல்லாம் அந்த சொற்களை பிரித்து பாடவிட மாட்டார்கள். ஒரு பாடலை சொல்லி காட்டுகின்றேன். போதையார் பொற்கிண்ணத்தடிசில் பொல்லாதேன. பொற்கிண்ணத்தடிசில் தான் இருக்கும். அவர்கள் என்ன செய்ய, பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன, இப்படி பிரித்து பாடல்கள். அப்படி பாடினால் தவறு என்று சொன்னவர்களும் உண்டு. அதன் பிறகு எல்லாவற்றையும் உடைத்து ஒரு தைரியமாக எங்களை எல்லாம் பாட வைத்த ஒரு பெருமை தருமபுரம் ஐயா சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு உண்டு. அவர்களை நாங்கள் என்றென்றும் நினைவு வைத்திருக்கின்றோம். அதன் பிறகு கேள்வியினாலே சில இசை கச்சேரிகளில் பாடுகின்ற பொழுது கொஞ்சம் விஸ்தாரமாக பாடுவதை நாங்கள் செவி வீழ்ச்சியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டது. பயிற்சியிலே ஓரளவு இருந்தாலும் இந்த இசை கச்சேரிகள் சென்னையிலே காலை 1:30 மணி நேரம், இரவிலே அப்படி 1:30 மணி நேரம் இசை நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய வானொலியிலே தினந்தோறும் ரேடியோவை கேட்கின்றது. இப்பொழுது தொலைக்காட்சி வந்த பிறகு அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது. இருந்தாலும் வானொலியிலே கேட்கின்ற பொழுது ஒரு சிந்தனையை மாற்றம் வந்து அது ஒரு தனி அனுபவமாக இருக்கும். என்ன செய்ய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு வானொலியிலே கேட்கின்ற பொழுது
1: அடுத்து என்ன வரும்.
0: ஆமாம், இது தொலைக்காட்சியிலே கண்ணில் உட்காந்து பாடுறோம், இதற்கு காட்சி வருது, அவ்வளவுதான் முடிந்து விட்டது. சரி, இதுதான் முடிந்து விட்டது. இவர்கள் கற்பனையாக பாடுகின்ற பொழுது என்ன செய்ய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு வானொலியிலே கேட்கின்ற பொழுது அது ஒரு வானொலிக்கும் மற்ற ஊடகங்களுக்கும் ஒரு தனிச்சிறப்பு என்பதை நான் நன்கு அறிவேன்.

0: அடுத்து, ஆலயங்களில் ஓதுவா மூர்த்திகளாக நீங்கள் பாடும்போது அந்த உணர்வு எப்படி இருக்கும்?
1: சில கட்டுப்பாடுகள் உண்டு. ஆலயங்களிலே ஆதீனங்களிலும் சன்னதியிலே பாடுகின்ற பொழுது ஒரு சொல்லை வந்து திரும்ப சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். இப்போ நம்ம கச்சேரி இசை கச்சேரியில் பாடுகின்ற போது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய சொல்லை வந்து திரும்ப இந்த மயிலை மயிலை மயிலை கபாலீச்சரம் மயிலை கபாலீச்சரம் மயில் கபாலீச்சரம்னு மூன்று முறை சொல்லலாம். அப்படி சன்னதியிலே பாடுகின்ற பொழுது ஆதீனங்களிலே அந்த சொல்லை திரும்ப பாடக்கூடாது என்பது ஒரு மரபாக வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று பன்முறையும் ஆலயங்களிலும் ஆதீனங்களிலும் நிச்சயமாக நாங்கள் மாற்றி பாடுவது கிடையாது. பாடினால் ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். பாரம்பரியத்தை வளர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக ஆதீனங்கள் வளர்த்து வந்திருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலும் நாடு பூராவும் நூற்றுக்கணக்கிலே நன்மையிலே விட தர்மயாதீன அவர்கள் இலங்கை சென்று வகுப்பை தொடங்கி வைத்த பிறகு ஒரு மாத காலத்திற்குள் கிட்டத்தட்ட ஒரு 200 மையங்களிலே அது வகுப்புகள் தொடங்கிட்டு நான் நேற்று சென்றிருக்கின்ற பொழுது அதை கண்டரும் பெரிதும் மகிழ்ந்தேன். அவர்களுக்கு நம்முடைய தமிழகத்தை கூட அங்கே சாப்பாடு கிடைக்காத இடத்திலே அது பசி அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த காலத்திலே அந்த திருமுறைகளில் சில சொற்கள் வந்து அவர்களுக்கு
0: அந்த
1: உச்சரிப்புகள் கிடைக்கவில்லை. இங்கேயும் அப்படித்தான் இருக்கின்றது. மலை வருதுன்ற மழைக்கு பதிலாக மலை வருதுன்னு சொல்றாங்க. அப்படி சில வார்த்தைகளை தவறாக சொல்லியிருந்தார்கள். ஞானசம்பந்தருடைய வாக்கின்படி இந்த வார்த்தைகளை தவறாக சொன்னால் மறுபிறவி உண்டு என்பது ஞானசம்பந்தருடைய வாக்கு. புள்ளிருக்கு வேலூர் என்ற வைத்தியஸ்வரன் கோயிலே ஒரு பாடலில், செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கு ஒரு மருந்தாவான் கொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொழி காழி கவுனியன் சம்பந்தன் சொல்லுமடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பு. அப்போ சொல்மடியோட பாடினால் அடுத்த பிறகு புல்லோ பூண்டோ புழுவோ மரமோ மணிக்காசனுடைய கொற்றின்படி என்ன பிறவை கிடைக்குமோ. அதே தமிழ் வார்த்தைகளை உச்சரிப்பு சுத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே அதுக்கு ஞானசம்பந்தர்
0: மந்திரம் இல்லையா?
1: நிச்சயமாக தமிழுக்கு ஞானசம்பந்தர் செய்த தொண்டை போல இனி வருமோ என்னமோ எனக்கு தெரியாது.
0: அதனாலதான் தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு.
1: நிச்சயமாக தமிழ் வார்த்தைகளுக்கென்றே ஒரு பதிகம் பாடி இருக்கின்றார். இந்த சிறப்பு இழகரத்திற்காக ஒரு பாடலிலே 23 இழகரம். அந்த பதிகத்திற்கே வழிமொழி திருவிராகம் என்பது பெயர். மொழி வழியாக வர வேண்டுமேயானால் தன்னகரான மூன்று சுழி நகரம் இப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எதேது மனிதர்களுக்கு வராத எழுத்துக்களோ அதற்கென்று வழிமொழி திருவராகும் என்று ஒரு பதிகத்தை பாடி இருக்கின்றார்.
0: அதுல இருந்து ஒரு பாடல் பாடலாமா?
1: பாடலாம் நிச்சயமாக. சுரர் உலகு நரர்கள் பயில் தரணி தலம் உரண் அழிய அரணமதில் முப்புறம் எரிய விரவு வகை சரவிசைகுள் கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன்முறையின் நிறை நிறைகுள் வரு சுருதி சிறவுரையினால் பிரமனுயர் அரணெழில்குள் சரணையினை பரவ வளர் பிரமபுரமே. ரகரத்திற்கு சின்னரா என்று சொல்லுவார்கள். அதற்கு என்று ஒரு பாடல். 23 ழகர சொற்கள் வருவதற்கு சொல்லுக்கு முன்னாடி இந்த கருத்துக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ஒழுகல் அரிது என்ற ஒரு பாடல். இந்த கலியை பற்றி ரொம்ப குறிப்பிட்டு சொல்கின்றார். நாம் வாழ்ந்து கொண்டிருந்த கலியுகம் இருக்கின்றது அல்லவா, இந்த கலியுகத்தில் இப்படி எல்லாம் நடக்கும். ஒழுகல் அரிது, அழிவை தரக்கூடிய கலியுகம், எதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடியாததோ அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் இந்த யுகத்திலே நடக்கும். இதற்கு நாம் திருமுறை பாடல்களை போன்று அருளாளர்களுடைய பாடல்கள் மூலமாகத்தான் கலியினுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். அதாவது செய்த வினையே இல்லாமல் செய்துவிட முடியாது. திருநிறைய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிது. அதனுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். ஆக ஞானசம்பந்தருடைய வாக்கின்படி நம்முடைய தேவார திருமுறைகளுக்கு திருநிறைய தமிழ் தமிழ் பலவாறாக பேசுவார்கள். நான் அடிக்கடி சொல்லுவதென்று ஒரே ஒரு சொல்லை, இந்த ஒரு தண்ணீர் கிடைக்கின்ற தமிழர் இருக்கின்றது, அதே இங்கிட்டு அங்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த ஆகல அந்த ஆகல, இது ஒரே சொல்லுதான். இந்த சொல்லையை ஒவ்வொரு மாநிலத்திலும்
0: வட்டார
1: வழக்காக வழங்கி வருகிறார். அதே போன்று தமிழை நான் திருநெல்வேலி மாவட்டத்தில்

0: அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ற அந்த பேசுகின்ற முறையை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். ஆகவே அந்த தமிழ் பலவராக இருந்தாலும் திருநெறிய தமிழ் என்று ஞானசம்பந்தருடைய வாக்கு இந்த தமிழுக்கு கிடைத்திருப்பது பெரிய மகிழ்ச்சியாக
1: அமைகின்ற
0: இந்த பாடலை நாம் மனனும் செய்கின்ற முறை வேறு, அதற்கு உரிய தாளத்தோடு பாடுகின்ற முறை வேறு. நான் இரண்டையுமே பாடி காட்டலாம் என்று எண்ணுகின்றேன். ஒழுகல் அரிதழிகலியில் உழியுலகு பழி பெருகு வழியை இணைய முழுதுழலில் எழுமயிர்கள் தழுவும் முனி குழுவினோடு கெழுவு சிவனே தொழுதுலையில் எழுகு மலம் அழியும் வகை கழுவும் முறை கழுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே மொழி தகைய இருக்க வேண்டும் என்பது இந்த பாடலுடைய நிறைவு சொல்லாக ஞானசம்பந்தர் பாடுகின்றார். இது படிக்கின்ற மனன முறை. அதனுடைய பொருளை சிந்திப்போமானால் மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. இந்த கலியுகத்தில் வழிமுறையாக நடப்பது என்பது ஒரு அரிதான காரியம் என்பது முதல் வரியிலும், இரண்டு முழுதுகுடலில் ஏழு மயிர்கள் தழுவும் முனி. உரோம முனிவர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். உடம்பு முழுதும் அந்த உரோமம் முழுதுகுடலில் ஏழு மயிர்கள் தழுவும் முனி குழுவினோடு அவர்களுடைய கூட்டத்தோடு சென்று பிரம்மபுரத்தை வழிபட்டு இருக்கின்றார் என்பது முழுதுடலில் ஏழு மயில்கள் தழு முனி குழுவினோடு கழிவு சிவனை என்பது அதனுடைய பொருள்களும் அதில் சிறப்பாக இருக்கின்றது என்று சொல்லி இதை பாடுகின்ற முறை நான் ஒரு முறை பாடி காட்டுகின்றேன். ஒழுகலரி

0: மட்டுமே இதயத்தின் ஆழம் வரையிலும் ஊடுருவ முடியுமாம். அப்படி இசை, அதுவும் தமிழ் இசை, நம் காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கிறது இன்றைய எனக்குள் நான் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில். நம்மோடு இணைந்து இந்த இசை விருந்தை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார் அண்மையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள். அவர்களது அந்த மனம் திறந்த பகிர்வு தொடர்கிறது நேயர்களே. நீங்க பாடி முடிக்கும் போது எங்களுக்கு ஒரு உணர்வு வருது ஐயா, நாமெல்லாம் இவ்வளவு நாள் கேட்க தவறிட்டோமோ அப்படின்ற சின்ன ஒரு குற்ற உணர்ச்சின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் தொடர்ந்து கேட்போமான்னு தெரியாது இல்லையா, கேட்டுட்டு கடந்து போறது வேற. இப்போ இந்த வரிகளை சொல்லி அதுக்கு உண்டான பொருளையும் நீங்க சொல்லும் போது ஒரு பாடலுக்குள்ள இத்தனை செய்திகளை அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிருக்காங்க நால்வர். இப்போதான் புரியுது நால்வர் புற்றாழிய உயிர்த்துணையே நீ ஏன் சொன்னாங்க அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க, நிறைய மாணவர்களை நீங்க பயிற்றுவிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஒரு திருமுறை ஆசிரியராக நீங்க அன்னைக்கு பார்த்ததும் இன்னைக்கு பார்க்கறதும் எப்படி இருக்கு?
1: என்னுடைய அனுபவத்தின் காரணமாக மணிவாசக பெருந்தகையினுடைய வார்த்தையின்படி சொல்லிய பாட்டின் பொருளுந்து சொல்லுதல் தான் நமக்கு செல்வம் என்பது ஒரு திண்ணமான கருத்தாகும். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், திருமுறை புத்தகத்தை தொடுவதற்கே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்படி முன்னோர்கள் செய்த தவப்பயன் அல்லது நாம் செய்த தவப்பயன் காரணமாக திருமுறை புத்தகத்தை தொடக்கூட முடியாது என்று சொல்லுவார்கள். அந்த தவப்பயன் இருந்தால்தான் என்னுடைய கருத்தின்படி நம்முடைய முன்னோர்கள் இது ஒரு அனுபவத்திற்காக படித்து உணர்ந்து கொள்ளுதல். அது படிக்கின்ற பொழுதே நம்ம அறியாமல் அதில் ஒரு பொருள் உணர்வு வரும், அதுதான் உண்மை. ஒற்றுக்கொள்ளாத முறையிலே ஒருவர் வாழ்ந்தார் நம்முடைய ஒரு பெரும்புள்ள ஒரு ஆசா ஞான சம்பந்தம் என்ற ஒரு பெரியவர் இருந்தார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒன்று. எதையுமே அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், தனக்கு எது சரி என்று படுகின்றது அதைதான் ஒற்றுக்கொள்வார். அவர்கள் ஒற்றுக்கொண்ட ஒரே விஷயம் இந்த திருமுறையிலே இந்த மூன்றாவது வரியை படுக்கின்ற பொழுது என்னை அறியாமல் எனக்கு ஒரு உண்மை தெரிகின்றது என்று ஒத்துக்கொண்டதே என்றும் அவர்களுடைய வார்த்தையின்படி மறக்க முடியாதது. இது பாராயண நூல் தான் முதலிலே, அதன் பிறகு அதை இசையோடு பாடுதல், அதற்கு இலக்கணம் இலக்கியம் இசை எல்லாவற்றையும் எனக்கு ஒருங்கிணைத்து ஞானசம்பந்த பெருமான் அருள் இருப்பது எண்ணி பார்க்க முடியாத ஒன்றாக அமைந்திருக்கின்றது.

0: எல்லாவற்றையும் பொருந்த பாடியிருக்கின்றார். தாளம் இருக்கின்றதா, இசை இருக்கின்றதா, எல்லாவற்றையும் அமைத்து பாடியிருப்பது. இப்போ நான் இந்த பதிகம் நான் பாடிக்காண்ட அதுக்கு வந்து திரு விராகம் என்று ஒரு பெயர் இருக்கும். அந்த ஐந்தாறு முறைமைகளை அதில் நமக்கு பாடி காட்டி இருக்கின்ற அந்த சந்தர்த்தியை வைத்து ஞானசம்பந்தர் சந்தர்த்திலேயே இந்த திருவிராகத்திலே ஐந்து ஆறு முறைகள் நமக்கு பாடி தன தன தன தன தன தன தன தன தன தன தன தனாதன தனாதன தனாதன தானதன தானதன தானதன தனதன தன தனன நிராமய புராதன பராபர. இப்படியெல்லாம் அந்த
1: முதல்ல சந்த அமைப்பு அதுக்குள்ள வந்து சொற்கட்டமை
0: சொற்கட்டு இசை செய் என்பது பண்ணுதான் என்று காரைக்கால மேயர் வாக்கின்படி அந்த சுரங்களுக்கே அவர்களுடைய காலத்தில் இருந்த பெயர்கள் துத்தம் கைக்கிள்ளை வெள்ளரி தாரம் உழையிழி ஓசை எல்லாம் சேர்ந்தது பண் என்பது அம்மையாருடைய வாக்காக அமைந்திருக்கின்றது. ஒரு காலத்திலே அப்படித்தான் பெயர் இருந்திருக்கின்றது. காலப்போக்கின் காரணமாக பலவாறாக இப்பொழுது
1: ராகங்களா நாம
0: ராகங்களுக்குரிய சொற்களும் அமைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்த ஒன்று. இசைக்கு ஞானசம்பந்தர் ஒரு விரதம் இருப்பதை கூட சொல்லுவார். நீங்கள் விரதம் இருந்து உணவு இருந்தாமல் இருப்பதை விட ஞானசம்பந்தனுடைய பாடலை இசையோடு பாடுகின்றவர்களை பாதம் பணிவதே சிறந்தது என்று திரு வலஞ்சுழி திருமுறையிலே அவர் சொல்லியிருப்பார். வீடும் ஞானமும் வேண்டுதிரேல் விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது. எந்தை வலஞ்சுழி நாடி ஞானசம்பந்தன் இசையோடு கூடிய பாடலில் பாடுகின்றவர்களுடைய அடி சேருவதே ஞானம் என்று அந்த பாடலை அவர் பாடியிருக்கின்றார். முதல்ல ஞானசம்பந்தனுடைய பாடலை படிக்க வேண்டும், அதனுடைய பொருள் தெரிய வேண்டும், இசை தெரிய வேண்டும், சந்தம் தெரிய வேண்டும், எல்லாவற்றையும் சம்பந்தம் இருக்க வேண்டும் நமக்கு. இப்போது கூட நிறைய மந்தம் என்று சொல்லுகின்றார்கள் தவறாக. மந்தம் என்றால் குறைவு மழுங்குதல் என்று சொல்லுவார். அது பொருள் தெரிந்து சொல்லு நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. இந்த பெண் கொடுத்து பொன் எடுக்கின்றவர்களோட அவர்களுக்கு சம் மந்தி என்று ஒரு பெயர், சமமான குரங்கு என்று. இவரும் அதை சொல்லிவிடுவார், ஆமாம் மந்தின்னு அவரும் சொல்லுவார் என்பது சிலையடையாக சொல்லுவது உண்டு. ஆக ஒரு சொல் தவறுமையானால் பொருள் மாறுபட்டுவிடும். அது தமிழுக்கு உள்ள சிறப்பு. சிறப்பாக ஞானசம்பந்தனுடைய தமிழுக்கு பெரிதும் உதவியாக அமைந்திருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து.
1: நல்ல ஒரு சொல்லாட்சி இங்க வந்து நீங்க பதிவு பண்ணிருக்கிறீங்க, ஞான சம்பந்தம். அது இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு புணர்வு அங்க
0: வரும்.
1: ஏன்னா ஞானம் அங்க வரணும் அப்படின்னு சொன்னா, ஞானம் இந்த பந்தத்தோடு இணையணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நிச்சயமாக நீங்க சொன்ன அந்த ஒரு உணர்வு ரீதியா பொருள் உணர்ந்து பாடும் போது கண்டிப்பாக நமக்கு அந்த அறிவார்த்தம் நம்மோடு பந்தமாக இருக்கும். உங்களுடைய பாடல்களை அத்தனை நாட்கள் நாங்கள் எங்கள் வானொலியில் கேட்டாலும் கூட கேட்டுட்டு கடந்து போகிறோம். ஆனால் இன்னைக்கு நேரில் நீங்கள் பாடும்போது அதுதான் அந்த மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன்னு சொல்கிற மாதிரி அப்படியே கண்ணில் கண்ணீர் வருது. அந்த அளவுக்கு வந்து இசை ஒரு மகத்துவம், ஒரு மருத்துவமாக இருக்குது. அப்படி ஒரு இசை மகத்துவத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே இன்றைய எனக்குள் நான் நிகழ்ச்சியில். வாங்க உங்களுக்காக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம். ஐயா, நிறைய பாடல்கள் வந்து நீங்க பாடுறீங்க, மேடையில பாடுறீங்க. ஒரு பண் பொருந்த பாடணும், பண் ஒன்ற பாடணும் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க. எப்படி எல்லாம் நீங்க பாடிட்டு இருக்கீங்க? ஆனா இந்த இடத்துல இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆதீனத்துல பாடும் போதோ இல்ல ஆலயங்கள்ல பாடும் போதோ இல்ல மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதோ பாடுறது வேற. ஆனா உங்களுக்கு நீங்களே ரொம்ப ரசிச்சு பாடக்கூடிய ஒரு பாடல், ஒரு பண் அப்படின்னு சொன்னா எது?
0: எனக்கு பழம்பஞ்சுரம் என்ற பண் மிகுதியாக பிடிக்கும். இப்பொழுது வழங்குகின்ற பெயர் சங்கராபரணம் என்று பெயர் வழங்குகின்றது. சிறந்த பாடல்கள் அந்த பழம்பஞ்சுரம். அதிலே நான் படித்த திருக்கடவுருக்கு முதல்ல படித்த அண்மையிலே உள்ள திருத்தலும் கடவுர் மயானம் ஒரு அற்புதமான பாடல் அந்த பழம்பஞ்சுர பண்ணிலே.
1: கொஞ்சம் பாடுங்களேன்.
0: மறுவார்கொன்றே மதிசூடி மாணிக்கத்தின்

அந்த ஆலயத்துக்கு சென்றிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடலை அண்மையப்படுத்தி பாடுதல், அந்த இரண்டு வரியை பாடுகின்ற பொழுது, மதிசூடி வருவார், மாணிக்கத்தின் மலை போல வருவார், விடைமேல் வருவார், மகிழ்ந்து வருவார், உமையோடு வருவார், பெரிய பெருமான், அப்படியெல்லாம் அந்த கருத்துக்களை வைத்து கொண்டு கூட்டி பாடுதல் என்று சொல்லுவார்கள். அப்படி பாடுகின்ற பொழுது

0: என்று சொல்லுவார்கள். அப்படி பாடுகின்ற பொழுது நான் முதன் முதலாக என்னுடன் படித்த ராமச்சந்திரன் என்பவர் இப்படியெல்லாம் பாட முடியுமா என்று ஒரு மனசில் ஏற்பட்டது. அப்படி அவர்களுடன் சேர்ந்து நானும் அது பலமுறை பாடுகின்ற பொழுது அந்த பெருமான் நிறைய அந்த கோயில் பார்த்தால் தான் ரொம்ப ஏழ்மையான கோயிலாக இருக்கும். முன்னாடி திருக்கடவு ரொம்ப வசதியான கோயில், ஆனால் மார்க்கண்டேயருக்கு முதன்மை கோயிலாக அங்கே செல்லுகின்றவர்களும் கடவுருமையானும் அங்கே சொல்லு பின்னை இன்னாது அருள்வார் பெரிய பெருமான், கேட்டால் உடனே கொடுத்துருவாராம், அப்படியே கொடுத்து கொடுத்து அவர் ஏழையாயிட்டாரோ என்னமோ அப்படி இல்லாம கூட ஒரு அந்த ஆலயத்தில் பார்க்கின்ற பொழுது ரொம்ப அமைதியான ஆலயம் கடவுர் மயானம் என்று சொல்லுவார்கள். மயானம் என்ற வார்த்தையில் ஐந்து தலங்கள் நமக்கு தேவாரத்திலே கிடைத்திருக்கின்றது. அப்படி பாடுகின்ற பொழுது அந்த பாடல்கள் உடனே கொடுத்து விடுவாராம் கேட்டால், நாளைக்கு வா நாளை மறுநாள் வா என்ற வார்த்தையே கிடையாது. பீடை தீர அடியார்க்கு அருளும் பெருமான் என்று ஒரு வார்த்தைகள் மிகச்சிறப்பாக அந்த பதிகத்தில் அமைந்திருக்கும். எனக்கு மிகுதியாக விருப்பமான பதிகமாக நான் கருதி இருக்கின்றேன். அப்படி பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது கூட ஞான சம்பந்தம் நாவுக்கரசு என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப நமச்சிவாயம் அப்படி சொல்லுகின்ற பொழுது நம்மை அறியாமல் இந்த பிள்ளையை கூப்பிடுகின்ற பொழுது இந்த பெயரை திருநாமத்தை உச்சரிப்போம். அப்படி ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது பார்த்திருப்பீர்கள், நால்வர் சன்னதிகளை பார்க்கின்ற பொழுது ஞானசம்பந்தர் 3.5 வயது குழந்தைக்கு முன்னுரிமை, 81 வயது என்னை போன்ற கிழவருக்கு 81 வயதில் 2வது இடம். இது என்ன முறைமை என்று நான் வலுவார் சிந்தித்த உண்டு. அப்படி ஒரு பெரியவரிடம் கேட்கின்ற போது சொன்னார், தம்பி இறைவனுடைய ஞானத்தை பெற்று பாடியவரை ஞானசம்பந்தர், நாவுக்கரசர்லாம் கைலாயமலைக்கு போனால் கூட திரும்ப வந்து திருவிக்காட்டிலே வந்து கைலை காட்சி கண்டு பாடி பாடி அருள் பெற்றவர், வருந்தி வருந்தி கேட்டு பெற்றவர், இப்படியெல்லாம் உண்டு. இப்படி சமய ஆச்சாரியர்கள் இவர்கள் எல்லாம் அருளாளர்கள் நின்று கொண்டே சன்னதிகளை பாடுவது உண்டு, சன்னதியிலே உட்கார்ந்து பாடுவது பழக்கம் கிடையாது. அப்படி நால்வர் பெருமக்களும் அருளாளர்கள் நின்று கொண்டு இருப்பார்கள். சந்தான ஆச்சாரியர்கள் என்று வருகின்ற பொழுது அவர் ஆசிரியர்கள் தகுதியுடையவர்கள், அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அப்படியெல்லாம் பல காரணங்கள் உண்டு. அப்படி பேர் வைக்கின்ற பொழுது ஞான சம்பந்தனுடைய தகப்பனார் வடமொழியாக இருந்தாலும் வார்த்தையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டு. சிவபாத ஹிருதயர், சிவனுடைய பாதத்திலே ஹிருதயத்திலே மனதில் ஏந்தி கொண்டவர். அந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது ஒரு தனி மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுகின்றது. அப்படி நல்ல தமிழ் பெயர்களாக வைத்து பிள்ளைகளை நாம் அழைத்து வருவது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த காலப்போக்கிலே மாற்றங்கள் அது இருக்கத்தான் செய்யும். அந்த வகையிலே பழம்பஞ்சுரை பொண்ணை நாம் விரும்பி பாடுவது உண்டு.
1: இறைவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் இல்லையா, அப்படி அதாவது இணங்கி இறங்கி வரக்கூடியவர் அந்த பாடலை கேட்கும் போது. நீங்க இந்த பாடல் பாடும்போது சொன்னீங்க, அதாவது இறைவன் விடை மேல் மகிழ்ந்து வருவான் அப்படின்னு சொல்லி நிச்சயமா வரும். ஏன்னா நம்ம எப்படி அவரை கூப்பிடுறோம், பாடி பாடி கூப்பிடுறோம், அதுவும் அவருக்கு பிடிச்ச தமிழால பாடி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலேன்ற மாதிரி தான் நிச்சயமாக இறைவன் வருவார், வராம எப்படி இருப்பார் இல்லையா. ஏன்னா அதுவும் பழம்பஞ்சரும் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பண் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல பாடி கேட்கும் போது எங்களுக்கு இவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் உண்டான அந்த ஒரு பந்தம் மிகச்சிறப்பான ஒரு பந்தம்.

நேர்களே, பண் கொண்ட பாடல் பரிசு படைத்தருளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண் ஒன்ற பாடல்களை பாடி அந்த பாடல்களின் சிறப்பிற்காகவே அண்மையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஓதுவா மூர்த்திகளான திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களின் மனம் திறந்த பகிர்வு சுவாரஸ்யமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. எனக்குள் நான் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இசையின் இதத்தோடு நம் செவி தீண்டி சுகம் சேர்த்து கொண்டிருக்கும் இந்த தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளின் நீட்சியானது ஒலிக்க கேட்கலாம் நேர்களே, எதிர்வரும் சனிக்கிழமை இரவு 8:05 அதுவரை இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: மறுநாள் பிற்பகல் மீண்டும் பெரிய பிக்ஷு பொன்னியின் செல்வனை பார்ப்பதற்கு வந்தார். அவரிடம் பல கேள்விகள் கேட்பதற்கு இளவரசன் துடித்துக் கொண்டிருந்தான். சின்ன பிக்ஷுவிடம் அவன் கேள்வி கேட்டு விவரம் அறிந்து கொள்ளச் செய்த முயற்சிகள் பலிக்கவில்லை. ஐயா, எல்லாம் குருதேவர் தெரிவிப்பார் என்று ஒரேவித மறுமொழிதான் திரும்பத் திரும்ப வந்தது. குருதேவர் வந்ததும், இளவரசே, இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். ஐயா, உடம்பு என்னை மிகவும் தொந்தரவு படுத்துகிறது. எதற்காக சோம்பி படுத்திருக்கிறாய்? எழுந்து ஓடு, குதிரை மேல் ஏறு, நதியில் குதித்து நீந்து, யானையுடன் சண்டை போடு, வெறுமனை படுத்திராதே என்கிறது. வயிறு வெகு சுறுசுறுப்பாயிருக்கிறது. சின்ன பிக்ஷு கொண்டு வந்து கொடுத்த உணவெல்லாம் போதவில்லை. ஆச்சாரியரே, இத்தனை நாள் நான் கடும் ஜுரம் நீடித்து நினைவு தவறியிருந்தேன் என்பதையே நம்ப முடியவில்லை. தங்களுடைய மருந்து அவ்வளவு அற்புதமாக வேலை செய்திருக்கிறது என்று சொன்னான் பொன்னியின் செல்வன். ஐயா, உடம்பின் பேச்சை ரொம்பவும் நம்பிவிடக்கூடாது. ஜுரம் தெளிந்ததும் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அசட்டையாயிருந்தது. 2ஆம் தடவை ஜுரம் வந்துவிட்டால் உயிருக்கே ஆபத்தாய் போய்விடும். குருதேவரே, என்னுடைய உயிருக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி நான் அவ்வளவாக பயப்படவில்லை.
3: தாங்கள் கவலைப்படவில்லை, சரிதான். ஆனால் இந்த சோழ நாட்டில் உள்ள கோடி மக்கள் சென்ற 4-5 தினங்களாக எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நாடு நகரங்களெல்லாம் அல்லோல கல்லோலப்படுகின்றன. சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் வரையில் கண்ணீர் விடுகிறார்கள்.
2: ஐயா, தாங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. ஜனங்கள் எதற்காக அவ்வளவு வருத்தப்பட வேண்டும்? ஒருவேளை நான் இந்த ஜுரம் குணமாகி பிழைக்க மாட்டேன் என்ற எண்ணத்தினாலா? சூடாமணி விகாரத்தில் தாங்கள் எனக்கு சிகிச்சை செய்து வருகிறீர்கள் என்று தெரிந்திருக்கும் போது ஜனங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்?
3: இளவரசே, தங்களுக்கு ஜுரம் என்பதும் தாங்கள் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதும் ஜனங்களுக்கு தெரியாது. இந்த நகரத்தின் மாந்தர்களுக்கு அது தெரிந்திருந்தால் இந்த விகாரத்தில் இவ்வளவு அமைதி குடிகொண்டிருக்குமா? மதில் சுவர்களையெல்லாம் இடித்து தகர்த்து கொண்டு தனி ஜனங்களும் தங்களை பார்க்க இங்கு வந்திருக்க மாட்டார்களா? அந்த காலையில் தாங்கள் கடலில் மூழ்கிவிட்டதாக செய்தி வந்தபோது இந்த நகரின் மாந்தர் எழுப்பிய ஓலத்தையும் பிரலாபத்தையும் தாங்கள் கேட்டிருந்தால் ஏன் இந்த விகாரத்துக்குள்ளேயே அன்று காலை கண்ணீர் விட்டு கதறாதவர் யாரும் இல்லையே?
2: பொன்னியின் செல்வன் கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து, குருதேவரே, இது என்ன சொல்லுகிறீர்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. நான் கடலில் மூழ்கிவிட்டதாக செய்தி வந்ததா? எப்போது வந்தது? யார் அத்தகைய பயங்கர செய்தியை கொண்டு வந்தது? எதற்காக என்று கேட்டான்.
3: யார் கொண்டு வந்தார்களோ தெரியாது. ஒரு நாள் காலையில் அந்த செய்தி இந்த நகரமெங்கும் பரவிவிட்டது. தங்களை இலங்கையிலிருந்து கோடிக்கரைக்கு ஏற்றி வந்த கப்பல் சுழல் காற்றில் அகப்பட்டு மூழ்கிவிட்டதாக ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். கோடிக்கரையோரமாக தனாதிகாரி பழுவேட்டரையர் தங்களை எவ்வளவோ தேடியும் தங்கள் உடல் கூட அகப்படவில்லையென்றும், ஆகையால் கடலில் முழுகிப் போயிருக்க வேண்டும் என்றும் பராபரியாகச் சொல்லப்பட்டது. அதை கேட்டுவிட்டு நான் கூட இந்த விகாரத்தின் வாசலில் நின்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். அப்போது இன்னும் ஒரு பிக்ஷு வந்து நோயாளியை ஏற்றி கொண்டு ஒரு படகு விகாரத்தின் பின்புறத்து கால்வாயில் வந்திருப்பதாக தெரிவித்தார். நான் உடனே வந்து பார்த்தபோது படகில் உள்ள நோயாளி தாங்கள்தான் என்பதை கண்டுகொண்டார்.

0: பிறகு 3 நாட்களாக சிகிச்சை செய்து வந்தோம். நேற்று தான் தங்களுக்கு நினைவு வந்தது.
1: ஆச்சாரியரே, என்னை படகில் ஏற்றுக்கொண்டு வந்தது யார், சொல்ல முடியுமா?
0: ஒரு இளைஞனும் ஒரு யுவதியும் படகு தள்ளி கொண்டு வந்தார்கள்.
1: ஆம் ஆம், எனக்கு கூட கனவில் கண்டது போல நினைவுக்கு வருகிறது. அந்த இளைஞனும் யுவதியும் யாருன்னு தெரியுமா? இளைஞன் வானர் குலத்து வந்தியத்தேவனா?
0: இல்லை ஐயா, அவன் பெயர் சேந்தன் அமுதன் என்று சொன்னான். சிவபக்தி மிக்கவன் என்று தோன்றியது. பெண்ணின் பெயரை நான் அறிந்து கொள்ளவில்லை. தேக திடமும் மனோவலியும் வாய்ந்தவள்.
1: அவள் யார் என்று நான் ஊகிக்க முடியும். ஓடக்கார பூங்குழலி, தியாக விடங்கரின் மகள். அவர்கள் என்னை எதற்காக இங்கே அழைத்து வந்தார்கள் என்று சொல்லவில்லையா?
0: இல்லை இளவரசே, நான் அவர்களிடம் அதை பற்றி கேட்கவும் இல்லை.
1: நான் இங்கு பத்திரமாயிருக்கிறேன் என்று தாங்கள் யாருக்கும் தெரியப்படுத்தவில்லையா?
0: இல்லை ஐயா, யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று தங்களை அழைத்து வந்தவர்கள் சொன்னார்கள். தங்கள் உடல்நிலையை முன்னிட்டு சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று நானும் எண்ணினேன்.
1: ஆச்சாரியரே, இதிலே ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது. என்னை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படி என் தந்தை மும்முடி சோழ மகாராஜா கட்டளையிட்டிருந்தார். அதற்கிணங்கவே நான் இலங்கையிலிருந்து புறப்பட்டேன். நடுவில் ஏதேதோ சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டன. சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு விரோதமாக நான் நடந்தேன் என்று குற்றம் சாட்டுவதற்காக இந்த சூழ்ச்சி நடந்திருப்பதாக தோன்றுகிறது. நான் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாகவும் கதை கட்டி விட்டிருக்கிறார்கள். குருதேவரே, என்னை தாங்கள் இந்த சூடாமணி விகாரத்தில் ஏற்றுக்கொண்டதே ராஜ துரோகமான காரியம். மேலும் வைத்திருப்பது பெருங்குற்றமாகும். உடனே என்னை தஞ்சாவூருக்கு அனுப்பிவிடுங்கள்.
0: இளவரசே, தங்களுக்கு இடம் கொடுத்ததற்காக எனக்கு ராஜ தண்டனை கிடைப்பதாயிருந்தால் அதை குதூகலத்துடன் வரவேற்பேன். அதன் பொருட்டு இந்த புராதனமான சூடாமணி விகாரத்தை இடித்து தள்ளி மண்ணோடு மண்ணாக விடுவதாயிருந்தாலும் பாதகமில்லை.
1: தங்களுடைய பரிவை குறித்து மகிழ்கிறேன் குருதேவரே. ஆனாலும் என்னை கொண்டு வந்தவர்களிடம் ஒன்றும் விசாரியாமல் எப்படி என்னை ஏற்றுக்கொண்டீர்?
0: விசாரிப்பதற்கு அவசியம் என்ன? கடும் ஜுரத்தோடு வந்த தங்களை வரவேற்று சிகிச்சை செய்வதைக் காட்டிலும் என்னை போன்ற பிக்ஷுக்களுக்கு வேறு என்ன உயர்ந்த கடமை இருக்க முடியும்? மேலும் தங்களுடைய திருத்தமக்கையார் குந்தவி தேவியார் தாங்கள் இங்கு வந்து சில நாள் தங்கக்கூடும் என்று முன்னமே எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.
1: ஓ, அப்படியா? இளைய பிராட்டியா அவ்விதம் சொல்லி அனுப்பியிருந்தார்? எப்போது?
0: தாங்கள் இங்கு வருவதற்கு சில நாளைக்கு முன்பு. தங்களை கொண்டு வந்து சேர்ந்த நமுதனும் இளைய பிராட்டியின் விருப்பம் என்றுதான் கூறினான்.
1: குருதேவா, என்னை அழைத்து வந்தவர்கள் இருவரும் உடனே திரும்பி போய்விட்டார்களா? அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா? அவர்களை பார்த்தாவது சில விவரங்கள் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: ஐயா, பதட்டம் வேண்டாம். அவர்கள் இருவரும் இந்த நகரத்திலேதான் இருக்கிறார்கள். தினம் ஒரு முறை வந்து தங்கள் உடல் நிலையை பற்றி விசாரித்து போகிறார்கள். இன்றைக்கு ஏனோ இதுவரையில் வரக்காணோம்.
1: அச்சமயத்தில் சின்ன பிக்ஷு வந்து குருதேவரை பார்த்து ஏதோ சமிக்ஞை செய்தார்.
0: ஆச்சாரிய பிக்ஷு, இதோ வந்துவிட்டேன் ஐயா என்று கூறிவிட்டு வெளியே சென்றார்.
1: சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் திரும்பி வந்தபோது இளவரசன் அருள்மொழிவர்மனுடைய பரபரப்பு மேலும் அதிகமாயிருப்பதைக் கண்டார்.
2: ஆச்சாரியரே, இனி ஒரு கணமும் நான் இங்கே தங்கியிருக்க முடியாது. சக்கரவர்த்தியின் கட்டளையை மீறி நான் இங்கே வந்து ஒளிந்திருந்தேன் என்ற பழியை ஏற்க நான் விரும்பவில்லை. என்னால் இந்த புராதனமான சூடாமணி விகாரத்துக்கு எந்தவிதமான தீங்கு நேரிடுவதையும் விரும்பவில்லை என்றான் இளவரசன்.
0: பெரிய பிக்ஷு மலர்ந்த முகத்துடன், உண்மையில் அத்தகைய பெரும் பொறுப்பை நானும் இனி வகிக்க முடியாது. தங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு கணமும் தங்களை நான் இங்கு வைத்திருக்க விரும்பவில்லை. இந்த கணமே தாங்கள் புறப்படலாம். கால்வாயில் படகு ஆயத்தமாய் காத்திருக்கிறது என்றார்.
1: எங்கே போவதற்கு?
0: அது தாங்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம். தங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்த இருவரும் படகுடன் தங்களை அழைத்து போக வந்திருக்கிறார்கள்.
1: இளவரசன் சிறிது தயங்கினான். ஆச்சாரிய பிக்ஷுவின் முகத்தில் மர்மமான புன்னகை பொலிவதைக் கண்டு, இதில் இன்னும் ஏதேனும் சூழ்ச்சி இருக்கக்கூடுமோ என்று வியந்தான். அவர்கள் இருவருமே திரும்ப வந்திருக்கிறார்களா? எதற்காக என்று சொல்லவில்லையா?
0: சொன்னார்கள். இந்த விகாரத்திலிருந்து 1 நாழிகை தூரத்தில் கால்வாயின் கரையில் நந்தி மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதில் தங்களை பார்ப்பதற்காக

0: இரண்டு பெண்மணிகள் வந்து காத்திருக்கிறார்களாம். இளவரசன் அவசரமாக கட்டிலிருந்து இறங்கினான். ஆச்சாரியரே, உடனே படகுக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள், இவ்வளவு தாமதமாகிவிட்டதே என்றான். பிக்ஷு இளவரசனை கையினால் தாங்கிக் கொண்டு கால்வாய்க்கரை வரையில் சென்றார். ஆனால் இளவரசனுடைய நடையில் 4 நாளைக்கு மேலாக கடுஞ்சுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்ததன் அறிகுறி ஒன்றும் தென்படவில்லை. ஏறுபோல் நடந்து பொன்னியின் செல்வன் கம்பீரமாக வருவதைக் கண்டு சேந்தன் அமுதன், பூங்குழலி இருவருடைய முகங்களும் மலர்ந்தன.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: சற்று முன்னால இலங்கைக்கு போகணும்னு சொன்னியே, இங்க கிடைக்காத மூலிகைகளை இலங்கையிலிருந்து கொண்டு வரணும். அங்க சஞ்சீவி பர்வதம் இன்னும் இருக்குதானே?
3: ஆமா இருக்குது. அதனாலதான் அங்க ஆயிரக்கணக்கான ஜனம் விஷ காய்ச்சல்ல இப்ப செத்து போய்கிட்டு இருக்காங்க.
2: முதன் முதல் வந்தியத்தேவன் பூங்குழலியை சந்தித்த போது நடந்த உரையாடல் இது.
3: சக்கரவர்த்தினா ஆள் மேல ஆள் வந்து மூலிகை தேடுவீங்க, இப்படி நேரடியா சொல்லாம கழுகடுன்னு பேசினா அந்த பெண்.
2: சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனா அடுத்தபடி யாரு பட்டத்துக்கு வருவாங்க? வந்தியத்தேவனுக்கு மட்டும் அன்று கேட்டுக்கிட்டு வந்த நமக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. தன் அத்தைக்கு வஞ்சனை செய்த ராஜகுலத்தின் மேல அவ கொண்டிருந்த வெறுப்பு, தொண்டைமான் ஆற்றின் முகத்வாரத்துக்கு போற வழியில அருள்மொழிவர்மரின் பெருந்தன்மையும் எளிமையும் கருணை உள்ளமும் ஓரளவு மாத்தி விட்டதை பார்த்தோம். விளையாட்டா குறிப்பிட்ட குளிர் காய்ச்சல் தன் உள்ளம் கவர்ந்த பொன்னியின் செல்வருக்கே வந்துட்டதை பார்த்ததும் கையில் இருந்த துடுப்பு தானா நழுவ செயலிழந்து போயிட்டாலே, இலங்கை அனுராதபுரம் மகாபோதி விகாரத்தில் அத்தியக்ஷகரின் உரையின் ஒரு பகுதியை நினைவு கூறுவோம். புத்த பகவானுடைய கருணை இன்னைக்கு தங்கள் மீது ஆவிர்பவித்திருக்கிறது, அதுக்கான தேவ சூச்சகமும் கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னதும் ஆவேசம் கொண்டிருந்த ஒரு பிக்ஷு நடுக்கத்தோட குளறியபடி ஏதேதோ பேசினார் அல்லவா. வெளியே வந்தப்பறம் அதை பற்றி அருள்மொழிவர்மர் குறிப்பிட்டார். நடுக்கு ஜூரத்தால் அப்படி பேசியிருப்பார்னு தோணுது. எதையாவது சொல்லி அந்த பக்திமான்களின் நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை. பின்னர் இளவரசருக்கே நடுக்குஜரம் வந்திருந்த போது படகில் இருந்து திடீர்னு குதிச்சு எழுந்து, என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்க, உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்க, உன்னை பார்க்க இதோ வரேன், யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன்னு குளறியபடியும் ஆவேசமாகவும் பேசினதை பார்த்தோம். ஜுரவேக பேச்ச என்னன்னு சொல்றது. சரி, சில துணுக்கு குறிப்புகள். அசட்டையாக இருந்து, இத்தொடரின் பொருள் அலட்சியமாக இருந்து கவனக்குறைவாக இருந்து. அசட்டை புறக்கணிப்பு மதியாமை. சட்டை செய்யாதிருப்பது அதாவது தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தாமல் இருப்பது. சுருக்கமாக சொல்வதானா, முக்கியமான விஷயத்துல அசட்டையாக இருக்கக்கூடாது, முக்கியமில்லாத விஷயத்த சட்டை செய்யக்கூடாது என்பது கருத்து. 2ஆம் தடவை ஜுரம் வந்துட்டா உயிருக்கே ஆபத்தாக போயிடும்னு பெரிய பிக்ஷு எச்சரிக்கை பண்ணினார் அல்லவா. இதை மருத்துவத்துறையில் ரிலாப்ஸ்னு குறிப்பிடுவாங்க. நோயின் மீள் தாக்கம், மறுசீர்கேடு அடைவது. உடல்நிலை சீராய்கிட்டு வரும்போது ஊறு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணுங்கிறது முக்கியமான குறிப்பு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் திட்டிப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி நம்பர் 4

காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன கொண்டாட்டம் தானே?

0: இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசை கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே.
2: எஸ் நேரம் 9:16 ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. இருக்கா ஜென்சிஸ் அண்ட் எல்லாருமே வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வேணால் சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே பாருங்களேன், இவ்வளோ அழகாக இப்படி கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிரிக் இருக்குது. எஸ் ஒரு நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானம். மழையில் நீ நனைஞ்சா எனக்கு காய்ச்சல் வருது, வெயிலில் நீ நடந்தால் எனக்கு வேர்வை வருது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, உடல்கள் வேணால் ரெண்டாக இருக்கலாம் ஆனால் உணர்வுகள் ஒன்று தான் அப்படின்ற இந்த லிரிக்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எஸ் உன்னி கிருஷ்ணனோட வாய்ஸில் ரோஜா ரோஜா சாங் கேட்கலாமா?

8:23 ஆயிட்டிருக்கு. என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இது மாற்றமா தடுமாற்றமா என் நெஞ்சிலே பனிமூற்றமா, நீ தோழியா இல்லை எதிரியா என்ற தினமும் போராட்டமா. ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் அன்பு அதிகமாக கொட்டுவோம், அதை அவங்க ஏற்றுக்கிறவங்களா ஏற்றுக்கலையா அப்படின்னு தெரிகிற அந்த தடுமாற்றம் இருக்குல்ல, நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பாட்டில் அது அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பீஜமும் லிரிக்ஸும் போட்டி போட்டுக்கிட்டு வேறு லெவல் போனிருக்கோம். எஸ்பிபி அவர்களோட வாய்ஸில், வைரமுத்துவோட லிரிக்ஸில், எஸ் ரஹ்மானோட மியூசிக்கில் கேட்கலாம்.

கேட்டாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி கூட சொல்லலாம்ல. இருக்கின்ற இதயம் ஒன்றல்லவா, எனதல்ல அதுவும் உனதல்லவா, எதை கேட்ட போதும் தரக்கூடுமே, உயிர் கூட உனக்காய் விடக்கூடுமே. தருகின்ற பொருளாய் காதல் இல்லை, தந்தாலே காதல் காதல் இல்லை. இதை நிறைய ஆட்டு கேட்ட ஒரு பாட்டு, ஆனாலும் ஸ்டில் இட்ஸ் இன் மை ஃபேவரட் லிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் த லிரிக்ஸா, இல்லை மியூசிக்கா, இல்லை கேட்ட அந்த மொமெண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நல்ல பாட்டை எப்போ வேணாலும் கொண்டாடலாம். சரி, வாங்க கொண்டாடலாம்.

9:37 ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. என் இனிய பொன்னிலாவே சுபாஷினி கூட குளிரும் பனியும் என்னை சுடுதே சுடுதே, உடலும் உயிரும் இனி தனியே தனியே, உறவே உறவே இன்று சரியோ பிரிவே, தீயாகினால் நான் மழையாகிறேன், நீ வாடினால் என் உயிர் தேகிறேன் அப்படின்னா. ஆக்சுவலி ஒரு லவ்வை சொன்னதுக்கப்புறம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிற அந்த பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியடில் அந்த பீரியடை இந்த ஒரு பாட்டு அப்படியே கடத்திடும். அந்த அளவுக்கு செம்ம ஃபீலை கொடுத்துருப்பாங்க. விஷுவலாகவும் சரி லிரிக்கலாகவும் சரி இந்த பாட்டு தாறுமாறாக இருக்கும். லெட்ஸ் ஃபீல் த சாங். இப்போ உங்களுக்காக மின்னல் ஒரு கோடி வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

பொதுவான பிக்கப் லைன் சொல்லாமா, இல்லை இது ஒரு சிம்பிளான ஒரு ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது ஒரு செம்ம லைன் அப்படின்றது மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. வாவ், போதும் இல்லை, நீ என் காலம் ஃபுல்லாக என் கூட இருக்கணும் அப்படின்றத இந்த ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். எஸ் உங்களுக்காக அடுத்து வரப்போகிற பாட்டு வெண்ணிலவே வெண்ணிலவே சாங் தான், மின்சார கனவுலேருந்து. லெட்ஸ் என்ஜாய் திஸ் மொமெண்ட்.

இப்போ வரப்போகிற பாட்டை எப்போ கேட்டாலும் ஜில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். பிகாஸ் அந்த மியூசிக் வந்து அப்படி ஒரு சில்னஸை கொடுத்துரும், அண்ட் அதை விஷுவல் ஆக்கின விதம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த லிரிக் வேறு லெவல்னு தான் சொல்லணும். உன் புடவை முந்தானே சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது, இது கம்பன் பாடாத சிந்தனை அந்தன் காதோடு யார் சொன்னது. இதில் நான் ஒன்று மட்டும்தான் சொல்கிறேன், ஆனால் இந்த முழுக்க முழுக்க இருக்கிற எல்லா லிரிக்ஸும் அப்படி இருக்கும். ஆக்சுவலி புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும், பிகாஸ் அதில் இருக்கிற லிரிக் அப்படி இருக்கும். நீ அணைக்கின்ற வேளையில் உயிர்ப்பூ திடுக்கென்று மலரும், நீ வெடுக்கென்று ஓடினால் உயிர்ப்பூ சருகாக மலரும்.

மலரும். ஆக்சுவலாக நீ ஜஸ்ட் அப்படி இங்கேருந்து போனதுமே மலர்ந்த அந்த பூ அப்படி சருகாயிடுச்சு அப்படின்னு. எப்படி இருக்குல்ல பாட்டு கேட்கறதுக்கு, கேட்கலாமா?

அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப கொஞ்சம் தான். பெண்கள் எப்போவுமே பொதுவாகவே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் ஆசைப்படுவாங்க அப்படின்றது இந்த பாட்டில் வர லிரிக்ஸை கேட்டாலே தெரியும். எஸ், மதுஸ்ரீ அண்ட் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் கேட்கலாமா?

மை காட், இந்த ஷோவை எப்படி என் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எஸ்ஸா, ஏன்னா அவங்கள மாதிரி நானுமே சாங்ஸில் முழுக்கி போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். என் இனிய பொன்னிலாவேல லாஸ்ட்டாக ப்ளே பண்ண போகிற பாட்டு, நமக்கு எல்லாருக்கூடியுமே ஒரு சண்டைக்குழி இருப்பாங்க, அவங்கள ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்,

பத்து மணி நேரம் ஆயிட்டிருக்கு. எஸ் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபேவரட் சாங்கை இந்த ஒன் ஹவரில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9444001023 9444001023 9444001023 ஃபர்ஸ்ட் பாடல் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாநிதி பொன்னேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் முப்பொழுது முன் கற்பனையில் மூவிலேருந்து. எஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அம்மா பையனுக்குள்ள இருக்கிற ஒரு சம பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டு தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். கண்கள் நீயே சாங் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள். பிஃபோர் தட் வாட்ஸ்அப் நம்பரை மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். 9444001023

10:00 7 minutes ஆயிட்டுருக்க ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் சின்ன மாத்தூர் மண்ணிலிருந்து ஸ்ரீவல்சன் கேட்டிருக்காரு மொழி மூவிலிருந்து காற்றன் மொழி. ஓகே, கேட்டுடலாம் அவருக்காக இந்த பாட்டை. ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் வெர்ஷனா மேல் வெர்ஷனா அப்படின்றத மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் நம்ம ஃபீமேல் வெர்ஷனே கேட்கலாம்.

6:14 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. நெக்ஸ்ட் கேட்க போற பாட்டு சேட்பட்லேருந்து ஆனந்தன் கேட்டிருக்காரு, தளபதி மூவிலேருந்து சின்ன தாயவல், பியூட்டிஃபுல் சாங். இந்த மூமெண்ட்ல கேட்கறதுக்கு

18 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாட்டு கணேஷ் கொல்லம்லேருந்து கேட்டிருக்காரு, என்மேல் விழுந்த மழை துளி சாங். பியூட்டிஃபுல்லான சாங் செலெக்ஷன், வாங்க கேட்கலாம்.

10:24 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. நெக்ஸ்ட் கேட்க போற பாட்டு கோபால கோபிகோ கோ கோபிகிருஷ்ணா திவாகரன் இவங்க ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க. துல்லாத மனமும் தொழும் படத்துலேருந்து தொட தொட வேணவே சாங் கேட்கலாமா?

10:29 ஸ்டூடியோ கிளாக்ல ஆயிட்டிருக்கு. எஸ் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் கேட்க போற பாட்டு வெங்கடேஷ், நிஷா, ராகுல், அன்சிகா, ஹரிணி அண்ட் ராஜேஸ்வரி ஆசிர்வாதம். இவங்க எல்லாருக்காகவும் வேதம் புதிது படத்துலேருந்து கண்ணுக்குள் 100 நிலவா சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

10:35 நெக்ஸ்ட் நம்ம யாரோட பாட்டு கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண்காக சாங் வந்துட்டே இருக்கு. எஸ், சத்தம் போடாதே படத்துலேருந்து பேசுகிறேன் சாங். இந்த பாட்டு வந்து எப்போல்லாம் டவுனாக இருக்குமோ அப்போல்லாம் கேட்டால் தான் சம ஃபீலிங்காக இருக்கும். எஸ், முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதே ஆரம்பமே அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த லைன் வந்து. ஆல்வேஸ்

10:41 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. எஸ், எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இதுக்கு நீங்கள் இந்த மொமெண்ட்டில் ஒரு ஃபேவரட்டான சாங்கை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். 9444001023. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் சாங்கை அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஜாலியாக அந்த பாட்டை நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுவேன். அந்த நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக காத்துட்ருக்க பாட்டு யார் கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் படத்துலேருந்து தாண்டவம் மூவிலேருந்து உயிரின் உயிரே சாங் கேட்டிருக்காரு. கேட்கலாமா?

10:48 ஆயிட்டிருக்கு. எஸ் நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு யார் கேட்டிருக்காங்கன்னா சம்யுக்தா ராய்புரம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆடுகளம்லேருந்து ஐயையோ நெஞ்ச அலையுதடி சாங், பியூட்டிஃபுல்லான சாங், கேட்கலாமா?

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

55 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியோட லாஸ்ட் சாங் உங்களுக்காக பிளே ஆக போகுது. இந்த பாட்டை வெங்கட் பள்ளிக்காரணையிலேருந்து கேட்டிருக்காரு, பூவே பூச்சுடவா சாங். இந்த பாட்டு கேட்ட எல்லாருக்குமே தாத்தா பாட்டி கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வருவாங்க, அப்படியான ஒரு கனெக்ஷன் இந்த பாட்டில் இருக்கும். எஸ், ஸோ பியூட்டிஃபுல் சாங், அவ்வளோ எமோஷன்ஸை ஃபுல்ஃபில்டாக கொடுத்துருப்பாங்க. கேட்கலாம் இந்த பாட்டை. அண்ட் ஈவினிங் 5 o'clockலேருந்து டில் நவ் என் கூட ட்ராவல் ஆன எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். திரும்பவும் ஒரு சூப்பரான ஷோவில் நெக்ஸ்ட் சாட்டர்டே மீட் பண்ணுறேன். டில் தென் ஸ்டே டியூன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகா ஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகா ஹர்ட்ஸ்.

0: நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் சகா பார்த்திபன். எஸ் 11:01 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். கிழக்கு வாசல் படத்துல இருந்தா பாடல் காத்துட்டு இருக்கு. பச்சை மலை பூ அப்படிங்கிற பாடல் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரலில், இளையராஜா அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டணைஞ்சிருங்க இசையில ஆடியோ. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: எஸ், 11:11 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் உங்களுக்காக என்ன பாட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிசய பிறவி படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரலில் தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ரைட், ஒன்றா பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டுடைஞ்சிருங்க இசையலையோடைய சுனுடு நான் சஹா பார்த்திபன்.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா

எஸ் 11:17 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஒன்றை பார்த்த நேரம் அப்படிங்கிற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். மனோ மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய சைடில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கலைஞன் படத்திலிருந்து தில்பர் ஜான் அப்படிங்கிற அந்த பாடல் தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையோடு.

எஸ் ரொம்ப அழகான பாடலில் தில் பரிச்சான் ரொம்ப அழகான பாட்டை கேட்டு முடிச்சிருப்பீங்க. தொடர்ந்து உங்களுக்காக மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாகுல் அமீத் மற்றும் சுவர்ணலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து. அவங்களுடைய அழகான வரிகளில் ஏராளமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஸ்ட்ரைட் ஜென்டில்மேன் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உசிலம்பட்டி பெண்கூட்டி முத்து பேச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில எவ்வளோ

எஸ் 11:28 நம்ம அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. ஜென்டில்மேன் படத்தில் இருந்து சிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அப்படிங்கிற பாட்டு. அதோடு உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பாட்டு, எஸ் ரைட், என்ன சமைச்சான் படத்தில் இருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஆடியில் செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மண்ண வருதான் அப்படிங்கிற பாட்டு. சித்ரா உங்களுடைய அழகான குரலில் பாடல் காத்துட்ருக்கேன், கேட்கலாம் முடிஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:35 ஆகிட்டு இருக்கிற ரொம்ப அழகான பாடல் நாடியில் செய்தி சொல்லி கேட்டு முடித்தோம் இல்லையா? தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, என் காதலே என் காதலே அப்படிங்கிற பாட்டு தான். டூயட் படத்திலிருந்து காத்துட்ருக்கு எஸ்பிபி அவங்களுடைய குரலில். கேட்கலாம், நினைச்சிருங்க இசையிலையோட.

எஸ் என் காதலே என் காதலே என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு ரொம்ப அழகான பாட்டை கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்ரா அவங்களுடைய குரலில் தான் பாடல் காத்துட்ருக்கு. வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில் ஏராளமான அவங்களுடைய இசையில் பாம்பே படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற பாட்டு காத்துட்ருக்கு. கேட்கலாமே சொல்லுங்கள் இசையிலையோடு.

எஸ் 11:46 ஆகிட்டு இருக்கு. பாரதி தமிழ் பண்பலையில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. உன்னி கிருஷ்ணன், அனுராதா, ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்டு இருக்கு. ஆசை படத்திலிருந்து மீனம்மா, அதிகாலையிலும் அந்த மாலையிலும் வந்த ஞாபகமே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம் முடிஞ்சிருங்க இசையிலோட.

எஸ் 11:53 ஆகிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். அதோட முகநூலில் நம்மோட நேரில் இணைஞ்சிருந்தாங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னியப்பன் கவுனம்பாடி சென்னியப்பன் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்லு நகரம்லேருந்து மகாதேவன் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனசுமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு. வீரராகவன் மிகவும் ரசித்தேன் தேனிலா, மனதில் ருசித்தேன் பொன்னிலா, மகிழ்ச்சியில் திளைத்தேன் பிறைநிலா, மந்த மாறுதம் உணர்ந்தேன் வெண்ணிலா, மடை திறந்த வெள்ளமாக உணர்ந்தேன் பால்நிலா. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் எழுச்சி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருந்தது. பர்வதவர்தினி இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் உடைத்த கிழக்கு வாசல் படத்தில் இந்த பச்சைமலைப்பு பாடல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு இருக்காங்க. கல்யாண தேனிலா பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரசேவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன் கல்யாண தேனிலா பாடல்கள்லாம் நல்லா இருந்ததுங்க கேட்கறதுக்கு அப்படின்னு இருக்காரு. அப்புறம் சும சுந்தரப்பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து அனைவருக்கும் இனிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் அதித்திக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பச்சைமலைப்பு தொடர்ந்து வந்த பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணுங்கள், நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவரும் பாடல் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலைசிலிருந்து அஸ்வினி நாகராஜன் சென்னியப்பன் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முனிராஜ் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பிரபு தேவி அவங்களும் அவினாசியிலிருந்து பண்ணியிருக்காங்க, திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேவி ஸ்ரீசாய் செல்வகுமார் எம்ஜி கார்டன்லேருந்து இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமா சாய்பாபா காலனியிலிருந்து முதல் பாடலே முத்தான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது, கண்ணால் நேற்றோடு உன்னை காணவில்லை அப்படிங்கிற அந்த மும்பை பாடல் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பரிவாளக் அப்படின்னு போட்டிருக்காரு, இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்த நாராயண் பேட்டை அரியனூர் மாவட்டத்திலிருந்து பாரிவள்ளல், நான் தாங்க தப்பா படிச்சிட்டேன் சாரி. ராமகிருஷ்ண கோவிந்தராஜன் தொடர்ந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பண்ணைப்புறத்திலிருந்து மணிகண்டன் இவங்க எல்லாருக்காகவும் பாடல்கள் கேட்டோம் இல்லையா, ஸ்ட்ரைட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற அதிகப்படியான நம்பிக்கையோட நான் உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் கிருஷ்ணராஜ் மற்றும் தேவா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் காதல் கோட்டை படத்திலிருந்து தான் பாடல் காத்துட்ருக்கு. வெள்ளேரிக்கா பிஞ்சு வெள்ளேரிக்கா அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன், கேட்டு நினச்சிருங்க. திரும்பவும் நான் அவங்கள 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஹா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: ஒன்பது சுவையும் ஒன்னா கலந்து ஒன்பதுதான்மே காதல். இந்த உலகத்தை தூக்கி உருட்டி விளையாடும் உறவுக்கு பேர்தான் காதல்.
1: புரியலையே.

பதனிதக கண்களும் கவி பாடுதே, தன்னி மத பதனிதக கண்களும் கவி பாடுதே, தாதாத தனிதாதாத தனிதா ககத தனிதா சபத தனிதா ககத நிதக கதனிதனித மக சமக கதபனிதக மதனிதக கண்களும் கவி பாடுதே, மாமா மக மக கதனி கதத தனிதனிதமா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று, பூவுக்கு பூவாரி மஞ்சம் ஒன்று, பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவத் பாரதி தமிழ் பண்பலின் 2.3 நேரம் தற்போது சரியாக 4:01 ஆகிய கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரையிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தோடி ராகம் திரைப்படத்திற்காக செந்தமிழ் என துவங்கும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

திரையிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தெய்வத் திருமால் திருமங்களால் திரைப்படத்திற்காக பி. சுஷிலா அவர்கள் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அபிராமம் ஸ்ரீ கணேசன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம்.
2: மதுரை கே ரத்னகிரி அவர்கள் தவில்.
1: பரிதான மிச்சிதே பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை. பிலகரி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அபிராமம் ஸ்ரீ கணேசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆபீரி ராகத்தில் அமைந்த பஜரே ரே மானச, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ஆதிதாளம்

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அபிராமம் ஸ்ரீ கணேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: மதுரை கே ரத்னகிரி அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம், சுழமங்கலம் சகோதரிகள் குரலில்.

0: 5:30 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக லலிதா திருஸ்ராதி கேட்கலாம், சிவானந்தா விஜயலட்சுமி அவர்கள் குரலில்.
1: ஓம் சகுங்குமவிலேபன அழிக சுந்திகஸ்து